எண்ணம் சீர்பெற்றிட, செயல்கள் யாவும் நேர்வழி கற்றிட, செவிவழி இறையருள் பெற்றிட, காற்றலையில் வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இனிய நன்னாளின் தொடக்கமாய் இறைத்துதியோடு உங்கள் இதயங்களை நிறைத்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

பண்பலை 100.5 இதுவரை இறைவனை இசை பாக்கலால் துதித்தது அருள்மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.

வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மருந்து தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்டம் ஐபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, வாடிய பூக்களுக்கும் ஒரு கதை உண்டு, அதே போல் மலர்ந்த பூக்களுக்கும் மகிழ்ச்சி உண்டு. எனவே ஒவ்வொரு பூக்களுமே வாழ்க்கையின் அழகான பாடம். எப்பொழுதும் புன்னகைத்த பூக்களாய் உங்கள் முகமும் அகமும் மலர்ந்திருக்க வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1164.

0: காமம் கடல் போல்தான் பறந்து கிடக்கின்றது. அதை நீந்தி கடப்பதற்கான வலிமையான படகுதான் தென்படவே இல்லை. குறள் எண் 1164, அதிகாரம் படர் மெலிந்திரங்கன்.
1: காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல்.
0: காமம் கடல் போல்தான் பறந்து கிடக்கின்றது. அதை நீந்தி கடப்பதற்கான வலிமையான படகுதான் தென்படவே இல்லை. குறள் எண் 1164, அதிகாரம் படர் மெலிந்திரங்கன்.

0: அச்சமில்லை,
1: அச்சமில்லை,
0: அச்சம் என்பது இல்லையே, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை,
1: அச்சம் என்பது இல்லை,
0: அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, அச்சமில்லை, அச்சமில்லை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது,
5: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

கொடைக்கானல் உகார்த்தி நகர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி மற்றும் கொடியிறக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருள்மிகு ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகர் திருக்கோயிலில் இன்று மாலை மயில்வாகனம். கொடைக்கானல் பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று அன்னையின் பிறந்தநாள் விழா.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மனதுடுராகம்
2: Viking, Bunions and Briefs.
0: இனிந்து விளங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது,
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: கோயில் நகரமாம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடையாளூர் என்ற கிராமத்தின் எல்லையில் குடியிருந்து காத்து கொண்டிருக்கும் அருள்மிகு அன்னை செல்வ மாக்காளி அம்மனை நாம் இன்று தரிசிக்க இருக்கின்றோம்.

சொல்கிறார்கள். செல்வ மகாகாளியானவள் சக்தியோடு பல பல அருளி செயல்களை அங்கு இருக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் ஊர் எல்லை தெய்வமாக இருந்து அருள்பாலித்து வருகின்றாள். இந்த தலத்தின் விருட்சத்தை தரிசிக்கின்றோம். இந்த தலத்திற்கு வந்து மரங்களை வலம் வந்து அங்கு இருக்கும் மரங்களில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் தொட்டில் கட்டி அதற்கு கைமேல் பலனாக கேட்ட வரத்தையும் அடைகிறார்கள். சுதை சிற்பத்தை காணுகையில் இந்த ஆலயத்தின் தொன்மை நமக்கு புலனாகின்றது. அம்பிகையின் மூத்த குமாரனாம் முழுமுதற் கடவுள் விநாயகரை நாம் தரிசிக்கின்றோம். கால பைரவரை நாம் தரிசிக்கின்றோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரண் அரண் நமக்கே என்று அலங்கார பூஷிதையாக மங்களமான அந்த சிவப்பு ஆடை தரித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் செல்வமாகாளியை தரிசிக்கின்றோம்.

0: வீரர்களுக்கு உடைவாள் தயாரிக்கும் இடம் இது என்பதால் உடைவாளூர் எனப்பட்டது. அதுவே காலத்தால் மருகி உடையாளூர் என மாறிவிட்டது. இந்த அம்பிகையை பலரும் குலதெய்வமாக வழிபாடு செய்கின்றார்கள். கோடை காலத்தில் அம்பிகையை குளிர்விக்க பால், பன்னீர், இளநீர், சந்தன அபிஷேகமும் சிறப்பாக செய்கிறார்கள். ராஜராஜ சோழனின் பல உறவினர்களும் வாழ்ந்த கீழப்பழையாறைக்கு அருகே உள்ள உடையாளூர் இந்த தலம் இருப்பதால் பலமுறை சோழ சாம்ராஜ்ய மன்னர்கள் வந்து திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இங்கே நாம் காவல் தெய்வத்தை துணைவியரோடு தரிசிக்கின்றோம். ஐயனாரே அருள் புரிவாயாக என்றால் ஐயனார் தெய்வம் இந்த ஊர் எல்லை தெய்வமாக அனைவரையும் காக்கின்றார். தொடர்ந்து செல்வமா காளியினுடைய சோதரியாம் அருள்மிகு பால்குளத்தி அம்பிகையை நாம் தரிசிக்கின்றோம். செல்வ மகா காளியம்மன் அம்பிகையை நாடி வருவோரின் குறைகளை நீக்கி சகல சௌபாகியத்தையும் அருளுகின்றாள் இந்த அம்பிகையானவள். சர்வம் சக்திமயம், யாதுமாகி நின்றாய் காளி.
1: கும்பகோணம் உடையாளூர் அன்னை செல்வ மாகாளியம்மன் ஆலயத்தை இன்று நாம் தரிசித்தோம்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வசந்த விடியல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொல்கட்டை மாவின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. கோடை பண்பலை 100.5.

0: இணைந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இணைந்து
5: வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
6: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டியும் உண்டு தம்பியே ரொம்ப சேட்டா பண்ணிட்டு இருந்தாரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஓம் பிரகாஷ்.
0: ஓம் பிரகாஷா? நீங்க ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா? சிரிக்கிறீங்க, சாட்டா பண்ணுவீங்களான்னு கேட்டா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: ஓ, அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? அந்த ஸ்கூல் எங்க இருக்கு?
1: பலதாபாளையம்.
0: சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: தக்காளி சாப்பாடு.
0: தக்காளி சாப்பாடா? அப்புறம் ஏன் பையா பேசுறீங்க என் கூட? இவ்வளோ தான் சத்தம் பேசுவீங்களா? இவ்வளோ நேரம் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. சரி சரி, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, டாடி, பாட்டி, தாத்தா.
0: அப்படியா? உங்க தாத்தா பேர் என்ன?
1: சதாசிவம்.
0: பாட்டி பேர்?
1: மலர்விழி.
0: உங்க அப்பா பேர் என்ன?
1: சரவணகுமார்.
0: சரவணகுமாரா? சரவணகுமார் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? வேலை பார்க்கலையா? சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: ஐடி.
0: ஐடிக்கு போவீங்களா? இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறளா? எங்கே சொல்லுங்க கேட்போம்.
1: அதரமுறையெல்லாம் ஆதிபேவனன் முன்னற்றே உள்ளது. தத்த தஸ்டாட தற்பவன் தச்சப்பே நித்தா தடுத்து தத மலரும் சேது நான் மாநாடு சேர்ந்தார் நீந்து வாழ்வோம். நன்றி மறப்பது நான் நன்றே நன்று உள்ளது நன்றே மறப்பேன் நன்று தீனால் சுட்டுப்போன் உள்ளார மாறாதே நாவனால் சுட்டு ஆடும் செய்யாமல் செய்வதே வயதுமோ வானமோ மாற்றல் அது.
0: ஆறு திருக்குறள் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்கள் மழலை மொழியில். ஒரு திருக்குறள் சொன்னீங்கல்ல, நன்றி மறப்பது நன்றன்று, அது ஒரு முறை சொல்லுங்க.
1: நன்றி மறப்பது நன்றன்று நன்றது நன்றே மறப்பது நன்றி.
0: நன்றே மறப்பது நல்லதா இல்லை அன்றே மறப்பது நல்லதா? ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்கள் மழலை மொழியில், கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
6: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

நேர்களே, இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மழலை செல்வங்களையும் மனநாள் காணும் தம்பதியர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறது உங்கள் கொடைப்பான்மலை 100.5.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு சுகம் தந்தர காத்திருக்கிறது சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் சின்னர் வரையில் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில். இன்று குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு இடைப்பட்ட வரிகளை கொண்டு அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து பாடும் நிகழ்ச்சியாக பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு சகோதரிகளின் பங்கேற்பில் மகளிர் நேரம். இன்று படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீள வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பிற்பகல் 1 மணிக்கு காவிய தென்றலாய் வீச காத்திருக்கிறது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மாவட்டம் சரவணன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு நேய உறவுகளின் கவிதை தொகுப்புகளோடும் விருப்ப பாடல்களோடும் வளம் பெற காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் பழைய வெள்ளையாபுரம் காளீஸ்வரி அவர்களின் தெரிவில் வளம் பெற காத்திருக்கிறது. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிரண்ட் அரிசியின் வண்ண துரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் கொழுக்கட்டை மாவின் சினிமா கொட்டகை.

கொட்டகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய வெட்டுக்களாய் சித்திரச வானம். 5:30 கேட்கலாம் வாக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். திரையிசைப்பாளர்களோடு பயணிக்கும் கதம்பு மலர்கள் மாலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியில் 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. மாலை 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பை கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு கச்சேரி வழியாக நேயர் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாய் ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கான தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சி. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். இரவு நேரத்தை இன்னிசையாய் ஒலிக்க காத்திருக்கிறது 100.5 கொடைத்தீன்றல். இன்றிரவு 9 மணிக்கு திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத இனிய பாடல்களாய் இரவு சிறகு வலம் வரும் இன்றிரவு 11 மணிக்கு. இவை யாவும் இன்று நாம் கேட்கவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலையின் 100.5 நிகழ்ச்சிகளோடு. இசைப்பாடும் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய வசந்த விடியல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. 100.5 இனி கேட்கலாம் உற்சாகமான புதிய விடியலோடு. சுகமான காலை.

நம்ம ரொம்ப சிறப்பா இல்லாட்டியும் அமைதியா வாழ்றதுக்கு அடிப்படை தேவைகள் இருந்தா போதும்னு நினைச்சாலும் அத்தியாவசியமான கட்டாயமான தேவைன்னு ஒன்னு இருக்குங்க. என்ன தெரியுமா? அது உறவுகளை தக்க வச்சுக்கிறது தான். ஆனாலும் இந்த நிலைப்பாட்டில் நம்ம உறுதியாக இருக்கணும்னா தேவையில்லாத சில விஷயங்களை பின்பற்றி ஆகணும். என்னப்பா நீ தேவைன்ற தேவை இல்லைன்ற என்ன தான் சொல்ல வர அப்படின்றீங்களா? அதாவது 2016 செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை 2:00 இதே நாளில் நீ என்னை எப்படியெல்லாம் பேசின, என்னை எந்தெந்த வகையிலலாம் நோகடிச்ச, என்னை எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டின, நீ எப்பவுமே இப்படித்தான் அப்படித்தான்னு எப்பவோ என்னைக்கோ நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை பேசணும்னு வைங்களேன், அது எந்த உறவாக இருந்தாலும் எவ்வளவு போராடினாலும் நீடிக்காதுங்க. 7:04 ஆயிடுச்சு, ஆனால் இந்த 7 என்னால் திருப்பி கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால உறவுகளுக்குள்ள இருக்கிற இணைப்பு இறுக்கமா இருக்கணும். அப்படின்னா முடிஞ்சு போனதை பேசி முட்டுக்கட்டை போடாம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒண்ணுனா ஒரு கூட்டமே வரும். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி, இப்ப வாங்க கேட்கலாமா கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. உற்சாகமாக உங்களோட இணைகிறேனால் சுகன்யா மாத்தனுபதி.

7:07 கேட்டுட்டு கூடை பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. காலையில எந்திரிச்ச உடனே அட அட அடாடா, என்ன ஒரு அழகு! இவ்வளோ அழகான கண்ணு, இவ்வளோ அழகான உதடு, இவ்வளோ அழகான புருவோச்ச, ஒன்னும் அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை தெரியுமா அப்படின்னு நீங்களாம் யாரை பார்த்து தெரியுமா சொல்லணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களையோ, எதிர்த்த வீட்டுக்காரங்களையோ, இல்ல உங்க நண்பர்களையோ, இல்ல உங்க சகோதர சகோதரிகளையோ பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களை நீங்களே பார்த்து சொல்லணுமா. அப்படியா, ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம எங்கேயாவது கிளம்பி போறோன்னு வைங்க, யாராவது ஒருத்தவங்க வந்துச்சா, சமையா இருக்கீங்கப்பா, அந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, இந்த தோடு அழகா இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இதுவே நம்மளை நாமளே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா பன்மடங்கு சந்தோஷமா இருப்போமாங்க. அது குறிப்பா

எந்திரிச்சதும் கண்ணாடியை பார்த்து, உனக்கு ஈடு இணை இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கணுமா? அப்படி சொன்னா அந்த நாள் முழுக்க ரொம்பவே உற்சாகமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, உண்மைக்குமே நிச்சயமா அது நடக்குது. அதனால நீங்களும் இதுவரைக்கும் செய்யலை அப்படின்னா இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? இப்போ 7:10 ஆயிடுச்சு. செப்டம்பர் மாதம் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டோம். எப்போவுமே நீங்கள் அந்த முதல் பாட்டும் இரண்டாவது பாட்டும் அதே மாதிரி தானே கொடுப்பீங்க. இப்போ இரண்டாவது பாட்டும் நாங்கள் அதே மாதிரி காவலாக இருக்கோம், கொடுங்க அப்படின்னு காத்துட்ருக்கீங்களா? என்ன பாட்டு வரப்போகுது கேட்கலாமா? 7:10 உங்கள் கூட பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில்

பிசாசா அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது, பாட்டை தான் கேட்கணும் சரியா? அதாவது நாம என்னதான் புத்தகத்துல நிறைய பாடங்களை படிச்சாலும், நம்ம போற போக்குல நம்ம கடந்து போற மனிதர்கள் சொல்ற வார்த்தைகள்ல அனுபவமும் ஆழமான கருத்தும் உண்மையும் நிஜமாலே உண்மையா இருக்கும் தானே? அப்படிதாங்க ஒரு நண்பரை சமீபத்துல சந்திச்சேன். அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, அதாவது புதுமையா ஒரு விஷயம் யாரு பண்ணாலும் முதல்ல அது வந்து கோமாளித்தனமா தான் தெரியும். என்னப்பா அவன் இப்படி பண்றான் அப்படின்னு தான் வந்து முதல்ல சொல்லுவாங்க. ஆனா அதுவே நாளடைவுல கேட்க கேட்க கேட்கச்ச அப்படி தனித்துவமா ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. இப்போ இந்த உதித் நாராயணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் ஆரம்ப கட்டங்களில் தமிழ் உச்சரிப்பை நம்ம எல்லாருமே எவ்வளோ கிண்டலும் கேலியுமா ஆக்கியிருப்போம். ஆனால் இப்போ பாருங்களேன், ச்சா இவர் வாய்ஸ்னாலே தனி தாங்க அப்படின்னு நம்ம அப்படியே வியந்து போகிற அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உண்டாக்கிக்கிறாங்க. அதனால் யார் என்ன கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அதெல்லாம் பற்றி கவலையே படாமல் உங்களுக்கு என்ன வருமோ அதை ரொம்ப சரியாக ரொம்ப சிறப்பாக முழு முயற்சியோட செய்யுங்க சரிங்களா? வெற்றி நமக்கு தான். இப்போ 7:15 ஆயிடுச்சுங்க. நீங்கள் பயந்துட்டே இருக்கீங்களா? இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு வருது கேளுங்க.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: 7:21 கேட்டு இருக்கிறோம் கூட பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. ஜீவா தேவா அப்படின்னா வந்து என்ன எங்களுக்கு புரியும்பா, கேக்குறதுக்கும் நல்லாவும் இருக்கு இந்த பாட்டு, சில பாடல்கள் நல்லா இருக்கும் ஆனாலும் வார்த்தைகள் புரியல அப்படின்னு நீங்க என்ன மேல தேடிட்டு இருக்க வேணாம். புரியாத வார்த்தைகளுக்கான தெரியக்கூடிய அர்த்தங்களை தாங்க தரப்போது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. இப்ப பாட்டும் பதமும் வாங்க கேட்டலாம்.
6: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

0: பாட்டம்,
1: தோட்டம்
0: அல்லது
1: முகில்
0: அல்லது
1: வரி
0: அல்லது
1: குத்தகை முறை.
0: பாட்டம்
1: முகில்
2: பாட்டம் தர தர தர தர தப்பச்சோந்தியே கேளடா.

0: பாட்டும் பதமும்.
1: இளநீர் பாயாசம் கேள்விப்பட்டிருப்போம், இளநீர் அல்வா கேள்விப்பட்டிருப்போம், ஏங்க இளநீர் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டுருப்போம், ஆனால் இளநீர் இட்லி சாப்பிட்ருக்கீங்களா?

என்னது இளநீர் இட்லியா? அது எப்படிங்க அந்த இளநீரை எடுத்து இட்லி மாவில் அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றுவாங்களா, இல்லை அந்த இளநீர் குவளைக்குள்ளே மாவை ஊற்றி இட்லி சுடுவாங்களா? இதே சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த ஊரில் ரொம்ப சிறப்பாங்க இந்த இளநீர் இட்லி. அதாவது ரெண்டு ஓடை இருந்திருக்குங்க, அதாவது பெரும்பள்ளம் ஓடை, பிச்சைக்காரன் ஓடை அப்படின்னு ரெண்டு ஓடை இருந்திருக்கு. அந்த ரெண்டு ஓடைக்கு நடுவில் இந்த ஊர் வந்து அப்படியே அழகாக இருந்துச்சான். ஸோ ரெண்டு ஓடை ரெண்டு ஓடை ரெண்டு ஓடை இரண்டு ஓடை இரண்டு ஓடை அப்படின்னு சொல்லி சொல்லி நாளடைவில் ஈரோடு அப்படின்னு மாறிடுச்சாங்க. பாருங்கள் உங்கள் ஊருக்கு நான் எப்படிலாம் சிறப்பு சொல்கிறேன், நீங்கள் நிச்சயம் வந்து அந்த இளநீர் இட்லியை வந்து எனக்கு கொண்டு வரணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 மனதோட ராகம் நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்துடுங்க. ஈரோடு மாவட்ட நேர்களை தாங்க அன்போடு அழைக்கிறது உங்கள் கோடி பண்பலை 100.5. அப்படியாங்க, இப்போ தாங்க முத முதலாக பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கிற அறிமுக நேர்கள்லாம் வாங்க 24 24 24 அப்படின்ற எண்ணில், மகளிர் அனைவரும் வாங்க 24 24 29 அப்படின்ற எண்ணில், அனைத்து நேர்களும் வாங்க 24 24 26 290 333 அப்படின்ற எண்களில், கொடைக்கானலின் முன் இனிப்பான 0 4 5 4 2 தவறாமல் இணைச்சிக்கோங்க. 7:26 ஆயிடுச்சுங்க. இந்த பாட்டெல்லாம் அப்போ இல்லைங்க, இப்போ போட்டாலுமே நம்ம பேன் உட்காந்து டிவியில் பார்ப்போம். அப்படி ஒரு அழகான பாட்டு, என்ன ஒரு மெட்டு, என்ன ஒரு டியூனு. அதை விட இந்த பாட்டில் அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் ஆடிப்பாங்களே, அப்பப்பப்பப்பா சொல்லவே வேணாம். வாங்க கேட்டலாம்.

0: Hi, this is Ayan Aman. கோடை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.

காலையில சூப்பரா கேட்டுட்டு கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. அதாவது தலைவலிக்க ஒரு மாத்திரை, கால் வலிச்சா ஒரு மாத்திரை, கண்ணு வலிச்சா ஒரு மாத்திரை, இருமல் வந்தா ஒரு மாத்திரை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாத்திரை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நேரம் வந்து மிச்சமாகும் இல்லையா? மாத்திரைக்கே எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் சேர்த்து ஒரே மருந்து எப்பயும் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. யாரே நம்ம தலை வள்ளுவர் தான். அப்படிப்பட்ட அவரோட சிறப்புகளை சொல்லக்கூடிய குரலின் குரல் இன்னைக்கு காலையில 9 உங்கள் கூட பண்பலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில வளம் பெற காத்திருக்கு. சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைய காத்திருக்கிறாங்க குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். அதனால தவறாம இணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை பகிர்ந்துக்கலாம் இன்று காலை 9 உங்கள் கூட பண்பலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில. 7:35 ஆயிடுச்சுங்க. வாங்க, ஒரு அட்டகாசமான பாட்டு வருது. இந்த பாட்டுமே பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க. பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாலே இவர் தாங்க. அவரோட படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாமா?

0: இந்த பாட்டை கேட்டுட்டே நம்ம நிகழ்ச்சிக்காக நிலையத்துக்காக வர காத்திருக்கிறாங்க நம்ம அன்பு நேயர். மதியம் 2 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக யாருங்க வர போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? சிறப்பு விருந்தினராக நம்மளோட அன்பு நேயர் ஈரோட்ல இருந்து சரவணன் அப்படின்ற நேயர் தான் வரப்போறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள்லாம் என்ன சொல்றாங்க, என்ன பாடல்கள் கேட்கிறாங்க, தவறாம கேட்க நீங்க தவறாம கேளுங்க. இன்று மதியம் 2 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. சரிங்க, இப்ப 7:41 ஆயிடுச்சு. கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில என்ன வரப்போது கேட்டலாம், தர்பார் வாங்க.
1: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
2: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
3: வணக்கம் அண்ணா.
4: வந்து விட்டாரா, வந்து விட்டாரா? வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்னமண்ணா, நான் வரும்போது எதையோ படித்துக் கொண்டிருந்தீர்கள், நான் வந்தவுடன் சட்டென மூடி வைத்து விட்டீர்கள், என்ன அது?
4: அது ஒன்றுமில்லை அமைச்சரே, வெளிநாட்டில் இருந்து ஒரு கடிதம் வந்தது, அதைதான் படித்துக் கொண்டிருந்தேன்.
3: ஓ, என் துறை சம்பந்தப்பட்டதுதானா? கொடுங்கள் கொடுங்கள் மண்ணா.
4: இருக்கட்டும், பரவாயில்லை அமைச்சரே, பிறகு பார்த்துக் கொள்ளலாம்.
3: அட காட்டுங்கள் மண்ணா. மண்ணா, என்ன இது? வெளிநாட்டு கடிதம் என்று சொல்லிவிட்டு இதில் ஐ இருக்கிறது. ஓ, ஒருவேளை நீங்கள் இப்போதான் ஐ படித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் உங்கள் பெயருக்கு பின்னால் எம்ஃபில் PhD என்றெல்லாம் போட சொல்கிறீர்கள்.
4: அப்படியெல்லாம் இல்லையா அமைச்சரே, இன்றைக்கு செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம், அதனால் தான் தமிழ் எழுத்துக்களை எல்லாம் எழுதி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
3: அப்படியா, நம்ப முடியவில்லையே மண்ணா.
4: அமைச்சரே, உண்மையிலேயே இன்று உலக எழுத்தறிவு தினம் தான் ஐயா?
3: ஓ சரிமண்ணா, அப்படியானால் இந்த உலக எழுத்தறிவு தினம் எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
4: அதுவா அமைச்சரே, ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமாக இருக்கிற யுனெஸ்கோ எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும், எழுத்தறிவு இல்லாதவர்கள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கவும், இது தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது அமைச்சரே.
3: ஏன் மண்ணா, இப்போதுதான் எல்லோருக்கும் படிக்க தெரிகிறது, எழுத தெரிகிறது, கையெழுத்திட தெரிகிறது, பின் எதற்காக இந்த எழுத்தறிவு தினம்?

0: அமைச்சரே, நாம் வாழுகிற சூழல் போலதான் உலகில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறார்கள். அது தவறு அமைச்சரே. உள்ளங்கையில் உலகம் வந்துவிட்டது என்கிறோம். வாழ்க்கை முறையில் எவ்வளவோ முன்னேற்றம் கண்டு விட்டோம் என்கிறோம். நிலவில் தடம் பதித்து விட்டோம் என்கிறோம். ஆனாலும் கூட 2020 எடுத்த கருத்து கணிப்பின்படி இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என இன்னமும் உலகம் முழுவதும் 763 மில்லியன் மக்கள் அடிப்படை கல்வி அறிவு திறன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அமைச்சரே. இந்த எழுத படிக்க தெரியாதவர்களில் 2/3 பெண்களாகவே இருப்பது இன்னும் வருத்தம் அளிக்கக்கூடியது அமைச்சரே.
1: இந்த காலத்தில் கூட இன்னமும் இவ்வளவு பேர் எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறார்கள்
0: அமைச்சரே. இந்த அடிப்படை எழுத்தறிவு கூட இல்லாமல் இருப்பதற்கு அந்த தனி மனிதர்கள் மட்டுமே காரணம் அல்ல. உலகில் 103 மில்லியன் சிறுவர்களும் சிறுமியர்களும் இன்னமும் பள்ளிக்கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது அமைச்சரே.
1: அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது.
0: ஆமாம் அமைச்சரே, எழுத்தறிவு தான் இந்த சமூகத்தின் ஆணிவேர். அதனால்தான் எழுத்தறிவு இல்லாததை ஒரு குற்றம் என்றே சொல்லுகிறார் காந்தியடிகள். வறுமை, ஆரோக்கியமின்மை, அரசியல் நெருக்கடிகள், கலாச்சார பாகுபாடுகள், அடிமைப்படுத்துதல் இது போன்ற பல்வேறு காரணங்களால் உலக நாடுகளில் இன்றும் எழுத்தறிவின்மை இருக்கிறது அமைச்சரே.
1: இப்போதுதான் நிலைமை புரிகிறது.
0: நம்முடைய நிலையையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் அமைச்சரே. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 74% பேர் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த எழுத்தறிவு பெற்றவர்களில் 82% ஆண்களும் 65% பெண்களும் இருக்கிறார்கள் அமைச்சரே. எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களில் கேரளா முதலிடத்திலும் பீகார் கடைசி இடத்திலும் இருக்கிறது.
1: தனக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லிக் கொள்வது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு இல்லையா?
0: இது தனி மனிதனுக்கு மட்டும் பின்னடைவு இல்லை அமைச்சரே. எழுத்தறிவு இன்மை என்பது ஒரு நாடு முன்னேறுவதற்கு பல்வேறு வகைகளில் தடையாக இருக்கும்.
1: அப்படியா? அது எப்படி மன்னா?
0: அமைச்சரே, இந்தியாவை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு கல்வியே முதன்மையானதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தன்னுடைய அறிவையும் தகுதியையும் வளர்ப்பதற்கு இந்த சமூகத்திற்கு தன்னுடைய முழுமையான பங்களிப்பை கொடுப்பதற்கு எழுத்தறிவு என்பது மிக மிக அவசியமாகிறது அமைச்சரே. அதே போல கல்வியும் எழுத்தும் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்து முடித்தவுடன் அவைகள் முடிவடைந்து விடுவது இல்லை. இவை வாழ்நாள் முழுவதும் நம்மோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கல்விக்கும் எழுத்துக்கும் எப்போதும் முடிவே கிடையாது அமைச்சரே. சுருக்கமாக சொன்னால், உலகில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கல்வியும் எழுத்தறிவும் நாம் உண்ணும் உணவை விடவும் பார்க்கும் பார்வையை விடவும் மிக முக்கியமானது அமைச்சரே.
1: அருமை அருமை மன்னா. சிறப்பு எழுத்தறிவின் அவசியங்களை பற்றியும் எழுத்தறிவு இல்லாததால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் மிக தெளிவாக சொன்னீர்கள். சரிமனா, இப்போது நம் கதைக்கு வருவோம். உங்களுக்கு இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களில் எல்லாம் எந்த விதமான சிக்கலும் சிரமங்களும் இல்லை, சரிதானே
0: அமைச்சரே? நான் சங்க இலக்கியங்களை எல்லாம் கரைத்து குடித்தவனையா? அப்படி இருக்க உயிரெழுத்துக்களில் எல்லாம் எனக்கு சிக்கல் இருக்குமா என்ன?
1: அப்படியானால் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.
0: கேள்வியா? சரி கேளுங்கள்.
1: உயிரெழுத்துக்களில் அதற்கு அடுத்த எழுத்து என்ன?
0: அடுத்து ஐக்கடுத்து ஐ என்று வரும் அமைச்சரே.
2: என்ன?
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

7:47 கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைஞ்சு பாடல்களையும் அப்பப்போ வந்து அறிவாக சார்ந்த தகவல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில 11:00 உங்கள் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வர காத்திருக்குங்க. இன்னைக்கு யாரை பத்தின பாடல், ஒரே நபரின் பாடலா இல்ல என்ன ஏதுன்னு நீங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அதாவது இடைப்பட்ட வரிகளை கொண்டு முதல் வரியை வந்து கண்டுபிடிக்கணுங்க. அதாவது ஒரு பாட்டில் வர இடைப்பட்ட வரிகளை வந்து ஒளிபரப்புவோம், அதோட முதல் வரியை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அதுதாங்க. அதனால வந்து தவறாமல் வந்து கலந்துக்கங்க. அதே மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்க அப்படியே இணைப்பில் போராடிட்டே இருக்கிறீங்க, இணைப்பு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், அப்படியே மகளிர் நேரத்துக்கு வந்துடலாம். மகளிர் நேரத்தில் இன்னைக்கு வந்து படித்ததில் பிடித்தது, உங்களுக்கு படித்ததுலேயே நீங்கள் பிடிச்ச புத்தகம் எது, அந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகளை நான் என் வாழ்க்கையிலையும் வந்து பின்பற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்ல வந்துருங்க. இன்று மதியம் 12:00 உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்ததாக.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் பனைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

பழைய வெள்ளையாபுரம் அப்படின்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அட, நம்ம விருதுநகர்ல தாங்க இருக்கு. நம்ம விருதுநகர்ல இருக்கிற ஒரு இடத்த தான் சொல்றாங்க அப்படின்னு இந்த விருதுநகர்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, பழைய வெள்ளையாபுரம் அப்படின்ற இடத்துல இருந்து காளீஸ்வரி அப்படின்ற நம்ம அன்பு நேயருடைய தெரிவில் தாங்க இன்னைக்கு 3 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி வலுமுற காத்திருக்கு. என்ன தெரிவில் பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தா இப்ப சொல்லிட்டா நல்லா இருக்காது. அதனால 3 மணிக்கு தவறாம கேளுங்க உங்கள் கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இப்ப 7:51 ஆயிடுச்சுங்க. இந்த நாள்ல வேற என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு, வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கேட்டு வந்துடலாம் இன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 8 ஒரு ஊரில் கர்நாடக இசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நேரத்தை அறிவிக்க சங்கு ஒலிக்கும். இசைக்கச்சேரியை நிறுத்தியது அந்த நேரத்தில் எழுந்த ஆலை சங்கொலி. அந்த சங்கின் சப்தம் அடங்கியதும் கச்சேரி நடந்த இடத்திலிருந்து மீண்டும் சங்குவதும் சப்தம். திகைத்து பார்த்தனர் பார்வையாளர்கள். இதுவரை சுனாதம் பொழிந்த அந்த பிடில் வாத்தியத்திலிருந்துதான் அந்த ஓசையும் பிறந்திருக்கிறது. தெரிந்ததும் கூடியிருந்தவர்களின் கரகோஷம் இப்பொழுது அதே அளவுக்கு அதிர்வை தருகிறது. இப்படி சம்பிரதாயமான சங்கீத நிகழ்ச்சியில் கூட ரசிகர்களை கவரும் வித்தைகளை அவரது பிடிலின் வில் செய்யும். அதனால் ஜனரஞ்சகமான விதத்தில் கர்நாடக இசையை தந்து எல்லோரையும் அதன் பக்கம் இழுக்க காரணமாக இருந்தவர் இவர். நெற்றியை நிறைக்கும் விபூதிப்பட்டை, அதன் கீழ் மிகப்பெரிய வடிவத்தில் குங்கும போட்டு, இதுதான் அவர் தன்னை அடையாளப்படுத்த அணியும் அலங்காரம். குன்னக்குடி வைத்தியநாதன் சாஸ்திரிய இசையில் ஒரு வசீகரம் தந்தவர். மேடைகளில் பெரும் வித்வான்களுக்கு பிடில் வாசித்துக் கொண்டிருந்தவர் தனியாக வயலின் வாசிக்க தொடங்கியதும் ஏற்பட்ட ஏறுமுகம் அதன் பிறகு குறையவே இல்லை. திரையில் அவர் இசையமைத்தது 1969 வெளிவந்த, அதற்கு அடுத்த ஆண்டு வெளிவந்த திருமலை தென்குமரி இசைக்காக மிகவும் பேசப்பட்ட படம். கந்தன் கருணை, திருவருள், தெய்வம் உள்ளிட்ட 20 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன். அவரது சங்கீதமான வாழ்வு 2008 இதே நாளில் நிறைவுக்கு வந்தது. அதுவரை தமிழ் திரை இசை ரசிகர்கள் அதிகம் அறிந்திராத பெயர் ஆஷா போஸ்லே. இளையராஜாவின் இசையில் 1987 வெளிவந்தது எங்க ஊரு பாட்டுக்காரன். அதன் பிறகு தமிழ்நாட்டிலும் ஆஷா போஸ்லே பெயர் பிரபலமானது. 50களின் தொடக்கத்திலிருந்து ஹிந்தியில் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரது குரல் 1957 நயாதவுர் படத்தின் மூலமே பிரபலமானது. அவரது அக்கா லதா மங்கேஷ்கரின் வசீகர குரலோடு போட்டி போட்டு திரையில் நிற்க வேண்டிய கட்டாயம். 14 மொழிகளில் 12,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிற ஆஷா போஸ்லே

0: பிரெஸ்லே 1933 பிறந்த தினம் இன்று. இசையானாலும் பிற கலையானாலும் கற்பது என்பது ஒரு அடிப்படை. பல நேரங்களில் இதுபோன்ற அரிய கலைகளை கூட அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போக எழுத்து வடிவம் தேவைப்படுகிறது. இன்று அதிகம் பேசப்படும் மொழிகளுக்கு முன்பாக எழுத்து வடிவம் பெற்றது தமிழ் மொழி. முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைய நிலை. 20-30 வருஷங்களுக்கு முன்பாக பாதிக்கு பாதி எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தார்கள். அவர்களை எழுத்தறிவு உள்ளவர்களாக மாற்றுவதற்கு பெரிய அளவில் இயக்கங்கள் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது 1965 ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனம் எடுத்த முடிவு. 1966 உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8 கடைபிடிக்கப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் கற்பதை வலியுறுத்துகிறது உலக எழுத்தறிவு தினம். சமூகம் தழைக்க எழுத்தறிவு அவசியம். இன்று உலக எழுத்தறிவு தினம். அன்னை மரியாளின் அவதார தினம் என்று. கிமு 20 தோன்றிய அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்னை. அவரது பிறந்த நாளை இன்று கத்தோலிக்க ஆங்கிலிக்கன் திருச்சபையினர் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அந்த அற்புத அன்னையின் அவதார திருநாள் இன்று. சர்வதேச அரங்கில் இன்றைய தினம் பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. 1945 ரஷ்ய படைகளும் அமெரிக்க படைகளும் ஒரு அச்சக்கோட்டை மையமாக வைத்து அணிவகுத்தன. 38th அச்சக்கோடு அது. கொரிய தீபகற்பம் தென்கொரியா வடகொரியா என இரு நாடுகளாயானது அதற்காக அடித்தளமிட்ட நாள் இன்று. தொன்மைமிக்க பொருள்களின் காலத்தை நிர்ணயிக்க ரேடியோ கார்பன் கணிப்பு முறை பயன்படுகிறது. இந்த முறையை பயன்படுத்திதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த உயிரினத்தின் காலத்தை கூட தீர்மானிக்க முடிகிறது. இந்த கார்பன் டேட்டிங் முறையை அறிமுகப்படுத்திய வில்லட் பிராங்க் லிப்பியின் நினைவு தினம் என்று செப்டம்பர் 8.
1: ஆதவனின் எழில்மிகு தோற்றம்,
2: நறுமணத்தால் நம்மை கவரும் மலர்கள்,
1: நளினமாய் நம்மை மயக்கும் கலைகள்,
2: மாசில்லா புன்னகையாய் மகிழ்விக்கும் மழலைகள் என
1: அழகான படைப்புகளுக்கு உயிர் கொடுப்பது நம் விழிகள்.
2: வெளிகளால் வெளி உலகை காணும் நாம்
1: நம் கண்கள் வழியே மற்றவர்களும் உலகை காண நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்பே
2: கண்தானம்.
1: விழிக்கு வெளிச்சம் தேவைப்படுவோருக்காக செய்திடுவோம் கண்தானம்
2: என்று தேசிய கண்கொடை விழிப்புணர்வு நிகழ்வின் நிறைவு நாள்.
1: உடல் இயக்கம்,
2: தசை பலம் பாதுகாத்தல்,
1: உடல் ஆரோக்கியம்,
2: மூட்டசைவு என பல விடயங்களை பற்றி
1: விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக
2: உலகளவில் உள்ள
1: இயன்முறை மருத்துவர்களால் அனுசரிக்கப்படுகிறது
2: ஆண்டுதோறும் செப்டம்பர் 8
1: உலக இயன்முறை மருத்துவ நாள் இன்று.
2: ஆண்டு 1996.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: கடல் மேல கல்ல தூக்கி எரிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லுதான் காணாம போகுமே தவிர்த்து கடலுக்கு என்னைக்குமே வலிக்காதுங்க. அது மாதிரிதான் உங்களை யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போய் உட்காந்துராம அப்படியாங்க அப்படின்னு கேட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டே போங்க, லைஃப்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மத்தனுப்பதி, நன்றி, வணக்கம், நேர்களே.

0: இனி உங்கள் கூடை பண்பலை 100.5 கேட்கலாம். மனதோடராக முன்பாக செய்திச் சுருக்கம்.
1: இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் B.Ed. பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு BJP ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுமென்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, மலரும் பூக்களை பார்த்து இயற்கை சிரிப்பது போல் இனிய இசையை கேட்டால் நம் மனது சிரிக்கிறது. அந்த மன புன்னகையை மலரச் செய்யும் பாடலை இப்போது நாம் கேட்கும் நேரமாய் 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் பவானிசாகர் அணைக்கட்டு, கூடுதுறை குண்டேரிப்பள்ளம் அணை, பெரும்பள்ளம் அணை, கொடிவேரி அணைக்கட்டு, தாளவாடி மலை, வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் என எண்ணற்ற சுற்றுலா இடங்களை உள்ளடக்கிய மாவட்டம் ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்ட நேயர்களின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்க வரலாம் இந்த எண்களில். அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, இந்த மாவட்டத்தின் வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: நம் இதயத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் மேம் உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: மேம், எங்க ஊர் சிறப்பை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க மேம்.
0: சரிங்க, யாருங்க நீங்க?
1: மேம், ஈரோடு கள்ளிப்பட்டி சுப்பிரித்தினி செந்தில்குமாருங்க மேம். நலங்களா மேம்?
0: நல்லா இருக்கோம்மா. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க
1: மேம். சுப்பிரித்தினி செந்தில்குமாருங்க மேம்.
0: சுப்பலட்சுமி, எப்படி இருக்கீங்க
1: மேம்? நல்லா இருக்கேங்க மேம். நிலையத்தில் அனைவரும் நல்லா இருந்தாங்க மேம்.
0: எல்லாரும் நல்லா இருக்கும். டேங்க அப்பா, ஈரோடு மாவட்டனால ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க, ரொம்ப எங்களோட ஊரை சிறப்பு சொன்னதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தின் எல்லையில் இருக்குங்க மேம்.
0: சொன்னது பாதிதான், மீதி இன்னும் சொல்லல.
1: ஆமாங்க மேம், எங்க பக்கத்துல தாங்க மேம், ஒரு 6 கிலோமீட்டர்க்குள்ள குண்டேரிப்பள்ளம் இருக்குங்க மேம்.
0: சரிங்க, எத்தனை முறை போயிருக்கீங்க
1: மேம்? நிறைய டைம் போயிருக்கேங்க மேம்.
0: இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குல்ல, அதில் எனக்கு இந்த இடத்துக்கு போனால் தாங்க என் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்க? கோவில்களை தவிர
1: ரெண்டு இடம் மேம், பவானி சாகர், பண்ணாரிங்க மேம்.
0: அங்கே போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். பண்ணாரி அம்மன் கோவில்
1: கண்டிப்பாங்க மேம் போயிடுவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமாக போயிடுவாங்க மேம்.
0: பவானி சாகர் அணை எத்தனை முறை பார்த்துருக்கீங்க
1: மேம்? நிறைய டைம் பார்த்துருக்கேங்க மேம்.
0: குடும்பத்தோடு போவீங்க?
1: ஆமாங்க மேம், போவாங்க.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேம், எனக்கு வந்துங்க மதகதராஜாலிருந்து சிக்கு புக்கு ரயில் வந்தீங்க மேம்.
0: இதோ கேட்கலாம். கொடைப்பான்பலை 100.5.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
7: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: புமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் புமெக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
10: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமாக இருக்கீங்களா? 2-3 நாளாக வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழல், விட்டு விட்டு மழை, பனி எல்லாம் சேர்ந்ததுனால போக முடியல. புத்தக அலமாரியிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்கிட்டையும் பரிமாறிக்கலாம் அப்படிங்கிற கதைகள், நிகழ்வுகள் உள்ள புத்தகம்தான் அது. அந்த புத்தகத்தில் ஒரு கதை நம்ம கூட இருக்கிற நண்பர்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்லிடலாமேன்னு ஆரம்பித்தேன். என்ன சொல்லவா?

0: புத்தகம் பேர் விவரம்லாம் நிறைவாக சொல்கிறேன், சரிங்களா? அதாவதுங்க, அந்த ஊரில் அவனோட பேர் திருவாளன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு சோம்பேறி, யாராச்சும் வேலை கொடுத்தா கூட அவன் செய்ய மாட்டான். அதனால் அவன் வந்து எப்போவுமே ஏழ்மைப்பட்டவனாக ஏழையாகவே இருந்தான். ஒரு நாள் அடுத்த ஊரில் இருந்த ஒரு பணக்காரர் வந்து ஒரு பெரிய விருந்து வச்சார். அந்த ஊருக்கு போனவங்க எல்லாருக்குமே நல்லா சாப்பாடு போட்டு ஆடைகள் கொடுத்ததோடு பரிசு பொருட்களையும் தந்தார். நம்ம திருவாளை அந்த ஊருக்கு போனான், நல்ல வயிறார சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவாளன் கிளம்புறப்போ அந்த பணக்காரர் திருவாளன்ட்ட ஒரு பானை நிறையா அரிசி மாவு கொடுக்குறாரு. வீட்டுக்கு திரும்புகிறப்ப நம்ம திருவாளன் என்ன செய்கிறான், ஒரு மரத்தடியில் உட்கார்றான். கை கட்டின தூரத்தில் இருக்கிற ஒரு மரக்கிளையில் அந்த பானையை கட்டி தொங்க விடுறான். தூக்கம் வந்து கண்களை மூடுறதுக்கு முன்னாடி பானையை பார்க்குறான். உடனே அவனுக்கு பல எண்ணங்க மனசில் உண்டாயிடுச்சு. அவன் நினச்சானா, இப்போ நம்ம ஊரில் பஞ்சம் வந்தாக்க எவ்வளவு நல்லாயிருக்கும், நான் இந்த பானை அரிசி மாவை நல்ல விலைக்கு விற்கலாம், அந்த பணத்தில் நல்லதாக ரெண்டு வெள்ளாடுகளை வாங்கலாம், அந்த வெள்ளாடுக பல குட்டிகளை போடும், அந்த குட்டிகளை விற்று ஒரு பசு மாடு வாங்கலாம், பசு கண்ணுக்குட்டியாக கொடுத்தா அதையும் விற்று எருமை வாங்கலாம், அது மூலமாக குதிரை வாங்குகிற அளவுக்கு பணம் சேரும், அந்த குதிரைகளை விற்று ஒரு பெரிய மாளிகையை கட்டலாம், ஊரில் பணக்காரன் ஆகிட்ட எனக்கு பொண்ணு கொடுக்க பணக்காரங்க போட்டி போடுவாங்க, இருக்கிறவங்களே அதிக பணக்காரராக இருக்கிற ஒரு வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்புறம் எனக்கு ஒரு மகன் பிறப்பேன், நான் வந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பேன், என்னோடய பையன் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகத்தை இழுப்பேன், அழுக்காக்கிடுவேன், நான் என்னோடய மனைவியை கூப்பிட்டு பையனை தூக்கிட்டு போ அப்படின்னு அதட்டுவேன், சத்தம் போடுவேன். அவள் வந்து அடுக்கலையில் வேலையாக இருப்பாள், நான் கூப்பிட்டதுக்கு அதனால் உடனே அங்கே வரமாட்டாள். அப்போ எனக்கு கோபம் வரும், ஒரு கம்பை எடுத்து என்னோடய பையனையும் மனைவியையும் இப்படி அடிப்பேனாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம திருவாளன் என்ன பண்ணால், ஒரு கம்பை எடுத்து பலமாக மரக்கலையில் தொங்கிக்கிட்டு இருந்த பானையில் அடித்தான். பானை என்னாகும், உடஞ்சது. அதில் இருந்த அரிசி மா பூராவும் அவனுடைய முகத்துலையும் உடம்புலையும் கொட்டுச்சு. என்னாகும், நம்ம திருவாளன் எப்போவும் போல் தொடர்ந்து ஏழையாக தான் இருக்க முடியும். பின்ன என்னங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிறதோட இப்படியெல்லாமா நினைக்கிறதும் கனவுங்கிற செய்கிறது. இந்த கதை எந்த புத்தகத்தில் படித்தது அப்படிங்கிறத விட உங்களுக்கு உண்டான அனுபவம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் உண்டாயிருக்கலாம் தானே. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள். காற்றலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் காவங்குளத்து டிஎம்ஆர் இளங்கோவும்.
1: இளங்கோ ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? மணிங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். ஈரோடு மாவட்டம்னு பயங்கர உற்சாகம் ஆயிருக்கும் இல்லையா இன்னைக்கு?
2: கண்டிப்பா, டானிக் சாப்பிட்ட மாதிரி, டானிக் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இது எப்படி இன்னைக்கு லைன் பிடிச்சிரவனு பேசிரவனு அப்படின்ட்டு
1: என்ன கனவு கண்டீங்க? அப்படின்னா இப்ப நேத்து நைட்டே கனவுல வந்துருச்சு உங்களுக்கு? எப்படியாவது காலையில நம்ம வந்து நம்ம
2: கனவு நம்ம தேர்வு செய்யப்பட்டு ஒளிபரப்புறது, அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி.
1: சரிங்க சரிங்க.
2: இருக்கு.

0: அது இன்னைக்கு நினைவாயிருச்சு.
1: கண்டிப்பா.
0: சரிங்க, அதே மகிழ்ச்சியோட என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரப்பர் பந்தல் இருந்து சிலாஞ்சலிக்கு படம் பாட்டு.
0: இதோ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ்

0: நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா Sunflower Oil.
7: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில் நிகழ்ச்சியில் இன்று 2 அடிகளில் இமயமாய் நிற்கும் நூல், 1000 ஆண்டுகளை கடந்தும் மனித வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் அறிவை அள்ளித்தரும் திருக்குறளின் பெருமையை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சியாக வானவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். நேர்களே, வானவில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பான முறையில் விளக்கங்களை கூறும் நேயர் நிகழ்ச்சியோட முத்தான நேயரா அறிவிக்கப்பட்டு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பகல் 2 மணிக்கு வலம் வரும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பினை பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்ற நேயர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு வலம் வரும் வானவில் நிகழ்ச்சி காத்திருக்கிறது முத்தான நேயர்களுக்காக. 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக. இப்ப இனிப்புல யாருங்க?
8: பவானில இருந்து லோகாம்பாள் பேசுறேங்க.
7: லோகாம்பாள், எப்படி இருக்கீங்கம்மா?
8: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கோங்கம்மா. அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா?
8: கண்டிப்பாங்க.
7: சரி, இந்த புன்னகைக்கு என்ன காரணம்? சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க.
8: கிடைக்கணும்
7: அப்படின்ற ஒரு முயற்சியிலேயே பண்ணி பேசிட்டு இருக்கீங்க.
8: ஆமாங்க, ஆமாங்க.
7: சரிங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: எனக்கு வந்து சிம்பு உடைய பாடலுங்க, மல்லிகைப்பூ வச்சு வச்சு பாடுறது, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க.
7: அந்த பாடல் வரும். அதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 100.5
5: நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி தினமும் இரவு 8:25 சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
9: நம்ம போய் கடையில போய் ஒரு தண்ணி வாங்குறோம் ஒரு பாட்டிலு, அது வந்து 20 ரூபான்னு போட்டிருக்கு விலை. ஆனா அதுல 25 ரூபா கேட்பான். கேட்டா கூலிங் ப்ரைஸ் அப்படிமா, கூல் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரைஸ்ன்னு சொல்லுவான். நம்மளும் 5 ரூபா தானே அப்படின்னு அலட்சியமாக கொடுத்துட்டு வந்துடுவோம். MRP விலைக்கு மேலே 1 பைசா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை.
5: உங்கள் ஐயங்களுக்கு தெளிவான விளக்கங்களை பெற கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் தினமும் இரவு 8:25
10: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
12: கோடை பண்பலை 100.5

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நெர்லி கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் திரையிசை பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை கொண்டு அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து பாடும் நிகழ்ச்சியாக பாட்டு பட்டாளம். இப்ப இடைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். யாருங்க?
7: வணக்கம்,
6: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
7: வட்டம் இருந்து ரத்னா முத்துமாணிக்கம்.
6: முத்துமாணிக்கம் ஐயா, வானொலி சப்தத்தை குறைச்சு வைங்க, இல்லனா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ரைட்டுங்க, வந்துட்டேன் அப்படின்றீங்களா? இப்ப சொல்லுங்க ஐயா, உங்க ஊரோட சிறப்பு என்னங்க ஐயா?
7: நெசவு தொழில்.
6: நெசவு தொழில்,
7: ஆமா.
6: ரொம்ப அருமையான தொழில் செய்றீங்க. உங்களுடைய ஊரோட சிறப்பு என்னது?
7: எங்க ஊரு பக்கத்துல பண்ணாரி அம்மன் கோயில் இருக்குங்க.
6: சரிங்க.
7: பவானி சாகர் டேம் இருக்குது. அப்புறம் சொல்லணும்னா எல்லா ஆத்துல தண்ணி ஓடுதுங்க.
6: சரிங்க சரிங்க. அதாவது நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா இயற்கை காட்சிகளை பாக்குறதே ஒரு தனி மகிழ்ச்சி தான் இல்லைங்களா?
7: ஆமாங்க ஆமாங்க.
6: ஓடுற அந்த தண்ணி சத்தமும் கோவில் மணி ஓசையும் ரொம்பவே சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கரப்படத்துல இருந்து.
6: அந்த படத்துல இருந்து பாடல். ஆனா அந்த பாடல் நீங்க கேட்டுறாதீங்க சரிங்களா? அதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா ஒரு மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு தான் நீங்க வந்து எழுதி அனுப்பணும். சரிங்க. அதுக்கான முகவரி என்னன்னு அதையும் சொல்லிடுறோம் நாங்க. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 6241-0301 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாம் எழுதி அனுப்புங்க. இப்ப உங்களுக்கான பாடல் கொடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: நிறைவு வெற்றிலைப்பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
5: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில் நிகழ்ச்சியில் இன்று குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக இப்ப இணைப்பில் யாருங்க? பேர் சொல்லுங்கய்யா.
6: சத்தியமங்கலம் தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறாங்க.

0: நலமா இருக்கோம். நீங்க
1: நல்லா இருக்கீங்களா?
0: சரிங்கய்யா. என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு.
1: அம்மா இல்லைங்க, ஊர்ல இருந்து பேசுறீங்க. அதான் ஒரு மூணு நாள் டூர் போற மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாம் தம்பி பொண்ணுக்கு போக போனேன்னுடா. அதெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு தான் வந்தேங்க.
0: அதனால வந்து குரல் உள்ளேயே போயிட்டு இருக்கின்றீங்களா?
1: ஆமாமா, போற மாதிரியே இருக்கு. கார் கீழ வச்சா
0: சரிங்க. குரல் வெளியே வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்.
1: ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. தண்ணி எல்லாம் மாறி மாறி குடிச்சிருக்காங்க.
0: சரிங்க சரிங்க,
1: அதனால வாய்ப்பெல்லாம் மாறி வருதுங்க.
0: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அம்மா தெரியப்படுத்துல இருந்தங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே செல்லா குட்டியே, அந்த பாடல் கொடுங்கம்மா, எல்லாரும் கேட்கலாம்.
0: ரொம்ப அழகா பாடுறீங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
2: ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: கோடை பண்பலை 100.5 சைபால்.
6: முகத்தில் அருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
7: சைபால்
5: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள், இவள் வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள், வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்சை தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது, ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகால நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரியும் அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் 3 பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்கிறது, ஓயாமல் வைக்கோலை 100 ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரித்ததுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த 3 செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதோ இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்து

0: கேட்டார். அம்மா, இன்னையிலிருந்து நீ இளவரசனின் மனைவி. நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார். ராஜகுமாரியை இன்றைக்கி தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார்.
1: கோடை பண்டலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர்
2: நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ண எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேயர்களே. கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர்

தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அணில் கொழுக்கட்டை மாவு
2: வழங்கும் வானவில்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இனி இது ஒரு காலை வணக்கம் நேர்களே. தெள்ளு தமிழ் மொழி தனிலே தீட்டி உள்ள ஏடு, எக்காலம் சென்றாலும் வையகத்தில் அதற்கில்லை ஈடு. உள்ளபடி வள்ளுவனார் உள்ளமதில் கண்டு திசையெங்கும் வழி காட்டும் நூல் கண்டான திருக்குறளின் தித்திப்பை திகட்டாமல் தரும் இந்நேரம் கோடை பண்பலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில் குறளின் குரல். பொதுமறை குரலை உங்கள் குரலில் பகிர பாச உறவுகளை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0545 இணைத்து அறிமுக உறவுகள் வரலாம். 24 24 24 என்ற எண்ணிலும் மகளிர் அனைவரும் வரலாம். 24 24 29 என்ற எண்ணிலும் மற்ற அனைத்து நேர்களும் பங்கேற்கலாம். 24 24 26 290 330

0: 3 என்ற எண்களில். வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தை பகிரும் சகோதர சகோதரிகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க பணிவோடு அழைக்கிறது உங்கள் கோடை பன்மலை 100.5. காற்றலை வழியே ஈரடி வரிகளோடு இணைகிறார் சிறப்பு விருந்தினராக குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம்.

0: 9:07 கோடி பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில குரலின் குரல் வழியாக இணைகிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, சந்திச்சிடலாம் நினைக்கிறேன். வணக்கம், பேர் சொல்லுங்க. இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: என்ன குரல் சொல்ல போறீங்க?
2: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: அதிகாரம் 21 தமிழ் மறையில் குரல் எண் 204 மறந்தும் திறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதற்கு திருவள்ளுவர் கொடுக்கும் விளக்கம் இப்படி இருக்குங்க. மறந்தும் கூட பிறருக்கு கேடு நினைக்க வேண்டாம். அவ்வாறு நினைத்தால் நினைத்தவனுக்கு நீதி தேவன், அதாவது அறக்கடவோல் கேட்டினை உண்டாக்குவான். கேடு செய்பவனுக்கு தெய்வத்தால் தண்டனை உறுதியாக கிடைக்கும். இறைவனுடைய அருளை அவன் என்றும் பெற முடியாது, அவன் இடத்தில் அடைய முடியாது, இருள் சூழ்ந்துவிடும். இவ்வாறு ஐயன் திருவள்ளுவர் கூறுகிறாருங்க. நன்றி.
0: நன்றிங்க ஐயா. 9:08
1: மிகவும் அழகா சொல்லிங்க. 204வது குரல் தீவினையற்ற அதிகாரத்து மறந்தும் திறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. நிகழ்ச்சியில தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேயர் சொல்லிட்டார். மறந்து கூட யாருக்கும் தீங்கு, மறந்தும் தீங்கு எண்ணக்கூடாதுன்னா நம்ம யாருக்கும் தீங்கே செய்யவே கூடாது. நம்ம உயிர் மூச்சிலே இன்னொரு பேருக்கு தீயது செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒரு எண்ணம்னா நமக்கு உடனடியா தெரியாது. எண்ணியவர்களுக்கு அறக்கடவுள் கேடு எண்ணுவார்னு வள்ளுவர் சொல்லிட்டார். அறக்கடவுள் அறம், அதாவது இயல்பாகவே நமக்கு பிற்காலத்துல அது ஒரு தீங்காக விளையும்ங்கிறத வள்ளுவர் அழகாக சொல்லிட்டாரு. மறந்தும் திறன் கேடு சூழக்க சூழி அரஞ்சூடும் சூழ்ந்தவன் கேடு. நல்ல குரலை சொல்லியே இருக்கு.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 9:11 கூடை பண்பலை 100.5 வானவ நிகழ்ச்சியில இப்ப குரலின் குரலாக இணையும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.
6: இனிமையான காலை வணக்கம் கூறி இனிப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விங்கம்மா.
5: கலைச்செல்வி அம்மா
6: வணக்கங்கம்மா.
5: வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம், திருப்பி சொல்லிட்டேன் உங்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க, என்ன குரலை வந்து பதிவு பண்ண போறீங்க?
6: அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு குரல் அதிகாரம் 35 குரல் எண் 341 குரல் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்றாரு. இதனுடைய விளக்கம், ஒருவர் எந்த பொருளின் மீது ஆசையை விட்டொழிக்கிறாரோ அந்த பொருளினால் அவருக்கு எந்த துன்பமும் உண்டாவதில்லை அப்படின்னு சொல்றாருங்கம்மா. இது என்னன்னாக்க, நம்ம ஒரு பொருள் மீது, பொருள் மட்டும் இல்லைங்கம்மா, எது மேலயும் அதிகமா ஆசைப்படக்கூடாது. அதனால நமக்கு வந்து துன்பம் தான் உண்டாகும். அதனால ஆசையே அழிவுக்கு காரணம், ஆசை ரொம்ப படக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி பொருள் விளக்கம் ஐயா சொல்றாருங்கம்மா. அம்மா உங்களுடைய விளக்கத்தையும் சொல்லுங்கம்மா.
7: நல்லா சொன்னீங்க கலைச்செல்வி. யாதனின் நீங்கியான் நோதலின் அதனின் அதனின் ஒருத்தர் எந்தெந்த பொருட்கள்ல பற்ற நீக்குகிறாரோ அந்தந்த பொருட்களால் அவங்களுக்கு துன்பம் இல்லை. அதாவது எல்லா ஒரு நமது அவசியத்துக்கு தகுந்த மாதிரி விருப்பம் இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் மீது, பொருட்கள் மீது நமக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில அந்த பொருளை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம், விருப்பம் இருக்கலாம். ஆனா அந்த வெறியான பற்றுதல் இருக்கு இல்லையா, அந்த பற்றுதல் தான் நமக்கு தீங்கா போன்றது. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்மள ஆடம்பரமா இருக்கணும் வாழ்க்கையில, நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய அதற்காக ஒருத்தர் அதீத பற்று ஆகும்போதுதான் பிறருடைய பொருளை கவர்றது, லஞ்சம், இந்த மாதிரி குற்றங்கள் வர்றது, இந்த மாதிரிலாம் வரும். அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வரும். அதான் ஒருவர் எந்தெந்த பொருட்கள்ல பட்டை நீக்குகிறாரோ அந்தந்த பொருட்களால அவங்களுக்கு துன்பம் வருவதில்லை என்பதை அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கிற கலைச்செல்வியும் சொன்னார்.
5: நன்றிங்க ஐயா, நீங்களும் அது ரொம்ப அழகா ஆழமா ரொம்ப இன்னும் விரிவுபடுத்தி சொன்னீங்க, நன்றிங்க. இப்ப இணைப்பில் வரும் அன்பு உறவு வாங்க வணக்கம். 9:14 பேசலாம்.
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம்
8: வணக்கம் ஐயா, நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க ஐயா.
7: துறையூர்ல இருந்து சந்திரா இல்லையா?
8: ஆமாங்க ஐயா, கோணப்பாதைங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேங்க.
7: மிக்க மகிழ்ச்சி
8: ஐயா. நல்லா இருக்கா?
7: நல்லா இருக்கேன்
8: ஐயா. வான் சிறப்பு அதிகாரம் குரல் எண் 14 ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளர்ந்துந்தீகால் மழை என்னும் வருவாய் வளம் குறைந்து விட்டால் உழவர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்ய முடியாது. மழையே இல்லைங்கய்யா எங்க சைடு.
7: மழை வரும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இல்ல இல்ல, ஓடை பண்பலையில கொடைக்கானல் மலையே உயரமா இருக்கு. கோடை பண்பலை வானத்திலே போய் சொல்லிடும். வான நீங்க கோடை வானொலி வழியா வானத்துக்கு செய்தி சொல்லிருக்கீங்க. உங்க ஊருக்கு நிச்சயம் மழை வரும்.

0: ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாடி வளம் குன்றிக்கான். மழை வளம் குறைஞ்சா உழவர் நிலத்தை ஏறால உழமாட்டார். மழை பெஞ்சா இருந்தா தானே நிலம் நமக்கு நல்லா பக்குவப்படும். நிலத்தை பக்குவப்படுத்தணும்னா ஏறால உழறதுக்கு மண்ணுக்கு ஈரம் இருக்கணும், அதுக்கு வானத்துக்கு ஈரம் இருக்கணும். ஆனா இன்னொரு விஷயம், நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்ம மக்களுக்கும் மனசுல ஈரம் இருக்கணும். இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும். நம்ம இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நம்ம மனதுல ஒரு ஈரம் இருந்தா நம்ம இந்த பூமிய பாதுகாப்பா வச்சிருக்கோம். பூமிய பாதுகாப்பா வச்சிருந்தா வானமும் கருணை காட்டும், வயலும் கருணை காட்டும், உழவரும் கருணை காட்டும்.
1: நன்றிங்கய்யா, வானொலி வழியே வானத்துக்கு வந்து செய்தி சொல்லிட்டீங்க, நிச்சயம் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சிறப்பான ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம் வானவில் நிகழ்ச்சியில. முன்பாக
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: அணில் கொழுக்கட்டை மாவு
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

அவன் கர்ண வீரன், வறுமைக்கு வறுமையை

0: 9:17 இசை மழையோடு வானவில் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு குரலின் குரல். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
1: அன்பு சகோதரி, அன்பு சகோதரி சோனியா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் எஸ் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் குவிந்த கரங்களின் குளிர்ந்த அன்பின் வணக்கங்கள். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். வணக்கம்
1: ஐயா. நான் வந்து ஜமுனா ஜனார்தன் புறம் ஜெங்குவார் விட்டியா.
2: ஜமுனா
1: ஐயா 667 குரலை சொல்றேன் ஐயா.
2: 667
1: உருவுகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஐயா பாரா ஒலிம்புக்குள்ள ஒற்றை காலில் தாண்டி தங்கம் என்று உலகத்தை நம் தேசத்தின் பக்கம் திரும்ப வைத்த சகோதரன் மாரியப்பன் நமக்கு நிகழ்கால நிதர்சனம். எனவே உருவத்தை கண்டு கேலி கிண்டல் செய்வது அபத்தம். உருண்டு செல்லும் தேருக்கு அச்சிலிருந்து தாங்கக்கூடிய கடையாணி ஒன்று சான்றோர்களின் உருவத்தை கொண்டு அவர்களை தாழ்வாக ஏளனம் செய்யாதிருத்தல் வேண்டும். இனி தங்களின் வேளாண் கருத்துக்கு உடன்படுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். அதாவது ஜனார்தனன் 667 குரல் சொன்னார், உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இப்படி அது இசையோடு இயல்பா அதனுடைய உயர்ந்த பொருளை சொன்னாரு. சின்ன அச்சுல சிறிய அச்சு பெரிய தேர் உருள்றத போல வலிமை உடைய உலகத்தில் அதனால ஒரு ஒருவருடைய உருவத்தை கண்டு ஒருத்தரை இகழக்கூடாது. பாத்தீங்களா, ஒரு சின்ன அச்சு அது வந்து எவ்வளவு பெரிய தேர் உள்ள வைக்குது. அதுபோல நம்ம யாரையும் இந்த தனி மனிதரையும் அவர்களுடைய உருவத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. மிக அருமையாக இசையோடு சொன்னார் மிக்க நன்றி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
4: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
3: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
4: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
9: செவி வழியே கவி பாடிக்கொண்டிருக்கிறது கூடை பண்பலை 100.5 குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சு நேயர்களோட கருத்துக்களுக்கு சிறப்பான கருத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா நீலகண்டன் அவர்கள். நிகழ்ச்சியில சிறப்பான கருத்தை பகரும் அன்பு நேயர் ஒருவரை தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பை தருகிறது உங்கள் கூடை பண்பலை 100.5. அதனால தொடர்ந்து நிகழ்ச்சியில முயற்சியை ஏற்படுத்தி, இணைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில ஒரு முறை பங்கேற்ற நேயர் மீண்டும் மறுமுறை பங்கேற்க வாய்ப்புகள் வந்து இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு தாழ்மையான கருத்து தான். அதனால சிறப்பான கருத்தை பகிர வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். 9:23.
10: வணக்கம்
9: அம்மா, பேர் சொல்லுங்க.
10: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம்.
11: வணக்கம்.
10: எனது பெயர் வந்து லலிதா. அதிகாரம் வந்து 98. பெருமை குரல் என்ன? 98 அதிகாரம் பெருமை.
9: லலிதா அம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
10: பள்ளப்பட்டி.
9: சரிங்க.
10: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு உருவா செய்தொழின் வேற்றுமையான். அதாவது பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்கள் தான். அதாவது மக்கள் அனைவரும் பிறக்கும் போது மக்களா தான் பிறக்கிறோம். அதாவது மனிதர்களாக பிறக்கிறோம். ஆனா அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் நன்மை தீமைகளாக ஒத்திருப்பதில்லை. சிலர் நன்மைகள் செய்யறாங்க, சிலர் தீமைகளும் செய்யறாங்க. இதுதான் இதனுடைய பொருள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பிறப்பால் மக்கள் அனைவரும் மக்களா பிறந்த நம்ம நன்மைகள் செய்ய வேண்டும்ன்றத என்னுடைய கருத்து.
11: அதாவது அவங்க பெருமைங்கிறது சிறப்பான உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் ஒன்றுதான். அவங்க அவங்களுடைய பெருமைக்கும் சிறுமையும், அவங்க பெருமையான சொல்றோம், சிறுமையாட்டும் சொல்லுவாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலுடைய அறத்தை உட்பட்டு அவங்க செய்யற தொழிலால அவங்களுக்கு பெருமையும் சிறுமையும் இருக்குது. அதாவது அந்த வள்ளுவர் சொல்றது என்னன்னா, அவங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நேர்த்தி, ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடிநாதமாக வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு

0: மிக்க நன்றிமா.
1: நன்றிங்க ஐயா. அதாவது வந்து மனிதர்களாக பிறந்தால் நல்லது மட்டுமே செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் பெருமை அப்படின்னு லலிதா பகிர்ந்துகிட்டாங்க. 9:25 இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
2: அன்பு சகோதரிக்கும், மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலிருந்து பழனியாய் பேசுறேன். வணக்கம் ஐயா. அதிகாரம் வழி அறிதல் 471 குரல். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் அந்த செயலின் வலிமை, தன்னுடைய வலிமை, பகைவனின் வலிமை, இரு பக்கமும் துணை நிற்பவர்களின் வலிமை, இவற்றை சீர்தூத்தி பார்த்தே செய்ய வேண்டும்னு ஐயன் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த அவங்க கொடுத்த அந்த அற்புதமான கருத்துக்களை வந்து நம்ம ஆராய்ந்து செய்தாவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க ஐயா. சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் நம்ம கிடைக்கும். ரொம்ப அழகா நம்ம ஐயன் வந்து சொல்லியிருக்காரு. தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
0: அழகான குரல், அழகாக சொன்னீங்க. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணி வலியும் நம்ம ஒரு 100 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை படிச்சு அல்லது நிறைய புத்தகங்களை படிச்சு ஒரு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நமக்கு முக்கியமான ஒரு கருத்தை 2 இவ்வளவு அழகாக சொல்லியிருந்தார் பாருங்க. நமக்கு செயல் வலிமை இருக்கணும், அதற்கு பின்னாடி நம்ம தன் வலிமை, நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நமக்கு எவ்வளவு வலிமை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி பகைவனுடைய வலிமை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதற்கு அந்த பகைவனை வெல்றதுக்கு நமக்கு துணை செய்யக்கூடியவங்களுடைய வலிமை, இதெல்லாம் ஆராய்ந்துதான் செய்யணும். இது நமக்கு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஒரு நல்ல உட்கருத்தா 2000 பின்னாடி ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நீங்களும் அழகான பொருளை சொல்லிக்க மிக்க நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு,
2: வழங்கிய வானவில்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: உள்ளம் தழிய வைக்கும் குரலை உங்கள் குரலோடு தந்து கொண்டிருக்கும் நேரம் கோடை பண்பலை 100.5 குரலின் குரல் சிறப்பு விருந்தினரான குமரி நீலகண்டன் ஐயாவை சந்திக்க இப்ப இணைப்பில் இணையம். அன்பு உள்ளம் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. பெயர் சொல்லுங்கம்மா.
7: சகோதரி

0: பூஞ்சியம்மாவுக்கும் சிறப்பு விருதுநர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கத்துடன் நாமக்கல் மாவட்டம் மகளிர் ராஜசேகரமா.
1: வணக்கம் ராஜசேகர் ஐயா.
0: ஐயா சிறப்பு விருதுநர் ஐயாவுக்கு நாம் எல்லாம் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐயா.
2: வணக்கம் சொல்லுங்க
0: ஐயா. அதிகாரம் 16 குறையுடனே, அது வந்து 158வது குறளுங்க ஐயா. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஐயா மிகுந்த சிறுக்கால் பிறர் நமக்கு தீமைகள் செய்தாலும் நம்மிடம் உள்ள பொறுமை என்னும் தகுதியால் அவற்றை வென்றுவிட வேண்டும் என்று ஐயன் சொல்கிறார் ஐயா. இதே குரலுக்கு வழிமுடிதல் போல மற்றொரு குரலில், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என துன்பம் செய்தவரை அவர் வெட்கப்படும்படி நன்மைகளை செய்து தண்டிக்க வேண்டும் சொல்றாரு ஐயா. இந்த குரலுக்கு மேலான கருத்து சொல்லுங்களையா ஆவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஐயா.
2: நல்ல உதாரணத்தோடு சொன்னீங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய செருக்கு, ஒருத்தருக்கு செருக்குங்கிறது இருக்கக்கூடாது. அவரே தன் செருக்கினால செஞ்ச தீமைய நம்ம இன்னொரு செருக்கினால அந்த தீமைய எப்போதுமே அழிக்க முடியாது. அதற்கு பொறுமை, பொறுமைதான். பொறுமையால எல்லா விஷயத்தையும் வெல்ல முடியும். காந்தி அகிம்சையால இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தந்தார் பார்த்தீங்களா. பொறுமையா இருக்கிறதுனால நம்ம நமக்கு நம்ம உடம்புக்கும் கெடுதல் இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் கெடுதல் இல்லை. ஆனா இன்னொரு ஒரு செய்த தீமைய நம்ம பொறுத்து அவருக்கு நம்ம அவரை வெல்லணும். ஒருத்தர் செருக்கினால் செய்த தீமையை பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகுதியான் மிக்கவை செய்த ஆணை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். நல்ல குரலுக்கு மிக்க நன்றி ஐயா.
1: நன்றிங்கய்யா. நேர்கள் வந்து என்னதான் அந்த விளக்கம் சொன்னாலும் நீங்கள் அதை இன்னும் ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப ஆழமாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கய்யா. இதே மகிழ்ச்சியோட இப்போ இணைப்பில் வரும் நேரை சந்திக்கிறதுக்கு முன்பாக

0: இணைப்பில் இருக்கும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து வானொலி கேட்டுகிட்டே இருங்க. ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தில் யார் சிறப்பான கருத்தை பகிர்ந்துருக்கிறீங்க அப்படின்றத முத்தான நேயராக வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஐயாவுங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க வாங்க. வணக்கம். 9:33 வானவில் நிகழ்ச்சியில் குரலின் குரலாக பேசலாம்.
1: மனநலத்தையும் உடல் நலத்தையும் போற்றும் திருக்குறளை எடுத்துரைக்கும் ஐயா அவர்களுக்கும் சுறுசுறுப்பாக இயங்கும் சுழன்யாவுக்கும் வள்ளுவ வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் ராஜேஸ்வரிமா.
1: அதாவது அதிகாரம் வந்து 95வது அதிகாரம் மருந்து 941வது குரல். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. உட்கொள்ளும் உணவு, அருந்தும் நீர், சுவாசிக்கும் காற்று, இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணுல நச்சுத்தன்மை கலந்துட்டா கூட நோய் ஏற்பட்டுரும். ஆனா இன்னைக்கு மூணுலயுமே நச்சுத்தன்மை கலந்துருச்சு. பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிடணுங்கிற வகை தெரியாம சாப்பிடுறாங்க. பிரியாணி புரோட்டாவை எல்லாம் இரவு நேரத்துல உண்ணவே கூடாது சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய நோய்கள் அதிகமாயிருச்சு. மூளைய கூட கலட்டி இப்ப கட்டிகள் அதிகமாகி பிரஷரு சாப்பாடு எதுவுமே சரியில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க புறாமே சரியான முறையில உணவு உட்கொண்டா நல்ல ஆரோக்கியத்தை காக்கலாம். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒரு கடுகு கூட பிறக்க முடியாது. ஆரோக்கியம் இருந்தா மலையவே நம்ம பிறக்கிடலாம். இதை உணர்ந்து இளைய சமுதாயம் போறாமே நல்ல உணவுகளை உண்டு சிறப்பா வாழணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு நீங்க இதுக்கு விளக்கம் கூறுங்க ஐயா. நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
2: பரமக்குடி ராஜேஸ்வரி நல்லா சொன்னீங்க. அதாவது நோய் வந்து நம்ம உட்கொள்ற உணவாலையும் வரும், நம்ம மனசாலையும் வரும். அந்த நம்ம உட்கொள்ற உணவை தீர்மானிக்கிறது நம்மளுடைய மனசு விருப்பம். இத நல்லா ருசியா இருக்கே, நல்லா சாப்பிடலாமே, நல்லா இருக்கு, சுவையா இருக்கு, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதுன்னு ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும்

0: அது நோய் தான், பிடிக்கல. இப்ப ஒரு பாகக்காய் இருக்கு, பாகக்காய் கசக்குது, அது என்ன கொஞ்சம் போல சாப்பிட்டா, மிக குறைவாக சாப்பிட்டாலும் நமக்கு அதனால உள்ள நோய்கள் வரும். அதுதான் நம்முடைய எப்பவுமே உலகத்துல மனசும் மனசும் ஒரு சமநிலையில ஒரு அளவாக இருக்கு. நம்ம உட்கொள்ற உணவு, நம்ம நடமாடுறதுக்கு நமக்கு ஒரு பெட்ரோலா ஒரு சக்தியா, நம்ம கலோரிக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறது நம்ம உணவு. அந்த உணவை நம்ம அளவோடி நம்ம அளவோடி எடுத்தா இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அந்த உணவு பகிர்ந்து அளிக்கப்படும். உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் கடவுளால படைக்கப்பட்டதுதான் உணவு. அந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் அளவோடு இருந்தா எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதான் மிகினும் குறையினும் போய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய இருந்தாலும் குறைந்தாலும் அது நூலோர் வகத்தை கபம் வாதம் பித்தம் இந்த மாதிரி மூன்றாவது நோய் உண்டாகும். இந்த நோயில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்துல எல்லாரும் அளவோடு உண்டு வளமாக வாழும். கருத்துக்கு நன்றி ராஜேஷ்.
1: பாட்டி குழிக்கட்ட சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இன்று பிற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: That's right.

0: மேன்மை குணங்களை நாளும் தரும் திருக்குறளின் தித்திப்பை வானலை வழியை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 குறளின் குரல் இணைப்பில் வரும் அன்பு உள்ளம் வாங்க வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். உங்கள் அன்பினிடம் கோவை வெள்ளிங்கிரி மலச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி ஐயா,
1: ஆமாங்க.
0: சிறப்பு விருந்தினர் ஐயா கிட்ட என்ன குரல் பகிர போறீங்க இன்னைக்கு?
1: அதாவது இந்த உலகிலே பழுதில்லாத தொழில் அது விவசாயம் ஒன்றுதான். அந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கும் நான் தங்களோடு தொடர்பு கொள்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். இதுக்கு ஒரு திரைப்பட பாடலும் கூட இருக்குங்க. உழவன் முன்னாலதான் இந்த உலகம் சுத்தலும், அவன் பின்னாலதான் மழையை நம்பி வாழ்வான். இங்கே பிற மனிதர்களை எதிர்பார்த்து இங்க இந்த தத்துவத்தை தன்னகத்தை கொண்ட பாடலும் தான். உழவு தொழில் இந்த உலகிலே பழுதில்லாத தொழில், இதற்கு பொழிப்பறை ஐயா அவர்கள் சொல்லுமாறு
0: கேட்டுக்கொள்கிறேன்.
2: அழகா சொல்லிட்டீங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்.

நிலத்தெல்லாம் தொழுது உண்மையிலே இந்த நிலத்தை உழுது அதுல அதை உண்டு மக்களுக்கும் பயனளிக்கிற வகையில வாழக்கூடிய ஒண்ணுதான் சுதந்திரமா வாழக்கூடிய ஒண்ணு. அதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் அந்த உலகமே உங்களை சார்ந்து உழவர்களை சார்ந்துதான் பின்பற்றி வாழ்றாங்க. நான் உணவு உண்றதுக்கான ஒரு அடிப்படை விஷயத்த நீங்க தான் கொடுக்குறீங்க அதுல. அதனால உலகமே விவசாயியான உங்களுக்கு நன்றி சொல்லும். நன்றி.

0: 9:41 வானவல் நிகழ்ச்சியில் குரலின் குரல் வழியாக இணையும் அன்பு உள்ளம் யாரே வாங்க வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து ராஜாராமன் பேசுறேங்க. ஐயா இந்த குரல் பார்த்தீங்கன்னா கல்வி என்கிற அதிகாரத்துல 40வது அதிகாரம் கல்வி, அதுல பாத்தீங்கன்னா 399வது குரல். ஐயா அதாவது தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவர் கற்றுகின்றோம்னு சொல்றாருங்க வள்ளுவர் பெருந்தகையா. அதாவது அறம் சார்ந்த கல்வி எவன் ஒருவன் கற்று தான் இன்பத்தை பெறுகிறானோ மற்றவர்கள் தர வேண்டும் என்பதை தன் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு ஊற்று எடுப்பது போல் ஊற்று எடுக்குமாமையா. அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் பாத்தீங்கன்னாங்கய்யா மேதவு காலம் சென்ற மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா தாங்கய்யா. தான் கற்ற கல்வியை பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிர் திரிகின்ற வரை பார்த்தீங்கன்னா விரும்பி பார்த்தீங்கன்னா எங்கு எங்கு கல்வி நிலையம் கிடைக்கோ தேடி சென்று பார்த்தீங்கன்னா கற்ற கல்வியை பார்த்தீங்கன்னா எடுத்து மாணவர்கள் கூறினாருங்க. அதாவது ஒரு அறம் சார்ந்த ஒரு கல்வியை மாணவர்கள் கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல சமுதாயம் படைக்க வேண்டும் என்பது எண்ணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஊற்று எடுத்துச்சாங்கய்யா. அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்போ இலக்கணமாக சேர்ந்தாருங்க. தங்களுடைய மேலான கருத்துக்காக இணங்கி நிற்கிறோம் ஐயா.
2: நல்ல உதாரண ஆளுமைய சொல்லி நல்ல குரல சொல்லிங்க. தாம் இன்புறுவது உலகின் தாமுவர் கற்றறிந்தான். தான் கற்ற கல்வியால தன்னோடு உலகமும் இன்புறுவதை கண்டு கற்று அறிந்தவங்க தான் கல்வியை நம்ம படிக்கிற கல்வி எதற்காக ஒரு நல்ல ஐடி கம்பெனில நல்ல வேலை கிடைச்சு நிறைய சம்பாதிச்சு ஆடம்பரமா கார்ல சுத்தி உலகத்தை சுத்தி பார்த்து சாப்பிட்டு அப்படி நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்யறதற்கல்ல கல்வி. நம்ம கற்ற கல்வி இந்த உலகத்துக்கு பயன்படும், இன்னைக்கு வாழக்கூடிய தலைமுறைக்கு பயன்படும், நாளைய தலைமுறை நாளைக்கு இந்த உலகம் நல்ல மாதிரியா இருக்கிறதுக்கு நம்ம கற்ற கல்வி பயன்படும். அதுதான் வள்ளுவர். நம்ம கற்ற கல்விய நம்மை சார்ந்திருக்கக்கூடியவங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் நம்ம அந்த கல்விய பயனளிக்கிற விதமா நம்ம பகிர்ந்து அளிக்கணும். அதுதான் தாமின் முழுவதும் உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். அதற்காகத்தான் நம்ம கல்வியை நம்ம கற்க வேண்டும் விரும்ப வேண்டும் என்பதை ஆழமாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்.

0: வெற்றிகற்ற வாழ்வில் திசையெங்கும் வழிகாட்டும் திருக்குறளின் மேன்மையை நேயர்களுக்கு சிறப்பாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம அன்பு நேயர் குமரி நீலகண்டன் ஐயா அவர்கள். இப்ப அவங்க கூட பேச இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், பேசலாம்.
1: காலை வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நடந்தே புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிமா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் சிவகாமி ரங்கசாமி அம்மா.
1: அம்மா, அதிகாரம் 14 ஒழுக்கம் உடனே குரல் வந்து 131 குரலுமா.

0: ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வாமப்படும். ஒழுக்கங்கிறதுமா மனிதனுக்கு சமுதாயத்துல உயர்வையும் மதிப்பையும் தருதுங்கம்மா. உயிர் வாழ்வதற்கு அடிப்படை என்றாலும் அந்த உயிரை விட மேலானது நல்ல ஒழுக்கம்னு சொல்றாருங்க. ஒழுக்க தவறும் போது சூழல் வந்து விட்டா கூட உயிரை விட்டாவது அந்த ஒழுக்கத்தை காக்க வேணும்னு சொல்றாருங்கம்மா. நிஜ வாழ்க்கையில நேர்மைக்கு ஒழுக்கத்திற்கும் இலக்கணமா வாழ்ந்த மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கைய சிறந்த உதாரணமா கூறலாங்கம்மா. அவர் குடியரசுத் தலைவரா இருந்த போதுங்க அவரை பாக்குறதுக்காக அவரோட உறவினர்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்து போயிருக்காங்க. அங்க தங்கி இருந்த விடுதியில வந்து செலவு, சாப்பாட்டு செலவுல இருந்து அவங்க இதர செலவு பண்ண செலவு எல்லாத்தையுமே அரசு பணியில பணத்துல இருந்து கொடுக்காம அவரோட சொந்த சம்பள காசுல இருந்து கொடுத்தாருங்களாமாமா. நாட்டின் மிக உயர்ந்த பதவியில இருந்தாலும் தன்னோட ஒழுக்கம் மற்றும் நேர்மை தவறக்கூடாதுங்கிற எண்ணத்துல அவர் உறுதியா இருந்தாருங்கம்மா. தன் பதவியோ உயர்வையோ விட ஒழுக்கமே பெரிது என வாழ்ந்து காட்டியதுனால அதனாலதான் இன்று வரைக்கும் அவர் உலக மக்கள் அனைவராலும் மிக உயர்ந்த இடத்துல வச்சு மதிக்கப்படுறாருங்கம்மா.
1: நன்றிங்க, நன்றிங்கம்மா.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இந்திய குடியரசுத் தலைவரா, இந்தியாவின் முதல் குடிமகனா இருந்தவர், ஒழுக்கத்திலையும் உலகத்திலே ஒரு உன்னதமான குடிமகன் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய வாழ்க்கைய உதாரணமா சொல்லி சிவகங்கை ரங்கசாமி அம்மா அழகான குரல சொன்னாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஆமப்படும். ஒழுக்கம் நமக்கு சிறப்பை தர்றதுனாலதான் அதான் உயிரை விட மேலானதான் நம்ம தருகிறது. ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானது. மிக அழகாக சொல்லிங்க, மிக நன்றி.

0: 9:47 குரலின் குரல் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை நேயர்கள், எத்தனை விதமான கருத்துக்கள், எத்தனை விதமான குரல்கள் கேட்க கேட்க தித்திப்பை தந்துட்டே இருக்குங்க. அதை விட சிறப்பாக நம்மளுடைய விருந்தினர் ஐயா வந்து சிறப்பான கருத்தை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:48 வாங்க இணையலாம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு. குரல் எண் 400, அதிகாரம் கல்வி. கேடில் வில்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றவை எவை. உலக எழுத்தறி தினத்தினால அந்த குரல் சொல்றேன்
0: மேடம். சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது நம்மளுக்கு அழிவற்ற செல்வம், அழிவில்லாத செல்வமும் நம்மளுடைய கல்விதான். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் வந்து செல்வம் இல்லை. அதாவது செல்வங்களை போல திருடர்களால் உறவினர்களாலும் பங்குபட முடியாத ஒரே செல்வம் வந்து கல்வி செல்வம் மட்டும்தான் அப்படிங்கிறது வள்ளுவர் இந்த குரலுக்கு விளக்கம் சொல்கிறார். ஐயாவின் மேலாண்மையான விளக்கத்தை நான் காற்றலையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்
2: பாபு. நன்றி. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அவை. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அவை. அதையாவது அந்த குரல்ல, அந்த குரலுடைய இசையிலேயே அதனோட முழு பொருளும் வந்துடுது. அழியாத செல்வம் கல்விதான். கல்வி மட்டும்தான் உலகத்துல அழியாத செல்வம். யாராலும் அழிக்க முடியாது. நம்ம கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி மட்டும்தான். அதனாலதான் அந்த கல்வியை நம்ம கொடுக்கவும் வேணும், வாங்கவும் வேணும், பகிர்ந்து அழிக்கவும் வேணும். அப்படி இருந்தா உலகமே அமைதியா, அன்பா, உயர்வா, நிலையா, நீடித்து வலுவுடன் இருக்கும். மிக்க நன்றி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
4: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
3: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
4: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: வெறும் வரிகளை வாழ்க்கையின் உரமாக்கி தரும் திருக்குறளோடு இணையும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
10: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். மு பால்சாமி, தொண்டையூர், சிவகங்கை மாவட்டம். சொல்லட்டுங்களா ஐயா குரலை?
9: சொல்லுங்க.
10: சக்தி அதிகாரம் 398வது குரல். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது 7 பிறவிகளுக்கும் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்து கூடவே சொல்லும் என்பது அக்குறளின் பொருள் ஐயா. அதாவது நம்ம ஒரு பிறவியில நம்ம கற்ற கல்வி 7 பிறவிகளுக்கும் நமக்கு பாதுகாப்பா இருந்து உதவும்னு இந்த குறள் சொல்லுதுங்க ஐயா.
9: நல்லா அழகா சொன்னீங்க. திருக்குறள்ல நம்ம அதனுடைய பொருள்ல வள்ளுவர் சொல்லக்கூடிய பொருள் அப்படியே புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த குறளை நம்ம மனசுல ஆழமா உள்வாங்கும் போது அதுல ஒரு ஆழமரமா நிறைய நல்ல கருத்துக்கள் நமக்கு மேலேயே நமக்குள்ளேயே உருவாங்க. அதாவது ஒருமைக்கண் தாண்டற்ற கல்வி ஒருவற்று எழுமையும் ஏமாப்புடை. ஒரு பிறவியில நம்ம கற்ற கல்வி நம்ம 7 தலைமுறைக்கு உதவும். நம்ம கற்ற கல்வி நம்ம பிள்ளைக்கு உதவும், நம்ம பேர பிள்ளைங்களுக்கு உதவும், அதுக்கு பிள்ளைங்களுக்கு அவங்க அதுதான். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அவர் பிறவியில கற்ற கல்வி அவர் மாணவர்கள் 1000 மாணவர்களை உருவாக்குறாரு. 1000 மாணவர்கள் 1000 தலைமுறைகள் உருவாக்குறாங்க. அப்படி ஒரு பறவையில கற்ற கல்வி எப்படி படர்ந்து உலகம் முழுதும் விரிஞ்சு சிறகுகள் விரிச்சு எவ்வளவு நல்ல விதமா பயன்படும் அதுதான் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒரு வட்டி எதுமையும் விதமாப்படும். மிக்க
8: நன்றிங்கய்யா. இப்ப குறளின் குரல் வானவில் நிகழ்ச்சியில நிறைவான நேர இணைப்புல வரும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம். 9:55 இணைப்பில் வரும் நேயர், வணக்கம், பேசலாம். சிறப்பு விருந்தினர் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க.
11: வணக்கம் ஐயா.
9: வணக்கம்.
11: என் பேர் முத்து கணேசன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டனூர்ல இருந்து பேசுகிறேன் ஐயா.
9: உங்க பேரு?
11: முத்து கணேசன்.
9: முத்து கணேசன், சொல்லுங்க குரல்.
11: விருந்தோம்பல் அதிகாரம் 9 இருந்து குரல் 90 ஐயா. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அதாவது அனிச்சம்பூ வந்து நம்ம மூண்ட உடனே வந்து வாடி போயிடுமா?

0: அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை முகம் திரிந்து அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வந்தாலே அவங்களுடைய முகம் வந்து வாடி போயிருமையா அப்படிங்கிற மாதிரி அருமையா நம்ம மாதானுபந்தியை வந்து சிறப்பா ஊமைப்படுத்திருக்காங்க.
1: மோப்ப குழையும் குழையும் மரிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் அனிச்சப்போ அவ்வளவு சென்சிட்டிவ். இந்த சில நம்ம தோட்டத்துல செடியை பார்த்துக்கோ தொட்டா வாடிடும், அது மாதிரி நம்ம அதை தொட்டா சினிக்கின்னு கூட சொல்லுவோம். அது மாதிரி அனிச்சப்பு நம்ம அப்படி நுகர்ந்தா போறோம் வாடி. அதே மாதிரி விருந்து கொடுக்கக்கூடியவங்க அவங்க கொடுக்கக்கூடியவங்க முகம் வாடி இருந்தா விருந்தினருடைய முகமும் வாடி. அதனால சந்தோஷமா விருந்து அளிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அதுதான் அந்த பொருளுடைய கருத்து. மோப்பக்குழையை மறித்து முகம் தெரிந்து நோக்கக்கூடிய
2: ஐயா ரொம்ப சிறப்பு. அதாவது நமக்கு ஒரு கதை தெரிஞ்சிருந்தாலும் அந்த கதையை நம்ம எத்தனை முறை படிச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நம்மளோட பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது அதில் இருக்கிற அனுபவமும் அதில் இருக்கிற ஆழமும் கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிதான் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே நேர்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் ஐயா. 9:57 ஆயிடுச்சு. இப்போ சிறப்பான கருத்தை பகிர்ந்த முத்தான நேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டோம். நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க சொல்லலாம்.
1: அதாவது நிறைய நேர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, நல்ல உட்கருத்தை சொன்னாங்க, நல்ல விதமா சொன்னாங்க. அதனால நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேயரத்தை விட்டு மற்றவங்க எல்லாம் சிறப்பா சொல்லலன்னு கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நேயர் வந்து தேனி மாவட்டம் எழுவார்பட்டியில இருந்து ஜமுனா ஜனார்த்தனர். உருவகட்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து இந்த பொருளுக்கு பொருள் சொன்ன ஜமுனா ஜனார்த்தனன் வெண்டார் வந்தார் நிகழ்ச்சியில முத்தான நேயரா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மற்ற நேயர்களும் நன்முத்துக்கள் தான், நல்ல குரல்களை சொன்னாங்க, அவங்களுக்கும் நன்றி.
2: நன்றிங்கய்யா. எங்குவார்பட்டி ஜமுனா ஜனார்த்தனனை வந்து முத்தான நேயரா இன்னைக்கு குரலின் குரல் நிகழ்ச்சியில நீலகண்டன் ஐயா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். எவ்வளோ நேரம் இணைஞ்சிருந்த நேயர்களுடைய கருத்துக்களுக்கும் கேட்டுட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் உங்களுடைய மேலான கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு கோடை பண்பலை சார்பாக நன்றிகளை சொல்லிக்கிறோம்.
1: மிக்க நன்றிமா, மிக்க நன்றி சுகன்யா.
2: நன்றிங்கய்யா.
1: தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், அறிவிப்பாளருக்கும் நன்றி.
2: நன்றிங்கய்யா.

0: இணைந்திருந்த இசை சொந்தங்களுக்கு இதயம் கனிந்த கருத்துக்களை பகிர்ந்த சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டனையா அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன், கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ், அழைப்புகள் அரங்கேற்றம் தேவி பிரியா. இனி உங்கள் கூட பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். கேட்கும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்

தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வரிசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு உள்ளதாக

அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வரிசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு உள்ளதாக கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று புல்லாங்குழல்.

தொன்மையான வரலாற்றை கொண்டது புல்லாங்குழல் என்ற இசைக்கருவி. காரணம், உலகின் எல்லா பாகங்களிலும் இதனை பார்க்க முடியும், இதன் இசையை கேட்க முடியும். 45,000 வருடங்கள் பழமையான இசைக்கருவிகளை வைத்து இவற்றின் தொன்மையை சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லும் வள்ளுவர் கூட குழலை முதன்மைப்படுத்துகிறார். குழலன் கோட்டன் குறும்பன் வியந்தன் என்று திருமுருகாற்று படையில் வரும் வரி இலக்கியத்திலும் இதன் பங்கை சொல்கிறது. புல்லாங்குழல்களில் இரண்டு வகை உண்டு என்று சொல்கிறார்கள். ஒன்று பன்சூரி வகை. இதில் 6 விரல் துளைகளும் ஒரு ஆற்றுவாய் துளையும் இருக்கும். வட இந்திய ஹிந்துஸ்தானி இசையில் பயன்படுத்தப்படுபவை பன்சூரி வகை புல்லாங்குழல்கள். மற்றொரு வகை வேணு. இவை தென்னிந்திய கர்நாடக இசைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வேணு வகை புல்லாங்குழல் இசைக்கருவியில் 8 விரல் துளைகளும் ஒரு ஆற்றுவாய் துளையும் இருக்கும். இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலை வடிவமைத்தவர் சரப சாஸ்திரி என்பவரால் வடிவமைக்கப்பட்ட 7 விரல் துளைகளை கொண்ட புல்லாங்குழல்கள் தான் தற்போது பயன்பாட்டில் உள்ளன.

0: ஏய் வாசிப்பவர்களும் சரி, எல்லோருக்கும் வந்து புல்லாங்குழல் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு வேணு கானம் நமக்கு வந்து நினைவுக்கு வரும். இரண்டு வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க, பன்சூரி ஒரு வகை, வேணு அப்படிங்கிற ஒரு வகை. இதெல்லாம் பத்தி நமக்கு இன்னும் பல தகவல்களை எல்லாம் வந்து தருவதற்காக, அவங்களுடைய இசை பயணம் பற்றிய நிறைய தகவல்களை நம்மிடம் பகிர்வதற்காக காத்திருக்காங்க. சென்னை வண்டலூரிலிருந்து புல்லாங்குழல் இசை கலைஞர் ரவி ராம் அவர்களை சந்திக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
0: சென்னை வண்டலூரிலிருந்து ஒரு புல்லாங்குழல் இசை கலைஞரை கோடை பண்பலைகள் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு.
1: நன்றி மேடம்.
0: எப்படி இருக்கிறது சென்னை சொல்லுங்க?
1: சென்னை கொஞ்சம் வெப்பமா இருக்கு.
0: என்ன காலநிலை அப்படின்னே வந்து யூகிக்க முடியலையா?
1: யூகிக்க முடியாத அளவு இருக்குது.
0: அப்படிதான் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்திற்கும் காரணம் பருவநிலை மாற்றம் தான், வேற என்ன அப்படின்னு ஈஸியா இப்ப கடந்து போயிடுறோம் நம்ம. இல்ல சொல்லுங்க, எத்தனை வருடங்களாக புல்லாங்குழலோடு உங்களது பயணம் இருக்கிறது?
1: 1989 நான் முழுமையா வாசிக்க ஆரம்பிச்சேன். 85 கத்துக்க ஆரம்பிச்சு 89 கொஞ்சம் ஓரளவுக்கு மேடை இசை நிகழ்ச்சி எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறமேல்ட்டு 89 இன்டர் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியால வந்து ஒரு பெரிய காம்படிஷன் நடத்தினாங்க. சுஜாதா ஃபிலிம், அப்புறம் நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமையில தலைவர் அரங்கத்துல நடந்தது அந்த ஃபைனல் நிகழ்ச்சி. அதுல வந்து 2nd பரிசு வந்து நம்மளுக்கு கிடைச்சதுல இருந்து ரொம்ப பூஸ்ட் கிடைச்சது. பூஸ்ட் கிடைச்சதுன்றத விட கொஞ்சம் ஒரு இசைக்கான அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சதுனால இன்னும் பல இசைக்கருவிகள் புல்லாங்குழலிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இசைக்கருவிகள்லாம் வாங்கி நம்ம பயிற்சி பண்ணி 90s இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ரெக்கார்டிங்ஸு, ரேடியோ நிகழ்ச்சி, அப்புறம் டிவி நிகழ்ச்சி, எல்லாமே சினிமாக்கு வாசிக்கிறது. மெயினாக வந்து 90s 2008 வரைக்கும் மேடை மெல்லிசையில் வந்து ஃபுல்லாக வாசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்லாக் இருந்தது, அதாவது விடுபட்டு இருந்தது. ப்ரோக்ராம் வந்து எப்பவுமே லைட் மியூசிக் கொஞ்சம் குறைஞ்சது 2008 2013 வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி கொரோனால டவுன் ஆகி திரும்பி இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்குது. ஸோ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 250-270 இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 90s 2008 வரைக்கும் நம்ம வாசின்னு இருக்கோம். 18 ப்ளே பண்ணியிருக்கோம். அது ஸோ 5000 மேற்பட்ட மேடை இசையை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். நம்மளுக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கே வந்து இப்போ கூட மேட்டுப்பாளையம் இடத்துல ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது போன வாரம். அது மாதிரி கோயில் திருவிழாக்கள் இது மாதிரி நிறைய வாசிட்டு இருக்கோம்.
0: ஆக மொத்தம் இந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு காற்று போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது உங்களது இசை பயணம் அப்படின்றது வந்து நீங்க பேசும்போது புரிகிறது. தொடர்ந்து இன்னும் பல வருடங்கள் இசையோடு பயணிங்க அப்படின்னு நம்ம மனதார நேயர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம்.
1: நன்றி மேடம். நன்றி.

மிகவும் எளிமையான ஒரு கருவி, காற்று கருவி. எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கருவி. இன்று வரை அந்த புல்லாங்குழல் இசை எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வருகிறது என்று நம் மனம் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இசை என்றால் அது புல்லாங்குழல் இசைதான். மிக எளிமையான இசை தரக்கூடிய அந்த கருவி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
8: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சிகள் நம்மோடு சென்னை வண்டலூர் புல்லாங்குழல் இசை கலைஞர் ரவிராம் அவர்கள்.
9: இந்த மாதிரி ஒரு உயிர் பேட்டி எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. 25 வருடங்களுக்கு அப்புறம் தான் வருது. முதல்ல பொதிகை எல்லாம் கூட நம்ம பொதிகை சேனல் இருக்கு இல்லைங்களா, டிடி பொதிகை, அதெல்லாம் கூட நம்ம வந்து துல்லாத மனமும் துள்ளும்
10: அப்படின்ற
9: வெறும் மெல்லிசையில வந்து புல்லாங்குழலையும் அந்த பாட்டை வாசிக்கிற மாதிரி நம்ம வாட்சதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு 8-9 வருஷமா ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதுல. அப்படிதான் அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம். இப்ப உங்களை எஃப்எம் வந்து திடீர்னு கேட்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கு.
10: என்ன
9: திடீர்னு வந்து கேட்கும் போது என்ன சொல்றது அப்படின்னா, இது ஒரு இதுவும் ஒரு எதேச்சியா இருக்கிறதுனால ரொம்ப சுவாரஸ்யம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, திடீர்னு ஒரு எஃப்எம்ல இருந்து கூப்பிட்டு எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் எனக்கு உங்களை பத்தி சொல்லுங்க. கோடை பண்பலைக்காக நான் வந்து ஒரு சில புல்லாங்கள் கூட லைவா எவ்வளவு கேட்குமோ கேட்கட்டும், நம்ம வாசிப்போம், நேயர்கள் கேட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வாசிச்சோம். ஆமா, எடுத்து வச்சிருக்கேன் புல்லாங்குழல.

0: எடுத்து வச்சிருக்கேன் நானு.
1: எங்களுக்கு
0: ரெடியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. வெறுமனே ஒரு நேர்காணல் போல இந்த நிகழ்ச்சி இல்லாம உங்களுடைய ஒரு இசையை வந்து நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் நீங்க செய்யறதுக்கு அவகாசம் கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய இசையை வந்து எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளும் காண்பிக்கும். இது ரெண்டுமே உங்ககிட்ட வந்து அபரிவிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நேர்கள் உங்களை ரொம்ப மெச்சிக்குவாங்க.
0: மேடைகள்
1: பார்த்ததா சொன்னீங்க,
0: இந்த இடத்துக்கும் மேற்பட்ட ஆறாயிரத்துக்கும் மேல வரும்.
1: இதுல வந்து மறக்க முடியாத இசை நிகழ்ச்சி அப்படின்னா ஒன்னு ரெண்டு இருக்கும், அதுல ஏதாவது நேர்களுக்காக
0: மறக்க முடியாத இசை நிகழ்ச்சினா, வெளியூர்ல பயணம் செய்யும் போது ஏற்பட்ட அனுபவம் இருக்கு, உள்ளூர்லயும் நிறைய இருக்கு. 2011 ஹரிகரன் சங்கர் மகாதேவன் கூட நம்ம பெர்மிங்ஹாம் அப்படின்ற ஒரு இடத்துல ஹரிகரன் ஒரு 5 பாட்டு பாடிட்டு உயிரே பாட்டு ஹிந்தியில பாடுறாங்க. அப்போ வந்து ஃபுல் கிரௌடு இருக்கு, நியா ஆடிட்டோரியம் சொல்லிட்டு அது பெர்மிங்ஹாம்ல, அது கிட்டத்தட்ட ஒரு லண்டனுக்கு கொஞ்சம் நியர் யூகேயோட பகுதியை வச்சுங்களேன். அப்போ நம்ம எதேச்சா எப்பவும் போலதான் வாசிக்கிறோம், ஆனா அது பயங்கர அபரிதமா வருது அந்த உயிரே பாட்டு. அடுத்த நாள் அவங்க மேகசின்ல வருது இந்த மாதிரி ஒரு புளூட்டிஸ்ட் வாசிச்சு டோன் வந்து மக்களை வந்து ஈர்த்துச்சு அப்படின்ட்டு. அந்த மொத்த ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1700 பேருக்கு மேல இருக்கும், எல்லாருமே ஸ்டாண்டிங் கிளாப்ஸ் பண்ணி அந்த பாட்டை நிறுத்திட்டு திரும்பி அந்த பிஜிஎம்ல இருந்து தொடர்ந்தோம். ஹரிகரன் பாடினார் அந்த இடத்துல, அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதுக்கு அது ஒரு 10-15 செகண்ட் தான் வரும், வாசி காமிக்கலாம் அதை நேயர்களுக்கு. இப்போ நம்ம
1: ஓகே.

0: டைமா கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாங்க கண்டிப்பா, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அழகா
0: நல்லது
1: இருந்தது. அது கேட்கறது
0: நல்லது மேடம்.
1: பாடல்ல வரக்கூடிய அந்த ஒரிஜினல் பீஸ் மாதிரியே இருந்தது சார்.
0: ஓகே ஓகே.
1: நவீன் நினைக்கிறேன் இல்லையா அந்த ஒரிஜினல்,
0: ஆ வரும். ஆமா ஆமா ஆமா
1: அவரோடையது நவீன்.
0: ஆமா, இந்த கோடை பண்பலைக்காக நான் வந்து ஒரு சில புல்லாங்கள் கூட லைவா எவ்வளவு கேட்குமோ கேட்கட்டும், நம்ம வாசிப்போம், நேயர்கள் கேட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நானும் கொஞ்சம் வாசிச்சும்
1: காடுகள்லாம்
0: காமிக்கலான்னு
1: வந்து
0: இருக்கேன்.
1: செஞ்சு
0: ஆமா,
1: வச்சிருக்கேன்,
0: எடுத்து வச்சிருக்கேன், புல்லாங்குழல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நானு.

0: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
1: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
0: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
1: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு சென்னை வண்டலூர் புல்லாங்குழல் இசை கலைஞர் ரவிராம் அவர்கள்.
1: மக்களுடைய இப்போ ஸ்கூல் காம்படிஷன் எல்லாம் இருக்கும்போது அந்த புன்னகை மன்னன் மியூசிக் வாசிக்க சொல்லி கேட்பாங்க எப்பவுமே.
2: ஆமா அது வந்து அது எவர் கிரீன் சார், அது
1: சொல்லுங்க. அந்த பிட் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம 12th காலேஜ் டேஸ்ல எல்லாம் படிக்கும் போது லைலா காலேஜ்ல டவுன் ஸ்டெல்லிங் அது மாதிரிலாம் ஒரு சில இது டீப் உட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எம்சிசி காலேஜ் அந்த மாதிரி நிறைய காலேஜ்ல வரும்போது இந்த பிட்டே ஒரு 10 வாட்டிக்கு மேல வாசிக்க
2: சொல்லுவாங்க.
1: ஆமா ஆடிட் அது நம்ம ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஆள் தான் இருப்போம். ஆனா அது கேட்கும் போது அது 92களில் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும்.
2: அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அந்த இசைக்காக வந்து அந்த அப்பெல்லாம் வந்து சிடி இருந்தது இல்லையா, அந்த டைம்ல அது போட்டு போட்டு கேட்கக்கூடிய ரசிகர்கள்லாம் இருந்தாங்க.
1: 92ல மேக்ஸிமம் இதுல ஆடியோ டேப்ல இருந்து சிடி கன்வெர்ட் ஆகிற டைம் அது. ஒரு அது பாத்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ளூட்னு சொல்லி ஒரு ஃப்ளூட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அது கீபோர்ட்ல தான் வரும், ஆனா அது ஃப்ளூட்ல கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அது பக்கம்
2: சரிங்க.

0: இந்த மாதிரி ஒரு கீ ஃப்ரூட்ல அது வாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து எத்தனை வாட்டி வாசித்தாலும் அது ரொம்ப ரம்யமா இருக்கும். நம்மளுக்கு ரம்யமா கேட்கறதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து திரும்பி திரும்பி கேட்பாங்க. அது அது என்னவோ ஒரு இளையராஜா இசையில வந்து மூளையில இருக்கிற நரம்புகளை ஆசுவாசப்படுத்துதா என்னன்றது
1: தெரியல. இரும்பு இல்ல, நாமளும் இரும்பு இல்ல, ஆனா பாருங்க ஒரு காந்த சக்தி சார். எப்படி இது எப்படி சாத்தியம் இல்லையா? ஏதாவது காந்தம் அப்படினாலே அது வந்து இரும்போட சம்பந்தப்பட்டது. ரெண்டு பேருக்குமே இரும்பு கிடையாது, ஆனாலும் ஒரு காந்தம். அதுதான் இசையின் மகத்துவம். ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, புல்லரிக்குது அந்த இசை கேட்கும் போதுதான்.

0: ஜிங்கள ஜிங்க.
1: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சென்னை வண்டலூர் புல்லாங்குழல் இசை கலைஞர் ரவிராம் அவர்கள்.
2: அது சில டைம் நம்ம வெளியூர் போகும்போது இது வந்து ஹிடன் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியும் தெரியாது தமிழும் தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க நம்மளுக்கு, அவங்க வந்து வாசிக்க சொல்லியே கேட்பாங்க இது பெருசா இருக்கு இவ்வளவு மோர் தென் 3 feet இருக்கு ஹிடன் வெப்பனா, நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அங்க வாசி காமிக்க வேண்டியது இருக்கும். சலாலான்னு ஒரு இடத்துல அது வந்து ஓமன் பிளேஸ், ஓமன் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில போகும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து அலோ பண்ண முடியாது, இதுல வந்து எல்லாத்தையும் நீங்க வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு 5-6 வட்டம் எடுத்துன்னு போய் மியூசிக் பண்ணிட்டு வாங்க, இதை இங்கே நீங்க போகும்போது திரும்பி எடுத்துட்டு போங்க. நாங்க சலால ஒரு 7 years பேக். அப்போ இல்ல வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா, நான் அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து எவ்வளவு பேசுறாங்க, இல்ல இது எக்யூப்மெண்ட் மட்டும் விட முடியாது எங்களுக்கு பயமா இருக்கு இது என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க. நான் சென்னைன்னு சென்னை தெரியாது அப்படின்றான். அப்புறம் மதராசி, ஓ மதராசிவாலா அப்படின்றாங்க. அப்போ ஆமா மதராசின்னு சொன்னே தெரியுது அவங்களுக்கு. அப்போ என்ன சரி நான் கொஞ்சம் வாசி காமிக்கிறத கேளுங்க அப்புறம் நீங்க அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த அரபிக் குரலோட பாட்டை வந்து நான் வாசினேன் அந்த இடத்துல சலாலாவோட செக்கின்ல. அது வந்து வாச உடனே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓ அல்லா அப்படின்றாங்க, கத்துறாங்க எல்லாரும் ஓடி அந்தாங்க. ஏதோ ஒரு திட்டலாத போறாங்க பார்த்தா, இல்ல இல்ல நீங்க இவ்வளவு பெரிய மியூசிக்கா போங்க போங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 2 seconds தான் அவ்வளவு பேருடைய மனநிலையை வந்து அந்த சலாலால வந்து மாத்திடுச்சு அந்த பீக்.
3: இசை வந்து எல்லாரையும்
2: பீக்ல இருக்கும்.

0: உடனே
1: அவங்க பிரேக் பண்ணி எடுத்துட்டு போங்க போங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜி அந்த பிளே பண்ணீங்களா, அது ஒரு வாட்டி பிளே பண்ணிட்டு போங்க ஜி, நாங்க எங்க கேட்க போறோம் இதுக்கப்புறம்
0: ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எந்த அளவுக்கு உலகம் முழுக்க இந்த ஒரு புல்லாங்குழல் இசை அப்படிங்கிறது வந்து விரவி கிடக்கிறது, எல்லோர் மனதிலும் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, விரும்புறாங்க, மறுபடி அதை தேடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்க அனுபவம் சொல்கிறது மகிழ்ச்சி.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சென்னை வண்டலூர் புல்லாங்குழல் இசை கலைஞர் ரவிராம் அவர்கள்.
1: இப்ப வந்து நிறைய நவீனத்துவமான இசைக்கருவிகள் எல்லாம் வந்துருச்சு, இசை கோர்வைகள் எல்லாம் வந்துருச்சு. டெக்னாலஜி மூலமா அதை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நமக்கு வசதிகள் வந்துருச்சு. இப்ப இந்த புல்லாங்குழல் வந்து மூங்கிலில் தான் இசைக்கப்படுகிறதா? ஏன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 45,000 வருடங்களுக்கு முன்பான பழமை வாய்ந்தது இந்த புல்லாங்குழல் அப்படின்றதுதான் இதோடைய வரலாறு. நிறைய அதுக்கான ஜெர்மனில பல இடங்கள்ல எல்லாம் குகைகள்ல எல்லாம் வந்து எலும்பினால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகள்லாம் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதுதான் அதோடைய ஒரு தொன்மையை சொல்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அப்படின்னும் போது

0: அப்ப 45,000 வருடங்களுக்கு முன்பிருந்து இந்த மாதிரியான ஒரு காற்று துளை கருவியில இசைக்கப்பட்டிருக்கிறது இந்த புல்லாங்குழல். அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படிங்க ஐயா? இப்ப வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த புல்லாங்குழல் நவீனத்துவத்தோடு இருக்கக்கூடிய புல்லாங்குழல் எதில் செய்யப்படுகிறது? இதற்கு முன்பாக மத்திய காலத்தில் எதில் செய்யப்பட்டு வந்தது?
1: முதல்ல ஆரம்பத்துல வந்து இசையே வந்து பறவைகள் எடுத்தும் விலங்குகள் எடுத்தும் தான் வந்தது. இப்போ மயில் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு நோட்டம், குயில் அப்படின்ற ஒரு பறவை கிட்ட இருந்து ஒரு நோட்டம், அது மாதிரி சரிகம பதினிசாவே வந்து கை இலறி வித்தம் துத்தம் விலறி தாரம் அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. சஜ்ஜமுக்கு சான்னு சொல்றோம், ஆமா அந்த சஜ்ஜமம் சஜ்ஜம் சொல்றோம், பஞ்சமத்து தான் பஞ்சமும் சொல்றோம். அந்த சஜ்ஜமோட சவுண்ட் வந்து மயில் கத்தர்ல இருந்தோம், மாடு கத்தர்ல ஃப்ரீக்குவன்சில இருந்து ரிஷபம் அப்படின்ற ரீயம், மாடு கத்தர்ல இருந்து காந்தாரமும், கிரௌஞ்ச பறவைகள்ல இருந்து மத்தியமும், குயில் கத்தர்ல இருந்து பஞ்சமும், குபரை பிளருல இருந்து தெய்வத்தமும், ஏனையோட இதுல இருந்து ஏனையோட குதிரையோட கர்ஜனில இருந்து தெய்வதமும், ஏனை பிளருல இருந்து நிஷாதமும், இது இது எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நம்மளுக்கு சுரங்கள் கிடைக்குது. இந்த சுரங்கள் தந்தி கருவிகள் கூட காற்று கருவிகள் கூட எல்லாத்து கூடயும் ஒத்து போய் யூனிவர்ஸ்லா ஒரே ஸ்டாண்டர்டா இருக்க ஃப்ரீக்குவன்சி இருக்கு. இப்போ ஏசுதியோட ஃப்ரீக்குவன்சி வந்து இப்போ 440 Hz அப்படின்னு சொல்லிட்டு அதனோட யூனிட்ஸ்ல அழகுல சொல்றோம் அப்படின்னா, இதேதான் எந்த கண்ட்ரி பிரபஞ்சம் ஃபுல்லா எங்க போனாலும் ஏ நோட்டு வந்து 440 டியூனிங்ல தான் இருக்கும். ஆமா, ஸோ ஆரம்ப காலத்துல வந்து அந்த மூங்கில் உரசுறது, இந்த தாள கருவிகள் வந்து சிலது வந்து அந்த சவுண்ட் வர்றது, கல்கள்ல வர சவுண்டு, ஆமா இன்னைக்கு கூட வர ஒலி குறியீடுகள் கல்கள்ல வர சவுண்டு, அது மாதிரி மெட்டல்ல வர சவுண்ட், இதை வச்சுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அப்படி வாசிச்சிருக்காங்க ஆரம்பத்துல. ஆதி காலத்துல வந்து எலும்புகள்லயும் ஓட்ட போட்டு வாசிச்சிருக்காங்க, புல்லாங்குழல் சின்ன சின்ன ஆமை ஓடு மாதிரி இருக்கு இல்லையா, சின்ன ஓடுகள் அதுலயும் சவுண்ட், ஆமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மூங்கில் பழக்கத்துக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ எவ்வளோ வந்துடுச்சு கீ ஃப்ளூட், ஜப்பானீஸ்ல வந்து 18th century முன்னாடியே வந்து கீ ஃப்ளூட் அப்படின்னு மெட்டல்ல சில்வர்ல வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க, எவர் சில்வர் மாதிரி ஒரு சில்வர் மெட்டீரியல்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் சயின்ஸ் ரீதியா என்ன ஃப்ரீக்குவன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்குவன்சி அது கரெக்டா கொடுக்கும், அந்த சுதி பிச்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும், இப்படிலாம் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்டர் சக்குவாசி அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்புறம் சைனீஸும் ஃப்ளூட் நிறைய பண்ணாங்க. ஆமா, இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு 40 வருஷமா சைனீஸ் ஃப்ளூட்லாம் கூட நிறைய யூஸ் பண்றாங்க. இப்போ கூட எனக்கு இந்த லேட்டஸ்ட் ஃப்ளூட் வந்து நான் சிங்கப்பூர்ல போனப்போ ஒரு 11 years back ஒரு ஃப்ளூட் பர்ச்சேஸ் பண்ணேன், சைனீஸ் ஃப்ளூட்டு வாங்கிட்டு வந்து வாசிச்சா ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப கூட நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ராஜா சார் இந்த வழிநெடுக காட்டு மல்லின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, அது ஒரு சின்ன மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வேணா ஆக்சுவலி ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரெக்கார்டர் டோன் ப்ரொடியூஸ் ஆகும், பட் இதுல அதுக்கு கரெக்டா வரும்.

0: வழிநெடுக காட்டு மல்லி அப்படின்னு ஆரம்பிக்கும் பாட்டு.
1: ஒரு
0: இது வந்து என்ன இதுலன்னா, இது ஒரு ரெக்கார்டர்ஸ் கலந்த ஒரு விஷயமா இப்ப லேட்டஸ்ட் இதுல யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி.

0: குழந்தைக்கு இருதய பிரச்சனையா?
1: கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனை நடத்தும் பிறந்த குழந்தைகள் முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ ஆலோசனை பெறலாம். வரும் செப்டம்பர் 9 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சேலம் மெய்யனூரில் உள்ள ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நடைபெற உள்ளது.
0: பிறவி இருதய பிரச்சனைகள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தாமதிக்காமல் ஆலோசனை பெறுங்கள்.
1: குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமியிடம் ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7339333634.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
9: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சென்னை வண்டலூர் புல்லாங்குழல் இசை கலைஞர் ரவிராம் அவர்கள்.
10: இந்த டோனுக்கு வந்து எல்லாருமே அடிமையா இருக்காங்க. அந்த ஒரு வைப்ரண்ட், அந்த விக்ரோட்டோ, அந்த ப்ரொலாங், ஒரு மியூசிக்கோட சத்தை வந்து அப்படி இழுத்துட்டு போய் நிற்கும்.

0: வேற எந்த
1: கொடுக்கல.
0: ஃப்ரீக்வன்சியும் ரீட் பண்ண முடியல,
1: அதுதான்
0: கொடுக்க
1: இயற்கை.
0: முடியல. மூங்கிலோட டோனை வந்து
1: கொண்டு வர முடியல,
0: கொண்டு வர முடியல. அதனோட ரெசனன்ஸ் சொல்றோம் பிசிக்ஸ் படி பார்த்தோம்னா ஒத்ததிர்வு, அதனோட ஒத்ததிர்வு ஃப்ரீக்வன்சி வந்து கொடுக்கல. அந்த இது அந்த நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்க எவ்வளவுதான் நீங்க எலக்ட்ரானிக் கீபோர்ட்ல கூட ஒரு ஒரு ரெண்டு ஆக்டிவ்ல இருந்து மூணு ஆக்டிவ் வரைக்கும் அது கிடைக்கும். அதுக்குள்ள நம்ம நேரடியான ஒரு ஃப்ளூட்டே வாசிக்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்குமாறு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நேர்களே, உங்கள் செவிகளுக்கு இசை, மனதிற்கு மகிழ்ச்சி, நினைவுகளுக்கு ஒரு சிறிய பயணம் என அனைத்தையும் ஒரே நேரத்தில் தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சியாய் பயணிக்க காத்திருக்கிறது 100.5 பாட்டு பட்டாளம். நான் சின்ன பொண்ணு செவ்வாழை கண்ணு, நீ கல்யாண வேலி கட்டு, என் செந்தாமரை கை சேரும் வரை நான் நின்னேனே தூக்கம் கெட்டு. உன் ஆசை என்ன, உன் தேவை என்ன, நீ லேசாக காதகடி, என் எண்ணங்களை நான் சொல்லாமலே நீ இந்நேரம் கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டியாமா?
1: அதாவது என்னன்னே சொல்லலை, திடீர்னு இப்படி இசை மழையை பொழிஞ்சா நான் என்ன அப்படின்னு நினைக்கிறது, கண்டுபிடி அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வேற. ஆமாம், ஆன்ல தான் இருக்கு.
0: ஆன்லையே தான் இருக்கு. இது நான் வந்து இடைப்பட்ட வரியை கண்டுபிடிச்சிட்டேன், பாடிட்டேன்.
1: முதல் வரியை பாடுவாரி,
0: நீங்கள் பாடுங்க.
1: இன்னும் ஒரு முறை மட்டும் பாடுங்க. நான் சின்ன பொண்ணு அப்படின்னு அப்படி நீங்கள் பாடுறத கேட்டு அப்படி முதல் வரியை கண்டுபிடிச்சிடறேன்.
0: நான் சின்ன பொண்ணு செவ்வாழை கண்ணு, நீ கல்யாண வேலி கட்டு, என் செந்தாமரை கை சேரும் வரை நான் நின்னேனே தூக்கம் கெட்டு.
1: கண்டுபிடிச்சிட்டேனே.
0: என்ன பாடல்?
1: மாறுகோ மாறுகோ மாறுகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை, மாறுகோ மாறுகோ மாறுகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. கண்மணி
0: பொன்மணி,
1: கொஞ்சினி
0: கெஞ்சினி,
1: மாலையில் ஆடினி
0: மந்திரம் பாடினி, மாறுகோ மாறுகோ மாறுகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. முதல் வரி என்ன கண்டுபிடிச்சு நீங்க பாட வரணும். குறைஞ்சது ஒரு 4 வரியாவது சரியா பாடுங்களே.
1: சரியா பாடலைன்னா என்ன பண்ணுவீங்க? நிர்மலா வந்து சொல்லி தருவாங்க எப்படி பாடணும்.
0: அதுக்காக வேண்டி தெரிஞ்சதுதான் நம்ம சொல்ல முடியும். சரி, இப்ப நேயர்கள் பாட வரலாம். இந்த எண்கள்ல அறிமுக நேயர்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. என்ன சுகன்யா, கேட்டுருவோமா? நேரில்
1: கேட்டலாம். இப்போ நீங்கள் சொன்ன உடனே ஆவலாக வந்து இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க. யார் பாட வராங்க அப்படின்னு கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க?
2: மீண்டும் நாளை வந்தேன், திண்டுக்கல் மாவட்டம் மாலையோடன் பட்டி ராஜலட்சுமி.
1: ராஜலட்சுமி, திண்டுக்கல் ராஜலட்சுமி, மீண்டும் நானே வந்தேன். வந்துட்டீங்க.
3: கோவம் வர மாதிரி காமெடி பண்ணதா உங்களுக்கு பல தடவை சொல்லிடுறேன்.
1: காமெடியே பண்ணலையே,
2: கோவம் வர மாதிரி இருக்கு
0: பாருங்க. சரி, இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள் கேளுங்க.

0: கக்கரி கக்கரி பாச்சா இங்கிட்டே ஆகாது,
1: ஒரு மஞ்சளை கட்டி இங்கே போகாது.
0: என்ன ஆச்சு?
1: அதாவது பொடி நடையா அப்படின்றத பையா சொல்லக்கூடாது அப்படி நம்ம கொடுக்கற சவுண்ட்ல நின்று சரிங்க. நீங்க இப்ப கிளம்பலாம், ஆனா வந்து பாடல் வரிகளை நம்ம பாடும் போதே, நம்ம பாடும் போதே அதை கேட்டுட்டு அடுத்த செகண்ட் எங்கேயும் அவர் போக கூடாது நின்றுணும். சரி, இப்ப இணைப்புல யாருங்க?
2: செங்கன்மான கோடை பண்படைக்கும் அன்பு தங்கை அனைவருக்கும், நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிடிக்கல் பாளையம் தர்ம முருகனின் பாச வணக்கம்மா.
0: பழைய பாட்டா
1: எந்த காலத்து பாட்டா இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கத்தானே செய்யறோம், கேளுங்க.

0: உலகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மலர்ந்ததோ இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ,
1: மறந்ததே இந்த நெஞ்சமோ. ரொம்ப அழகா பாடுனீங்க.
0: கேளது சொல்லும்
1: அதாவது பாடல் வரிகள் தெரியல அப்படின்னா தனனா தனனா நாங்க போட்டு பாடிடுவோம். இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
2: யாருங்க?
3: ஹலோ,
2: பேர் சொல்லுங்க.
3: சூனியா மேடத்துக்கும் நிர்மலா மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். மேடம், நலமா மேடம், இருவருமே
1: நல்லா இருக்கிறோம். இருவருமே நீங்க பாட தயாரா இருக்கிறீங்களா?
3: கொஞ்சம் பழைய பட்டா போடுங்க மேடம்.
1: பழைய பாட்டா போடணுமா?
2: அதுக்காக வேண்டி குணாவில் இருந்துட்டு குணசேகரனுக்காக கண்மணி அன்போடு அப்படி நான் போட முடியும். கேளுங்க.
3: இல்லை மேடம்.

0: மலையாள பாட்டா?
1: மலையாளமா
2: மேடம்? மேடம் பழைய பாட்டு கேட்டா ஏதோ புரியாத பாட்டை போட்டு விட்டீங்க.
1: புரியாத பாட்டா? இன்னுங்க மலையாள பாட்டு, நீங்க இப்ப புரியாத பாட்டுன்றீங்க? தொடர்ந்து கேளுங்க இந்த பாடலை, யாராவது பாட வருவாங்க கோடை பண்பலையில. அதுக்கு முன்னாடி
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இசை பாடும் தேஞ்சல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது பாட்டு பட்டாளம்.
1: இடைப்பட்ட வரிகளை வந்து ஒலிபரப்பிட்டு இருக்கிறோம். முதல் வரியை வந்து நேயர்கள் பாடிட்டு இருக்கிறாங்க.
0: இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா. சுகம் சுகன்யாமாவுக்கும் வியூலாமாவுக்கும் முற்பகல் வணக்கம்.
1: வியூலாமா
2: கல்பட்டி சரவணன்.
0: சரவணன், சரிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு யார் இருக்கா அப்படிங்கறத,
1: அதாவது வியூலாமா இல்ல, இன்னைக்கு வந்து நிர்மலாமா வந்து நிகழ்ச்சியில இருக்கிறாங்க
2: என்னோட.
1: பரவாயில்ல பரவாயில்ல
0: பரவாயில்லங்க பரவாயில்ல. இப்ப உங்களுக்கான பாடல் வரி கேளுங்க.

0: சிவகாமி நினைப்பினிலே பாடம்
1: பாடம் சொல்ல மறந்து விட்டேன். பாட்டு பாட
0: மறந்துட்டீங்க,
1: சந்தோஷத்துல மறந்துட்டாரு.
0: மறந்ததென்ன முக்கணியே சக்கரையே
1: போல் வெட்டுறிய, மம்மூட்டி போல் வெட்டுறிய. அடுத்து வந்து ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ
0: என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ சிவகாமி நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன்.
1: யார் இந்த சிவகாமி?
2: அதுதான் தெரியல. அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததில்ல அப்படின்னு நாங்கள் கேட்போம், இல்லை அவரோட அந்த சிவகாமி கேட்பாங்க. சரி, நன்றிங்க, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு பாடுனீங்க. இப்போ இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம், ஈரோடு மாவட்டம் பெருந்தடிவட்டத்துல இருந்து சிவகாமி பரமசிவம் பேசுறேங்கம்மா.
1: பாருங்க,
2: ஓ எப்படின்னு பாத்தீங்களா, சிவகாமி அடி நாங்க பாட்டு கொடுத்தீங்க.
1: பாடல்
2: வரி கேளுங்க.
4: வெள்ள

0: அண்டியிலே வானம் சந்தனத்தோம். ஒரு நம்
1: என்னாச்சு?
0: அண்டியிலே
1: இல்ல பக்கத்துல
0: வானம் சந்தனத்தோம் போடும் தைராட்டம் மாடிக்கண்டனே.
1: என்ன நீங்களா ஒரு வரிகள் போட்டு பாடுறீங்க?
0: வரி மாத்திட்டு எனக்கு அவ்வளவா தெரிஞ்சு.
1: திரும்ப ஒரு தடவை பாடுங்க பாடுங்க. நிர்மலா வந்து அப்படியே பாடுவாங்க.
0: தந்தனத்தோம் போடும்
1: தலையோடு சிந்து படிக்கும்
0: தலையோடு சிந்து படிக்கும்

0: என்ன சொன்னீங்க
1: அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்னு சொன்னேன் மேடம்.
2: சரிங்க சரிங்க.

0: சரிங்க, கோடி பண்பலையின் சார்பா பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய மகன் பாஸ்கருக்கு.
1: ஆலயமில்ல இருந்து கல்லெல்லாம் கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தோய தமிழ் சொல்லாகுமா, எல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா.
0: ஓஹோஹோ, அப்படி நம்ம பாட வேண்டியதான். சரி, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ கோடை பண்பலை 100.5.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது பாட்டு பட்டாளம். அப்ப கேப்ப இசை கொடுத்தா வந்து நம்மளும் அப்படி
1: பாடணும்னு ஒரு ஆசை வரும்.
0: வந்துருது.
1: ஆமா, பாட போறீங்க.
0: இசை கேட்டாலே பாட தோணும்ல.
1: அப்படியா? அப்ப என்ன பாடல்?
0: நெருப்பில்லாமல் தெரியாமல் எரியும் வான விளக்கு இருக்கும்போது அருகில் வந்து வெக்கம் கொஞ்சம் விளக்கு.
2: ஐயா,
0: கனவை கூட கவிதையாக்கி புலம்பும் இளைய கவியே, கவிதையின்

0: இப்படி இடைப்பட்ட வரியை நாங்க பாடுவோம். பாட்டோட முதல் வரியும்
1: பாடுவோம். அப்படிதானே, இடைப்பட்ட வரியை பாடி முதல் வரியை நாங்களே பாடுவோம். அதே மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பாடி இருக்கிறோம்.
0: ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து இடைப்பட்ட வரியை பாடிட்டு உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. உங்களுக்கான பாடல் வரிகளை தனியாக வச்சுருக்கோம். சரி, இப்போ இடைப்பில் வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ம், தேனி
2: மாவட்டம் சீப்பார்கோட்டையிலிருந்துப்பா.
1: சீப்பார்கோட்டையா?
2: சீப்பார்கோட்டை ஓடப்பட்டி பக்கம்.
1: சரிங்க, பேர் சொல்லுங்க.
2: பேர் முருகேஸ்வரி பாண்டி.
1: முருகேஸ்வரி பாண்டி, என்ன பாடல் பாட போறீங்க அப்படின்றதுக்கு வந்து நாங்க ஒரு ஒலி கீற்று தருவோம். கேட்டுட்டு அதை முதல் வரியை கண்டுபிடிக்கணும். சரியா?
2: ஆ, சரி,
0: கேளுங்கம்மா.

0: சபாஷ்.
1: நான் வேணும் அந்த வாட்டர் பாட்டில் ஊற்றி விடவா?
0: இல்லை வேண்டாம். என்ன வரிகள் பாடுங்கம்மா?
2: சபாஷ் குமாரே, காலம் பொறந்திடுமா, என் வாழ்வும் மலர்ந்திடுமா, இந்த ராகம் புரியலையே,
1: சத்தியமா புரியலையே,
2: ராகம் பொறந்திருச்சே.
1: பாடல் முதல் வரி
0: பாடவே
1: இல்ல
3: நினைக்கிற அந்த பழச நினைக்கையில
1: என்னாச்சு,
0: மறந்தும் போயிடுச்சு அப்படின்னு தான் வரும். சரிங்க,
1: இப்ப அடுத்த
0: வந்து இந்த பாடல் வரிகள், இதுக்கு அடுத்து இந்த வரி வரும் அப்படிங்கறத மட்டும்
4: கண்டுபிடிச்சாங்கல்ல.
1: தூங்கலாம் இல்ல, அவங்க வந்து சிறப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
0: இப்ப இணைப்புல யாருங்க?
5: வணக்கம், ராணி தேனிலிருந்து. இருவருக்கும்
1: உங்களுக்கு ஒலிக்கிட்ட சேர்ந்து நீங்க
5: கண்டுபிடிச்சு
1: பாட போறோம் சொல்லுங்க.
5: அதாவது இப்ப குரலின் குரல்ல வந்து குரலுக்கு ஏத்தாப்புல பாட்டை எடுத்து போட்டாங்கல்ல, சரஸ்வதி
1: சங்கரேன்னு.
5: வாழ்த்துக்கள் சொல்லிடுமா?
1: அப்படியா,
0: அவங்க கேட்டு ரொம்ப சந்தோஷமா
1: இருக்காங்க. சரி சரி சரி,
0: ஒரு பாடல் வரியும் கொடுப்பாங்க பாருங்க, கேளுங்க.

0: மகள் இரவு
1: போதும் போதும் சங்கிலி
2: மின்னும்
0: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம்
1: என்னங்க தங்க சங்கிலி கொஞ்சிடுமான்னு கேக்குறீங்க
2: தோளில் தஞ்சியதோ மலர் மாலை
1: அடுத்து
0: மலர் மாலை தலையணையாய்
1: இல்ல பக்கத்துல உங்க சகோதரி இருக்காங்க போல மீதி அவங்க
2: பாடுவாங்க
1: ஒரு லைன் பாட அவங்க அங்க இருந்து சரிங்கம்மா நம்பிட்டோமா நம்பிட்டோமா
0: இப்ப அடுத்த நேர் யாரு வாங்க கேட்டலாம் 11:34 கோடை பன்மலையூர் புலியந்தின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வணக்கம்
1: யார் வந்திருக்கீங்க
3: சகோதரிகள் இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம் பழனியில் இருந்து கருணாநிதி
1: கருணாநிதி ஐயாவுக்கு எப்படி பாடல் கொடுக்கணும்
3: நீங்களே கொடுங்க மேடம்
1: நாங்க என்ன பாடல் கொடுத்தாலும் நீங்க பாட தயாரா இருக்கீங்க அப்படிதானே சரிங்க இப்போ உங்களுக்கான பாடல் வரிகள்

0: இல்ல பாத்துலாம் சொல்றீங்க, பாத்து தெரியல அப்படின்றீங்க. பாட்டு பாட்டுனா வந்துரும். என்ன பாட்டுன்னு
1: தெரியலையா?
2: ஆமா
0: ஆமா,
2: பாடிட்டாங்களே.
0: இல்ல அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு பாட்டு பாடாம இருக்குது, அதை வேணா பாடட்டுமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க. அதுக்கு
0: சரி பாடுங்க. அது என்ன பாடல்?
1: இல்லைங்க, ட்ரை பண்ணி பாருங்க. போட்டா தான் தெரியும்.
0: போட்டா தான் தெரியுமா அது உங்களுக்கு? சரி கேளுங்க.

செங்கலே ஒரு பாட்டு பாடு, என் பாட்டுல தாளமில்ல, என்ன சொல்லியும் குத்தமில்ல, அதை கேட்டு நீயும் ஓடி.

0: பாட்டு பாடு, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி பாடிட்டார் இல்லையா?
1: நீங்கள் ஓ தென்றலே பாட்டு பாடுன்னு சொன்னால் அவர்
0: பாடிட்டே இருக்கிறாரு. ம், சரி இப்போ
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

விழியிலே சேர துடிச்சே நீ சேரவில்லே புருவாமச்சே ஓர விழியிலே சேர துடிச்சே

தேனு குழச்ச வீண சொரத்த நீ தேடி பிடிச்ச பேசி சிரிச்ச தேனு குழச்ச வீண சொரத்த நீ தேடி பிடிச்ச பேசி சிரிச்ச அடிமா தலத்து ஏற

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பாருங்க, உங்களுடைய பாடலை கேட்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் சுகன்யா.
6: இப்ப இடைப்பட்ட வரிகளை பாடினா முதல் வரியை நீங்க கண்டுபிடிப்பீங்க, அப்படிதானே?
5: கொஞ்சம் நான் அப்படி பின்னாடியே பாடிட்டு இதுதான் வரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன்.
6: சரிங்க. மிட்டுனா மிட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனாராகும் இன்னும் மாலை உன்ன கட்டி புட்டு. மிட்டுனா மிட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனாராகும் இன்னும் மாலை உன்ன கட்டி புட்டு. சுத்துனா சுத்தியத என் கழுத்தில் போட்டு புட்ட, உன்னை மட்டும் விட்டு புட்ட, தாலி கட்ட மறந்து புட்ட.

0: சிறகடிச்சு பறக்குதடி. ஏதோ உங்க அளவுக்கு இல்லாட்டினாலும் ஏளவுக்கு
1: இல்ல, மனசினும் கிறங்குதடி சிறகடிச்சு பறக்குதடின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேர்ட் வரும், அதுதான் அந்த பாட்டுல ஹைலைட்.
0: பாடிடுங்க, பாடிடுவோமா? மதுரை மாறி

0: ராம தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம்.
1: ஒரு சின்ன விண்ணப்பம்
2: சொல்லுங்க.
1: என்ன ஒரு மனுஷனா மறிச்சு இங்க கூட்டி வந்து கொள்ளு கொள்ளுன்னு கொள்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப வேஸ்ட்.
0: அதாவது அதுக்குதான் வந்து உங்களை வந்து ஒரு நேர் வந்து சொன்னாரு, காலையில 9 மணிக்கு அழகா பாடல் கொடுத்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்க கேக்குறதுக்காக இங்க உட்காந்துதான்.
2: எப்பவுமே எல்லா குரல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க,
0: எங்க குரல்கள்
2: எப்பவுமே கேக்குறீங்க, எப்பயாவது தானே கேக்குறீங்க, அதுக்காக தான் உங்களுக்காக இந்த பாட்டை பாடணும். சரி, இப்ப இணைப்புல யாருங்க?
0: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் தங்கச்சி, பெயர் சொல்லுங்க.
3: விஜி பேசுறேன், கரூர்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் விஜி. இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாமா?
3: கொடுங்க.

0: என்னாச்சு?
1: உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே.
2: இந்த பாடல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? சரி, இப்போ அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பாடல் வரிகள் தரப்போறோம் அப்படிங்கறத கேட்டுடலாம். இப்போ இணைப்புல யாருங்க?
3: வணக்கம்.
4: தேனி மாவட்டம் ஓடப்பட்டி சமத்துவரம் முருகன்.
3: முருகன், உங்களுக்கான பாடல் தயாராக இருக்கு, கேட்டுட்டு முதல் வரியை கண்டுபிடிச்சிருங்க.

0: மெதுவா மெதுவா ஒரு காதல் பாடல் பாட்டு
1: என்னது வரிகள்லாம் பாதியே காணா மாத்திட்டீங்களா? முதல் வரி மட்டும் தான் தெரிஞ்சது.
0: பழைய பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் மேடம். கொஞ்சம் நடுத்தர பாட்டு

0: அந்த அளவுக்கு தெரியாதா? இருந்தாலும்
1: மிதவா
0: மிதவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது காதல் கேட்டு, புதுசா புதுசா அது காதில் கேட்டு, புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கேட்டு.
1: மெதுவா போதும் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம பாடுறது கேட்டு நேர்கள் எங்க ஐயோ எதுக்குடா உள்ள போய்க்கிட்டு
0: இவங்களே பாடுறாங்க நம்ம எதுக்கு அப்படின்லாம் வந்து நீங்க நினைச்சிடக்கூடாது. இப்ப இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, யாரு? வாங்க, வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க?
2: இசையின் அடைமலை கோடை பெண் வலைக்கும் இரு சகோதரிகளுக்கும் இனிமையான முன்பகல் வணக்கம்.
1: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்துல இருந்து கோபால் சாமி பேசுறீங்க.
1: சரிங்க ஐயா, இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள் காத்துட்டு இருக்கு, கேட்டுலாம். ஒரு பாடலை வந்து பலமுறை கேட்டாலும் சலிக்காத பாடல்,
0: அதனால வேறொரு பாடல்.
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ,
0: அது மாதிரி கேட்ட ஞாபகம் இல்லையோ அப்படின்றதுனால இந்த பாடல் கொடுத்தோம். இப்ப இன்னொரு பாடல் வருது, கேளுங்க.

0: என்னமா சொல்லத்தான் வைக்கிறேன், என்னதான் சொல்லித்தான் நிக்கிறேன், வாட வாட மாட்டா எடி மாட்டா உன்ன பார்த்த நேரா
1: ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோனோ
2: பாட்டு மேல பாட்டு கட்டிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நம்ம
3: ஒரு பாட்டு கேட்டலாமா?
2: கேட்டுலாம்.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது பாட்டுப்பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு அந்த பாடலுடைய முதல் வரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு பாடணும். நேர்கள் ரொம்ப அழகா பாடிக்கிட்டே இருக்காங்க. தெரியாத பாடல்களை வந்து நம்மளும் வந்து
1: சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆமா, இந்த வரிகள் தாங்க, போடுங்க பாடுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப நீங்க என்ன பாட தயாராயிட்டீங்களா?
1: பாடணுமா?
0: பாடுங்களே.
1: உன்ன மறந்தீருக்க ஒரு பொழுதோ அறியையம்மா, கண்ணி முகத்தை விட்டு வேறேதையும் தெரிய.
0: பாடுங்க.
1: அடுத்த வரி நீங்க தானே பாடணும்னு சொன்னீங்க. சரி, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆமா, கண்டுபிடிச்சி.
1: என்ன பாடல்?

0: இப்படி இடைப்பட்ட வரிகளை கொடுத்து பாடலோட முதல் வரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்களும் பாடலாம். ஆனா இப்ப நிறைவான நேரம் ஆயிடுச்சு, அதனால
1: நிகழ்ச்சி
0: வந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11 மணிக்கு வளம் வரும். சரிங்களா, இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்,
2: போது கேளு விடியும் போது கேளு தங்க வேலை நீயும் நீ கேளு. முதல் வரிய பாடுறோமா, பட்டி தொட்டி எங்கோ பாட்டு.
0: ஓஹோ, எஃப்எம் டிவி நீங்க பிரிச்சிட்டீங்களா?
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.
2: போடுங்கம்மா
0: கேளுங்கய்யா.

0: பாட்டு கேட்டு நான் அவர் உற்சாகம் ஆயிருப்பாரு. தங்கவேல் ஐயா
1: கேட்டீங்களா?
2: சாத்தூர் சத்திரப்பட்டி குரு தங்கவேல் சாந்து பட்டும் சந்தன பட்டும் சல்ல சல்ல கிரவ அந்த பாட்டுமா?
0: அந்த பாட்டா?
1: அந்த பாட்டு
0: மாப்பிளம்.
1: அதுலயே இரண்டு இது இருக்கு, அதை பாடி இருக்கிறாரு.
0: வாடிப்பட்டி மாப்பிள்ள உனக்கு, அதுதான் பாடல் வரி.
1: இப்ப 11:56 நிறைவான நேயர் ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க பாட்டு பாட. யாரு வாங்க? வணக்கம்.
0: வாங்க
3: மேடம்.
1: வணக்கம் மேடம், பெயர் சொல்லுங்க.
3: உற்சாகமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நண்பர்கள்
1: வணக்கம். பெயர் சொல்லிருங்க.

0: சரிங்க சரிங்க, இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள் கேளுங்க, ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு, நிகழ்ச்சி முடிய போகுது.
1: சொல்லுங்க சொல்லுங்க
0: கேளுங்க.

0: அறிந்திடும் உன்னை. ஆனா அதை நீங்க பாடக்கூடாது. பாடல் வரி என்ன?
1: நேரம் தான்.
2: முதல் வரி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நேரம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்றாரு. முதல் வரி என்ன?
3: சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது,
0: இந்த மனசு தவிக்குது.
2: அவங்களுக்கு வந்து சொல்லாம தானே தவிச்சிட்டு இருக்காங்க இனிப்புல வந்துட்டு.
0: ஆமா, உள்ளமோ உன்னை நினைக்குது, உதடுதான் அதை மறைக்குது. போதுங்கம்மா, இதுதான் அந்த பாடல் வரிகள். சரிங்களா? நன்றிங்க.
1: நேரம் தான் நல்லா இருக்க. கட்டு டக்கரா இருக்கு புள்ள, வக்கே கட்டதான் சொன்ன புள்ள.
4: அதானே பார்த்த.

0: கொடி பண்பலை 100.5 இனி மகள் நேரம் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: தன தர நானே தானே
0: கிளம்புறோம். நிர்மலா அசோக்,
2: சுகன்யா மார்த்தாண்டபதி,
0: நன்றி.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா புபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10 கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு

விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்புலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசியின் நேரம் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் மகளிர். அறிமுக மகளிர் 24, 24, 26, அனைத்து மகளிரும் 24, 24, 29 மற்றும் ஒரு எண் 290, 333 என்ற எண்களில் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னணிப்பிற்கு 0-4-5-4-2 சேர்த்து. இப்போ எங்கிருந்து வர்றாங்க இந்த மகளிர் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து சர்மிளா அன்பரலிங்கய்யா.
1: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து.
3: எனக்கு படித்ததும் பிடித்ததுங்க ஐயா, வளரும் இளமை நன்னெறி நூலிலிருந்து, வளமிக்க மண்தான் இளமை பருவம், இப்பருவத்தின் வளங்களை வாழ்வியல் திறன் கொண்டு வனைத்தெடுத்தால் வாழ்க்கை நம் கையில்.
1: கண்டிப்பா. அதாவது அருமையான ஒரு கவிதை. நம்ம வாழும் போதே வாழ்ந்துடணும் இல்லையா, எல்லா வளம் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது, அதை நம்ம வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்லையா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்கம்மா.
4: திருச்சி மாவட்டத்திலிருந்து கலைச்செல்வி ரவிக்குமார்.
1: கலைச்செல்வி ரவிக்குமார் அம்மா, இன்னைக்கு படித்ததில் பிடித்தது என்ன? உங்களுக்கு பிடிச்ச ஒரு
4: சுயசிந்தனைகள் புக்கில் வரிகள் படித்தேன். அதுல நான் லைப்ரரி எடுத்து நிறைய படிச்சேன். இந்த வரிகள் மட்டும் என்னோட லைஃப்ல இருக்கிறது 25 வருஷமா மறக்கவே முடியாத வரிகள்.
1: 25 வருஷமா
4: அது என்னன்னா, 100 நாட்கள் வேலை வாழ்பவனை போல் வேலை செய், ஆனால் நாளையே இருந்து விடுபவனை போல் சிந்தனை செய். இந்த வரிகள் என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒவ்வொரு பேஜிலையும், ஒவ்வொரு டைரியிலயும், ஒவ்வொரு வருஷமும்
1: எனக்கும் சில கவிதைகள் நான் படித்ததில் பிடிச்சதில் செந்தமிழ் சீனி அப்படின்னு ஒருத்தர் எழுந்த கவிதைங்க. இது ஒன்றும் இல்லை, அழகாக சொல்லியிருப்பார். நீங்கள் என்னை வீழ்த்த பெரிய திட்டங்கள் ஏதும் வகுக்க வேண்டாம், நானே சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஒரு டியூஸ்பூன் அளவு அன்பை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறிது சர்க்கரை வார்த்தைகளை போட்டு ஒரு சாக்லேட் அளவு புன்னகையை அதில் ஊற்றி தேவையான அளவு உங்களின் சுயரூபம் சேர்த்து உங்களின் நம்பிக்கையான கரங்களில் கொடுங்கள். உங்களுக்கு சிரமம் வைக்காமல் நானே குடித்து விட்டு இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கடைசியாக சொல்லுவார், உங்களின் நினைவுகளிலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது நினைவிலிருந்து பிரியறார். அதை வந்து ஒரு மரணத்தோடு ஒப்பிட்டு அந்த கவிதையை சொல்கிறாரு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: அன்பு சகோதரருக்கு இனிய பகல் வணக்கம் கூறி, சிறு பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவானன்.
1: விஜயலட்சுமி மதிவானம் அம்மா, படித்ததில் பிடித்ததில் என்ன பிடிக்கும்?
5: படித்தது பிடித்ததில் வந்துங்க சார், நான் வந்து தியானமும் அதன் முறையும் சுவாமி விவேகானந்தர் எழுதியதுங்க சார், புக்கு பேரு. அதுல வந்து சிந்தனை செய்யுங்கள்னு சொல்லி ஒரு சின்ன தலைப்பு கொடுத்து எழுதிருக்கிறேன் சார். அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
5: அதாவது உங்கள் உடம்பை நினைத்து அது நலமாக உறுதியாக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் தான் நம்மிடம் உள்ள சிறந்த கருவி, அது வஜ்ரம்.

0: உங்களால் உறுதியாக இருப்பதாகவும் அதன் துணையுடன் நீங்கள் வாழ்க்கை கடலையே தாண்டி விடலாம் என்றும் எண்ணுங்கள். முக்தி என்பது பலவீனர்களுக்கு கிடையாது. எல்லா பலவீனத்தையும் தூக்கி எறியுங்கள். உங்கள் உடம்பு உறுதியாக இருப்பதாக அதனிடம் சொல்லுங்கள். உங்கள் மனம் உறுதியாக இருப்பதாக அதனிடம் சொல்லுங்கள். உங்களிடமே எல்லையில்லா நம்பிக்கை, முழு நம்பிக்கை வையுங்கள். இது வந்து நம்மள தைரியப்படுத்திக்கிற மாதிரி இருக்குதுங்க சார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார்.
1: அதாவது மனசையும் உடலையும் வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கணும் இல்லையா,
0: வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி
1: அழகா ஒரு கவிதை சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க சார்.
1: நன்றி
0: நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
7: வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு விஜயா சார்.
7: விருவீடு விஜயா?
8: ஆமாங்க சார்.
7: ஆமா, நீங்க படித்ததில் பிடித்தது என்ன சொல்ல போறீங்க?
8: பாரதியாருடைய சிந்தனை கவிதைகள் சார்.
7: சொல்லுங்கம்மா.
8: சக்திங்கிற தலைப்புல சொல்றீங்க சார்.
7: சொல்லுங்கம்மா.
8: துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முத்தி நிலையில் முடிவே சக்தி, சோம்பர் கெடுக்கும் துணிவே சக்தி, தொழில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பளங் தண்ணில் சுவையே சக்தி, தெய்வத்தை என்னும் நினைவே சக்தி, பாம்பை அடிக்கும் படையே சக்தி, பாசனில் வந்த கடித்தகளி, தாம்பரை மலை போலும் தங்கத்தில் நண்புள் தமிழே சக்தி, வாழ்வு பெருக்கும் பதியே சக்தி, மாநிலங்காக்கும் வழியே சக்தி.
7: பொதுவா சொல்லிடலாம் எப்படின்னாமா, அதாவது நம்மிடையே இருக்கக்கூடிய எண்ணங்கள், பொருட்கள் எல்லாத்துலயும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க, நமக்குள்ளேயே சக்தி நிறைய இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
7: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
9: நான் விருதுநகர்ல இருந்து சங்கரேஸ்வரி பேசுறேன்.
7: சங்கரேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
9: சார், படித்ததில் பிடித்ததை பத்தி பேசுறேன்.
7: ஆமா,
9: பயனற்றதுங்கிற தலைப்புல சார. பயனற்றது, அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது, பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. அதுபோல் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. இதுதான் சார்.
7: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு நான் படித்ததில் ஒரு இதேதான், அதாவது அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது, எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பது அப்படின்னு சொல்லி ஒரு படிச்சிருக்கேன். ஒரு அருமையான ஒரு இது, கவிதை இது. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
10: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன்.
7: சொல்லுங்கம்மா.
10: நல்லா இருக்கீங்களா சார்?
7: நல்லா இருக்கங்கம்மா, சொல்லுங்க. நீங்க படித்தது பிடித்தது
10: வந்து ரொம்ப கிழிஞ்சு போச்சு சார், எதுன்னே தெரியல.
7: சரி,
10: ஆனா ஆலத்து போர் மோகன ரங்கன் எழுதுனது சிறுவர்களுக்காக எழுதிய ஒரு கவிதை.
7: புத்தகம் வந்து அட்டை கிழிந்தாவே அது ஒரு கவிதை தான், கிழிந்து போன அட்டை அது ஒரு கவிதை தானே, புத்தகம் அப்படிங்கறதே ஒரு கவிதை. சொல்லுங்கம்மா.
10: சரிங்க சார். சிறந்த ஊரை பத்தி போட்டிருக்காங்க. வேதம் இல்லை சேதம் இல்லை பிறந்த ஊரிலே, வேதம் இல்லை மேதம் உண்டு பெரிய ஊரிலே, அருவி உண்டோ குருவி உண்டோ அந்த ஊரிலே, எருமை உண்டோ பெருமை உண்டோ எங்கள் ஊரிலே, சோலை உண்டோ வேலை உண்டோ சொந்த ஊரிலே, ஆலை உண்டோ சேலை உண்டோ அந்த ஊரிலே, மலைகள் உண்டோ

0: கலைகள் உண்டோ மகிழ்ச்சி ஊரிலே, சிலைகள் உண்டோ வலைகள் உண்டோ செய்த ஊரிலே, எந்த ஊரு அந்த ஊரை எட்ட முடியுமா, இந்த ஊரை எந்த ஊரு எண்ணி தொடருமா. நல்லா இருக்கு சார்,
1: அருமையான கவிதையா. அந்த ஊரும் எந்த ஊரும் நம்ம ஊரு தான் அது இல்லையா. மலைகள் கலைகள் வலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கவிதை சொன்னீங்க, மிக்க மகிழ்ச்சிமா, நன்றிம்மா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வணக்கம்.
7: ஹலோ,
6: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
7: இன்னைக்கு
6: படித்ததில் பிடித்தது உங்களுக்கு என்ன? படித்ததில் பிடித்தது
7: கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சுமி கனவு. இன்னொன்னு சார் சொல்லுங்களா?
6: கண்டிப்பா. நீங்க இப்ப சொன்ன கவிதை பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்கும், எங்கேயுமே பார்க்கலாம், எல்லா பக்கம் நம்ம வந்து, அதாவது எல்லார் வீட்லயும் இப்ப வந்து அதை பிரிண்ட் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? எல்லார் வீட்லயும் ஒட்டிருக்காங்கம்மா அதை. இப்ப நம்ம என் வீட்டில் கூட அந்த நீங்க சொன்னீங்கல்ல கனவு காணுங்க, கனவு காண்பது தூக்கத்தில் வருவதல்ல இல்லையா?
7: ஆமாங்க சார்.
6: இன்னொரு கவிதை சொல்லுங்கம்மா.
7: இன்னொரு கவிதை வந்து அவங்க அம்மாவுக்கு ஒன்று எழுதிருக்காங்க சார், லாஸ்ட்ல சார், அதை நான் சொல்றேன் சார். உங்கள் அன்பும் உங்கள் பாதுகாப்பும் உங்கள் நம்பிக்கையும் எனக்கு பலம் தந்தன. இந்த உலகத்தை அச்சமின்றி எதிர்கொள்ள வைத்த தாயே, இறுதி தீர்ப்பு நாளில் நாம் மீண்டும் சந்திப்போம் என் அம்மா.
6: கண்டிப்பாம்மா, ரொம்ப நிச்சயவசமாக சொல்கிறீங்க. கண்ணும் கலங்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒன்றும் இல்லைம்மா, அதாவது அம்மா அப்படின்னாவே அன்பு இல்லையா? அது உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களுக்கும், மனிதர்களுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி, அம்மா அப்படின்னா அன்பு தான் இல்லையா? முதல்ல நம்மளை தான் அவங்க வந்து கவனிப்பாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அழகாக சொன்னீங்கம்மா, நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
8: என்பதாலும் தமிழ் பழித்தனை அவன் நாய் என்பதாலும் தமிழ் தாய் வாழ தமிழ் தான் வாழ்வது என்பதும் தமிழால் சுற்றும் பொறுக்க ஒவ்வொரு தமிழனை தமிழன் மறந்தது எப்போதும் சாவதும் வாழ்வதும் தமிழுக்கு என்றது.
6: நல்லா சொன்னீங்க, அதாவது தமிழ் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க கவிதை, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
9: வணக்கங்கண்ணா.
6: பேர் சொல்லுங்கம்மா.
9: நெங்கமேட்டில் இருந்து அமுதாங்கண்ணா. நல்லா
6: இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க படித்ததில் பிடித்தது?
9: விவேகானந்தர் புக்குங்கா வெற்றிங்.
6: சொல்லுங்கம்மா.
9: தவறான பாதையில் வேகமாக செல்லும் போது விடவும், சரியான பாதையில் மெதுவாக செல்லவும், வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாய்ப்புகளை உருவாக்கி தேடி வாய்ப்புகளை சிந்தனைகளை தெளிவாக ஆலோசனை தேவை. துன்பத்தை சந்திக்கும் போது தெளிவாக வாழ்க்கையில் தோல்

0: இல்லை. நீ பட்ட கஷ்ட பட்ட துன்பத்தை அதை பெறும் அனுபவமே சிறந்தது. வெற்றி வேண்டும் என்றால் உண்மையாக பேச வேண்டும். உழைப்பு தேவை. துன்பத்தை கண்டு அதை அஞ்ச கூடாது. உங்களது எதிர்காலத்தை மாற்ற முடியாது. உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும்.
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க.
0: ஒரு முறை வந்தால் அது கனவு, இரு முறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம்.
1: அதாவது கனவு காணும், கனவு காணணும் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அதாவது வெற்றிக்கு முதற்படி முயற்சி, இரண்டாவது உழைப்பு. ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா, நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரம், மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. மெல்ல செத்து மீண்டு வா அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதில் நான் படித்ததில் எனக்கு பிடித்த வரிகள் இது. எங்களின் மாபெரும் சண்டை எதுவென்றால், சத்தமில்லாமல் நீளும் மௌனம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வரியில் ஒரு அழகான கவிதை வந்து அந்த மெல்ல செத்து மீண்டு வா அப்படிங்கிற புத்தகத்தில் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. மகளிர் நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். 24, 24, 26 அனைத்து மகளிரும் 24, 24, 29 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு 04542.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரம், மகளிர் நேரத்தில் இன்று படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிகள் இணையும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் அருப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை திரசம்மாள் பேசுறேன் சார்.
5: அருப்புக்கோட்டையிலிருந்துமா?
6: அருப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை திரசம்மாள்.
5: குழந்தை பிரசம்மாள்.
6: ஆமாங்க.
5: சொல்லுங்கம்மா.
6: சார், புத்தகத்தோட பேர் வந்து சிவசூத்திரம், அவ்வை குரல். இதுக்கும் விளக்க உரை கொடுத்திருக்காரு. எழுதினவர் வந்து ராம கனக சுப்பு ரத்தினம்.
5: சொல்லுங்கம்மா.
6: இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது உன் மனம் என்ற வெண்பலகையில் எழுத பெற்றுள்ள சகல எண்ணங்களையும் துடைத்து மீண்டும் வெண்பலகை ஆக்கு. அத்தகைய மனதுக்கு பெயர்தான் வெள்ளை மனம். அந்த மனத்தால் யார் மீதும் குறை காண முடியாது, எதன் மீதும் விருப்பு வெறுப்பு கொள்ள முடியாது, எதை பற்றியும் அதிகமாக கற்பனை செய்ய முடியாது. இந்த நால்வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
5: அதாவது எண்ணங்களை வந்து சீக்கிரமாக அழைச்சிடணும். முன்னாடி நடந்ததை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. முன்னாடி என்ன பேசியிருந்தாலும் சரி, செஞ்சிருந்தாலும் சரி, அதை மறந்துடுங்க, புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கிறாரு இல்லையா? ரொம்ப நன்றிம்மா.
6: அடுத்த
5: நேயர் வணக்கம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, எனக்கு படித்ததில் பிடித்தது ஒரு கவிதைன்னு சொல்லலாம், அது ஒரு சிந்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆட்டம் போடுவான். பாட்டில் அது அமைதியாக இருக்கும், குடித்தவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியாக இருக்கும், வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான். பிணம் அமைதியாக இருக்கும், தூக்கிச் செல்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள். இந்த உலகத்தில் எல்லாமே தலைகளாகத்தான் நடக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள். நிகழ்ச்சியில் பங்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக மகளிர் 24, 24, 26 அனைத்து மகளிரும் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு 0454 சேர்த்து

0: நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரியல் டைம் சைபர் கேஸ், பாஸ் வாட்ஸ்அப் மெசேஜ். பாஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாருன்னு உடனே நம்ம அவர் கேட்குற பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை தான் இப்போ சைபர் கிரைம்னல் பயன்படுத்துகிறாங்க. ஒரு டேஞ்சரஸ் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஸ்கேம். என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் ஃபைனான்ஸ் டீமுக்கு கம்பெனியின் மேனேஜர் பேரில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அர்ஜென்ட் பேமெண்ட், இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நான் மீட்டிங்கில் இருக்கேன். ப்ரொஃபைல் ஃபோட்டோ, பேர் எல்லாமே பாஸ் மாதிரியே இருக்குது. ஃபைனான்ஸ் எம்ப்ளாயி சந்தேகமே படாமல் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சிடுறாரு. சிறிய நேரத்தில் பாஸ் வந்து கால் வருது. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, நான் அந்த மெசேஜ் அனுப்பவே இல்லையே அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அட்டாக்கர் வந்து உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு நம்பரில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, உங்கள் பாஸோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வச்சு உங்களுக்கு வந்து நம்புகிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். நீங்களும் உங்கள் பாஸ்டேருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்படி அவேராக இருக்கிறது இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்னா, அர்ஜென்ட் இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர்னு எந்த ப்ரெஷர் வந்தாலும் உடனே அனுப்பாதீங்க. வழக்கமான பேமெண்ட் ப்ராசஸ் இல்லாமல் வேறு எதுவும் பேமெண்ட் ப்ராசஸ் சொல்லலையும் சந்தேகப்படுங்க. கால் பண்ணாத, மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். புதுசான பேங்க் அக்கௌண்ட்டோ பேமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்தா சந்தேகப்படுங்க. இன்னொரு தடவை உங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சு பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, வெரிஃபை பண்ணுங்கள். ஒரே ஒரு சிம்பிள் ரூல் தான், வெரிஃபை பிஃபோர் யூ பே. பே பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுங்கள். பாஸே கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பெரிய பேமெண்ட்டாக இருந்தால் செகண்ட் லெவல் அப்ரூவல் கேளுங்கள். பேங்க் டீட்டெயில்ஸ் மாற்றப்பட்டிருக்குன்னா தனியாக வெரிஃபை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பாஸ் பேர் இருந்தால் மட்டும் பாஸ்ன்னு நம்பாதீங்க. பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் செஞ்சுட்டு வெரிஃபை பண்ணிட்டு அனுப்புங்க. ட்ரஸ்ட் த பர்சன் பட் வெரிஃபை த பேமெண்ட்.
4: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
0: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
5: இதுவரை இணைந்து ரசித்தோம் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. மகளிரை சிந்தித்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது. நன்றி நேயர்களே.

0: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, எப்பொழுதும் தெவிட்டாத காவிய

கானங்களை காற்றலைகளில் அரங்கேற்றி வானலைகளில் வர்ணஜாலம் படைக்க காத்திருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் வண்ணக்கிளி படத்திற்காக. இந்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கின்றனர் திண்டுக்கல் நாகல் நகர், தேவி, சிவானிஸ்ரீ, மோனிகா, உமா, மகாலட்சுமி, சுஜிதா, கேவி மகாதேவன் இசையில் பாடல் வரிகளை எழுதியவர் ஏ மருதகாசி. படம் வெளிவந்த ஆண்டு 1959. பாடலை பாடுகிறார்கள் எஸ் சி கிருஷ்ணன், பி சுசிலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேர்களே, காவியத் தென்றலால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி மோட்டார் சுந்தரம் பிள்ளை. திருப்பூர், காங்கேயம், போலப்பாளையம் மல்லிகா, ரவிச்சந்திரன், சந்தியா, பூவரசன், மனோபிரியா விருப்பத்திற்காக 1966 ஆண்டு வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடலை பாடுகிறார்கள் PB ஸ்ரீனிவாஸ், PE சுசீலா. பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி.

0: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: கானம் பாடும் பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இது கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி எதிர்நீச்சல். பெரியகுளம் டாக்டர் எம் இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினயா இவர்களுக்காக 1968 ஆண்டு வெளிவந்த படம் வி குமார் இசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி.
4: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
5: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கொடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி அருப்புக்கோட்டை கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு குற்றாலலிங்கம் தெய்வசிகாமணி ஜெய் கணேஷ் கோமதி அபிநயா இவர்களுக்காக பாடலை பாடுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் வரிகளை எழுதியவர் வாலி. படம் வெளிவந்த ஆண்டு 1981.

நெற்கிலே வானலைகளில் வர்ண ஜலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி இதய வீணை பட பாடல். திண்டுக்கல் பஞ்சம்பட்டி கோவிந்தன், உஷா கென்னடி, வெல்துறை வின்சென்ட் இவர்களுக்காக 1972 வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: காஞ்சலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியிலினி இரும்பு திரை. நாமக்கல் பரமத்தி வேலூர் ராஜு, திலகராஜ், சிவானி, காவியா, அதின்யா இவர்கள் விருப்பத்திற்காக பாடலுக்கு இசை எஸ் வி வெங்கட்ராமன், பாடல் வரிகளை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேர்களே, இன்னிசை பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலேனி பாக்கியலட்சுமி பட பாடல் இதோ இவர்களுக்காக. கரூர் தாங்கோன்றி மலை ஜீவாநகர் செல்வராஜ், பெரிய நாயகி ஜோசிகா ஸ்ரீகிருஷ், ஜெய்தேவ் ரமேஷ், காயத்ரி. 1961 வெளிவந்த பட பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார்கள் எஸ் சி கிருஷ்ணன், எல் ஆர் ஈஸ்வரி.

கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 1:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடல் எங்க ஊர் ராஜா படத்திற்காக. கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், சாந்தி, நந்தன், செக்வேரா, காஸ்ட்ரோ இவர்களுக்காக பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா, கௌசல்யா.

100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவ புதல்வன். விருப்பம் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சிமுத்து, ராமமூர்த்தி, பாண்டித்துறை. இவர்களுக்காக பாடலை பாடுகிறார்கள் அஜித் சிங், எல் ஆர் ஈஸ்வரி. பாடல் வரிகளை எழுதியவர்கள் ராண்டர்கை மற்றும் கவிஞர் வாலி. படம் வெளிவந்த ஆண்டு 1972.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

காற்றலைகளில் லிங்கப்பா இசையில் பாடல் வரிகளை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. தேனிபோடி, ரங்கநாதபுரம், மணி, திலகவதி, கோபி, சரவணகுமார் இவர்களுக்காக பாடலை பாடுகிறார்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன். படம் வெளிவந்த ஆண்டு 1959.

அன்பந்தம் மிகுந்த சகோதரிகள், அன்பு தோழர்களே, பெரியோர்களே, சொந்தம் மிகுந்த சகோதரிகள், அன்பு தோழர்களே, பெரியோர்களே, துன்பமடைந்தவர் இன்பமுறும்படி

மனம் கோயமுத்தூர் திருப்பூரோடு ஈரோடு பவானி சேலம் கோயமுத்தூர் மற்றும் ஜில்லாக்களிலும் நெய் தொழிலாளர் செய்தொழிலற்றால் கெட்டார் தெரு தெருவாக பிச்சை எடுத்தார் சிந்தாடி இருப்பிடம் விட்டார் தேயொரு பக்கம் தாயொரு பக்கம் திரு

கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாவை விளக்கு. ஊத்துக்குளி பாப்பம்பாளையம் சுரேஷ்குமார், யமுனாதேவி நிறைமதி, சத்திய சரவணன், செல்வகுமரன் விருப்பத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் சி எஸ் ஜெயராமன், எல் ஆர் ஈஸ்வரி. பாடல் வரிகளை எழுதியவர் ஏ மருதகாசி. படம் வெளிவந்த ஆண்டு 1960.

அடக்கத்தை சேர்த்தாம் மார்வாடி கடையில் வாயில் சிலுக்கு மல்லு பலவர் நதினிசுகள் ட்ரில்லு அதை வாங்காத விட்டு தள்ளு. வடக்கத்தி சேட்டாம் மார்வாடி கடையில் வாயில் சிலுக்கு மல்லு பலவர் நதினிசுகள் ட்ரில்லு அதை வாங்காத விட்டு தள்ளு. கடனுக்கு கொடுத்து எழுதிடும் பில்லு கச்சேரி வரைக்கும் செல்லும் அவன் கடனுக்கு கொடுத்து எழுதிடும் பில்லு கச்சேரி வரைக்கும் செல்லும் தலையில் கணக்காய் போடுவான் கல்லு என்றே கட்டாயம் எல்லார்

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை நேர்களே, உங்க விருப்ப பாடல்களையும் கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டு எழுதி அஞ்சல் அனுப்பிய நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார்.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: உற்சாகமான வணக்கம் நேர்களே. வானொலி பெட்டியின் வாசலிலேயே அமர்ந்து வண்ண வண்ண நிகழ்ச்சிகளையோடு கருத்துக்களை பகிர்ந்து காற்றலையின் நீரலையில் கலந்து கேட்பவர் இதயத்தில் நிறைந்து தித்திப்பான சொற்களாலும் வார்த்தைகளாலும் வாழ்த்துக்களோடு வாகை சூடிய அன்பு நேயரை வரவேற்கும் இந்நேரம் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளராக நிலையத்துக்கு வந்திருக்கும் நம் அன்பு நேயர் யாரு அப்படின்னு சொல்லிடலாமா? ஈரோட்ல இருந்து சரவணன் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சகோதரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன்.
1: ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க.
2: ஆமாமா, பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திருமணமான பெண் வந்து கணவர் வீட்டிலிருந்து தாய் வீட்டுக்கு போகவே எவ்வளவு உற்சாகமா போவாங்க, அதே உற்சாகம் தான் எனக்கு இப்போ.
1: அதே உற்சாகம். அதாவது ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க நிலையத்துக்கு. நிகழ்ச்சி போயிட்டு இருக்கிறப்போ உங்ககிட்ட பேசினப்போ நீங்க வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்றத நான் உணர்ந்தேன்.
2: அப்படி இல்லையுமா, நாங்கெல்லாம் ஒரு சாதாரண நேயர்கள் தான். எங்களை அந்த அளவுக்கு பேச வைக்கிறக்காரு நம்ம கோடை
1: பண்பலை. இல்ல, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு.
2: சகோதரியினுடைய வாழ்த்துக்கு நன்றி.
1: அதாவது வந்து ரேடியோ கேட்பாங்க, இந்தந்த நிகழ்ச்சிகள் கேட்பாங்க, இதெல்லாம் சரி. ஆனா நீங்க கடந்த 15 வருடமாக எவ்வளவு ஒரு தீவிரமான ரசிகர் அப்படின்றத எனக்கு சொன்னீங்க. அது கொஞ்சம் நேயர்களுக்கும் சொன்ன நல்லா இருக்கும்ல.
2: ஆமாம், அடிப்படையில் நான் ஒரு விவசாயி.
1: சரிங்க.
2: பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் வேலையும் கெடாத, எங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வராத இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணும். அப்போ எனக்கு கிடைச்சது தான் இந்த வானொலி. குறிப்பாக அப்போ கோடை பண்பலை ஆரம்பித்து ஒரு 5-6 ஆண்டு காலமாச்சு. ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதன் மேலே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பே வந்தது. நம்ம வேலையும் கெடுக்கிறதுல நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் கொடுக்குதுன்னு. குறிப்பாக நாளடைவில் நம்ம அறிவிப்பாளர்கள் அந்த வானவில் நிகழ்ச்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஏன் நாமளும் அதில் பங்கெடுக்கக்கூடாதுன்னு ஒரு முறை மதிப்பிற்குரிய முனைவர் சுந்தராவுடைய பொனையா வந்து மறந்து போன காதல்ங்கிற தலைப்பு வச்சுருந்தார். நானும் முயற்சி செஞ்ச உடனே இணைப்பு கிடைச்சிருச்சு. அப்பொழுது நம்ம மறந்து போன காதல் அதை எப்படியோ சொல்லியாச்சுங்க. அது அப்படி ஆரம்பித்த

போராடிட்டு மனைவி தோட்டத்துக்கு

0: இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் காத்து கடந்து இந்த மொபைலை வச்சு நான் பண்ணுறப்போ அவங்க ஒரு அலப்பறை பண்ணுவாங்கன்னு அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: உண்மையாலுமே அப்படிதாம்மா. தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, அதுக்கு சேர் ஒன்று போட்டுட்டு நம்ம வானொலி கேட்டுட்டு இணைப்பு பிடிக்கிறதுக்கு போராடிட்டு போய் மனைவி தோட்டத்துக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாப்புல. திரும்பி எந்திரிச்சு பார்ப்பாப்புல, இந்த என்ன இவர் இன்னும் இப்படியே அதையே நோண்டிகிட்டு இருக்காருன்னு இப்படியே பார்ப்பாப்புல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னே வந்து வேலை செய்கிறீங்களா இல்லை கிணத்துல பிடிங்க செல்ல ரெண்டையும் போட்டுப்பாப்புல.
0: நான் கூட கிணத்துல பிடிச்சி உங்களை தள்ளிடுவாங்களோ அப்படின்னு செல்ல ரெண்டையும்
1: பிடிங்கி போட்டுறம்பாருமாப்புல. சரியில்ல, வரம்போ வரம்போட்டு மறுபடியும் முயற்சி செய்யறது. அப்புறம் அது நாளடைவில் அவங்களுக்கே பழகி போச்சு.
0: சரி, அவ்வளவு நேரம் கழிச்சு தான் வருவாரு அப்படின்னு.
1: அதனால அப்புறம் அவங்களுமே பழகிட்டாங்க. சரி, எங்கேயோ பேசிட்டு போறாரு அப்படின்னு விட்டுட்டாங்கம்மா. அதே பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
0: சரி, இவ்வளோ வந்து தீவிரமாக இருக்கிறதுக்கு அப்படி என்ன உங்களை வந்து ஹெவியாக கவர்ந்துச்சு இந்த கோடை எஃப்எம்?
1: அது எப்படி விவரிக்கவே முடியலம்மா, அது எப்படின்னு சொல்ல முடியல. அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இசை மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகம்.
0: சரி,
1: அப்புறம் நம்ம வானொலி கேக்கையில் பார்த்தீங்கன்னா இசை நல்ல நல்ல பாடல், குறிப்பான இசைஞானி இளையராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகை. அப்போ இந்த சித்திர செவ்வானத்துலாம் அற்புதமான பாடல்கள் இப்பவும் வருது.
0: இப்போ வருது.
1: ஆமாம், அப்போல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல் வரும். சரி, இது நம்ம வேலையும் கெடுக்கிறதுல நமக்கு செவிக்கு ஒரு மிகப்பெரிய உணவாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சது தான்மா. அப்படியே தொடருது,
0: இன்னமும் தொடர்ந்துட்டு
1: தொடர்ந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால், நண்பர் பேச்சு முத்துக்கு தெரி, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ரேடியோ இருக்குது.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்.
0: இதில் கிடைக்கலனாலும் அதை எடுத்துறது. இது கொஞ்சம் இணைப்பு சரியா இல்லைன்னா இது கொஞ்சம் பழகிடுச்சு.
1: சில பேர் வெளியூருக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் ஞாபகம் வாங்கிட்டு வருவாங்க. நான் ரேடியோ இருந்ததுன்னா ரேடியோ வாங்கிட்டு
0: வருவேன்.
1: அவர் பேச்சு முத்துக்கு தெரி எத்தனை ரேடியோ எங்கள் வீட்டில் கிடைக்குதுன்னு அவரே சொல்லுவார். எதுக்குன்னா எத்தனை வச்சிருக்கிறீங்க பாரு, அது என்னமோ தெரியல, போனால் வாங்கிட்டு வந்துடுறது.
0: ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம்.
1: அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா? அது
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பமே ரொம்ப உற்சாகமாக நீங்கள் பேசும் பொழுதே தெரியுது இந்த கோடை பண்பலையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க.
1: வேலை பழுக்கு நிலையில இன்னைக்கு நேரலைக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு அது எப்படின்னு சொல்றதுன்னா,
0: காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்க அதையும் சொல்லிருங்க.
1: நான் அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சுமா, மாடுகளை கறந்துட்டு 5:10 ஈரோட்ல பஸ் 5:10 ஏறி நான் நீங்க நிகழ்ச்சிக்கு 1:30 வரோம்னு சகோதரி சொன்னாங்க. நான் அந்த 1:20 என்ன அந்த நிலையத்துக்குள்ள வந்துட்டேன்.
0: காணோம் காணோம் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கன் மாதிரி
1: வந்துருவாங்க. ஏன்னா எங்களுக்கு அது மேல ஈர்ப்பு அதிகம்.
0: அதையும் சொன்னீங்க, வரப்ப வந்து ஹில்ஸ்ல வரனால கொஞ்சம் அப்படி லைட்டா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்காக.
1: ஏன்னா பசியே எடுக்கல, நம்ம சகோதரி நிலையத்துல பேசுறோம்ல, பசியே எடுக்கல.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப முதல் பாட்டு என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுடைய பாடகர் பாடகி பிடிச்ச பாட்டெல்லாம் ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கீங்க.
1: ஆமாமா, ஜெயச்சந்திரனுடைய ரசிகர், அவர் பாடலை தான் நான் தொகுத்து உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். சகோதரி பாடல, ஜெயச்சந்திரன் பாடல்களை நிகழ்ச்சியில் போடலாம்.
0: சரி, இன்னைக்கு நீங்க நிலையத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை வந்து நேர்காணல் காண்றதுல எனக்கும் பெரிய மகிழ்ச்சி, நீங்க வந்ததுல எங்க அறிவிப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சி. அதனால இன்னைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டுக்கலாமா?
1: முதல் பாடலாம் அன்பு தங்கையோட உறவாடுறதுலயும் எனக்கு மிக மகிழ்ச்சி.
0: சந்தோஷம் கேட்கலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இரண்டு மணி 12 நிமிடம், கோடை பண்பலை 100.5. இப்போ வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நிலையத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க நம்ம அன்பு நேயர், ஈரோட்டில் இருந்து சின்னையம்பாளையம் சரவணன். இப்போ வந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். இப்போது நீங்கள் இத்தனை வருடமாக வந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கிறேன், என்னால் வந்து அதை விடவே முடியல, ஏனே தெரியாது, அப்படி ஒரு காதல் அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தான், இருந்தாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு இந்த கோடை பண்பலையில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும், அதாவது வந்து தவறாகவே மாட்டேன் இதை மட்டும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியாக இருக்கும்.
4: அம்மா, ஒரு விருந்துக்கு போகிறோம், எல்லா ஐட்டமுமே நல்லா இருக்கு, இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பிடிக்கும். அப்படி பார்த்தா எனக்கு இந்த வானவில் தான்மா.
3: வானவில்?
4: ஆமாம். ஆமாம்.
3: என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
4: காரணம்னா, அம்மா, ஒரு திறமை உள்ளவங்க நிறைய இருப்பாங்க, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத இருப்பாங்க. அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள நேயர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வானவில் நிகழ்ச்சி, அது நம்ம கோடை பண்பலை. அப்படி எத்தனையோ பேர் திறமை உள்ளவர்களை வெளிக்கொண்டு வந்துருக்கு.
3: நிச்சயமாக.
4: ஏன்னா நம்ம தான் நல்ல கருத்து சொல்றேன்னு பார்த்தா இன்னொருத்தர் அழகா, அதை விட அழகா சொல்லுவாங்க. சகோதரிகள் நிறைய நல்ல நல்ல கருத்து சொல்றாங்க. அப்படி கேட்கல, நம்மளும் அவங்கள விட நான் நல்லா பேசணுங்கிற ஒரு உந்துதல் வந்தது. எல்லாருக்கும் ஒரு திறமையை வெளிக்கொண்டு வரக்கு இந்த நிகழ்ச்சி வானவில் சிறப்பா இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு.
3: என்ன தலைப்பு வந்து நீங்க பேசிருக்கீங்க? இந்த தலைப்பு வந்து எனக்கு இந்த கோடை பண்பலையில இந்த தலைப்புல நான் பேசிருக்கேன், என்னால மறக்கவே முடியாது, எல்லாம் ரொம்ப பிடிச்ச தலைப்புகள் அப்படின்னு
4: நிறைய இருக்குமா. அதுல பாத்தீங்கன்னா, சகோதரி மகேஸ்வரி ஒரு ட்ரிப் கடன்கிற தலைப்புல பண்ணுனாங்க. கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்கின கடன் கொடுக்கணும், கடன் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பண மதிப்பின் பணத்தினுடைய அடிப்படையிலேயே தான் பேசுனாங்க. நான் அப்படி பேசலை. பெற்றவர்கள்

0: உறவுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன்,
1: அந்த
0: மாதிரி உறவுகளுக்கு நாம் என்ன செய்யணுமோ அது அந்த கடன் நமக்கு நிறையபடி கடன்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா அந்த அன்னைக்கு சிறந்த நேரம் கூட அந்த அன்னைக்கும் தேர்ந்தெடுத்தாங்க.
1: அப்படிங்களா?
0: அது மறக்க முடியாத தலைப்புமே என்னை பொறுத்தளவுக்கு
1: கடன்.
0: கடன்
1: அப்போ வந்து கடன் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு கோடை பண்பலை ஞாபகம் வர அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மாணவ நிகழ்ச்சி உங்களுக்கு சிறப்பாயிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் இப்போ ஒரு அறிவிப்பாளராக ஆயிட்டீங்க. இப்போ 4 மணிக்கு நீங்கள் ஒரு மாணவ நிகழ்ச்சி பண்ணணும்னா நீங்கள் என்ன தலைப்பு கொடுப்பீங்க? நேருக்கு
0: தலைப்பு கொடுக்க சொல்றீங்களா?
1: என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க? ஒரு வித்தியாசமான தலைப்புல வந்து சின்னியம்பாளையம் சரவணன் வந்து பண்ண போறாருப்பா. அப்படின்னா
0: நிறைய தலைப்பு இருக்குதும்மா. திடீர்னு கேட்டதுனால
1: என்ன
0: சொல்ல முடியல. எனக்கு 4 மணிக்கு பண்ண சொன்னா திரைவண்ணத்தூரிய எனக்கு சினிமாவை பத்தி கொஞ்சம்
1: தெரியும். உங்களுக்கு சினிமா பிடிக்கும் தெரியும், அதனாலதான் உங்களுக்கு வானவில் கேட்டேன்.
0: வானவில் இதயம் தொட்ட வரிகள் ரவி பண்றாருல்ல, அந்த மாதிரி தலைப்புல வைக்கலாம்.
1: இதயம் தொட்ட வசனங்கள் வரிகள் அந்த மாதிரி
0: வசனம் பாரு. கடந்த வாரம் கூட
1: இதயம் தொட்ட
0: வசனம் வச்சாரு. அனைத்து நேரிலும் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தினுடைய வசனத்தை சொன்னாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப நபரை சார்ந்தோ ஒரு வீட்டை சார்ந்தோ இருக்கு அந்த வசனம். நான் ஒரு சமூக நலன் சார்ந்த வசனத்தை சொன்னேன். கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துல கார்த்தி அவர்கள் பார்த்து காலேஜில் விவசாயத்தை பத்தி பேசுவார். நிச்சயமா, ஏன்னா எங்களை போன்ற விவசாயிகளோட அடிமனதிலிருந்து வரக்கூடிய குரல் அந்த ஒரு வசனம் கூட அதுக்கு சொல்லுவார். கண்ணுங்களா, டாக்டருக்கு படிங்க, இன்ஜினியரிங் பண்ணுங்க, படிங்க, அரசியல் பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னங்க. இன்னொரு வசனம் கூட இருக்கு, விவசாயி கூட ஒரு நாளைக்கு வந்து இருந்து பாரு விவசாயி. அந்த பஸ் கண்டக்டர் அந்த படத்தில் சொல்கிறது இப்படி அந்த வசனத்தை சொன்னேன். ரவி அருமையாக இருக்குதுன்னார். இப்படி சில சமூக வளர்ச்சி நோக்கி நாட்டு நலன் நோக்கி இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா.
1: சரி, அதாவது நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ வந்து இந்த செல்ஃபோனுக்கு வந்து ரொம்ப அடிமையாயிட்டிருக்கிறாங்க இல்லையா. உங்ககிட்ட பேசுகிறப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நிறைய படங்களுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி இப்போ புதிதாக வந்த படங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. கதாநாயகன், கதாநாயகி, அந்த படத்துடைய இசையமைப்பாளர்லாம் அதுக்கு எப்படி இப்படி ரொம்ப அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை, நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு உந்துதல் கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இது எங்கேருந்து உருவானது?
0: அதுக்கு சொல்ல போனாங்கம்மா, சில நேரத்தில் நமக்கு 55 வயசுக்கு மேலாகுது எனக்கு, ஆகையில் நம்ம வயசாகிட்டோமோன்னு ஒரு முறை ஃபீல் பண்ணினேன். சரி, நம்ம மனதளவில் இதை ஃபீல் பண்ணால் நமக்கு எச்சா வயசான மாதிரி தெரியும். இதுக்கு என்ன வழி? நம்ம மனசை வந்து ரிலாக்ஸாக
1: வச்சுக்கணும்.
0: அதுக்கு நல்ல இசை கேட்கணும், நல்ல திரைப்படங்களை பார்க்கலாம், நல்ல நூல்களை படிக்கலாம். இப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய மைண்ட் இப்படி டைவெர்ட் ஆச்சு.
1: சிறப்பு சிறப்பு.
0: அதனால தான் திரைப்படங்கள் நல்ல விமர்சனங்கள் வந்தால் வெகுஜன மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு போவேன், நல்ல இசையை கேட்பேன். குறிப்பாக இந்த அலைபேசியில் பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்பேன்.
1: சரி, அதே மாதிரி இப்போ அடுத்த பாடல் வருது, விரும்பி கேட்டு வந்துடலாமா?
0: கேட்கலாங்கம்மா, கேட்கலாங்கம்மா.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இரண்டு மணி 22 நிமிடம். கோடை பன்மலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நம்ம கூட ரொம்ப கலகலப்பாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம அன்பு நேயர் ஈரோடு சின்னையும் பாழையும் சரவணன். அதே மாதிரி கேட்டுட்ருக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும், இன்னுங்க இந்த பேர் வந்து அடிக்கடி ரேடியோவில் வந்த மாதிரி இருக்கிறே, அடிக்கடி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரே அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, அதாவது வருடத்திற்கு ஒரு நேயருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதாவது நீங்கள் கடந்த வருடம் 2025 வந்து நீங்கள் அக்டோபர் மாதமோ செப்டம்பர் மாதமோ நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 26 வரலாம். அது மாதிரி தான் இப்போ வந்து ஐயா வந்து நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து 20 வந்து நான் வந்திருக்கிறேன் கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சாதாரணமாக கொடைக்கானல் வந்து போனதுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து போனதுக்கும் உண்டான அந்த மகிழ்ச்சிக்கான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க?
4: அது மிகப்பெரிய ஆசை முதல் இருந்தே. நாம் நீங்கள்லாம் பேசியில் வந்த புதுசில் பார்த்துருக்கோமா, நம்மளும் ஒரு ஆர்ஜிய வேணால் பேசலாமேனு. வயசும் இல்லை, கல்வி தகுதியும் இல்லை, அப்படியே மனசுலயே வச்சுக்கிட்டு நானே ஒரு ஆர்ஜியாவே எங்கள் தோட்டத்தில் நானே பேசி பழகிட்டு
3: இருந்தேன். பேசுவீங்க, கொஞ்சம் பேசி காட்டுங்களேன், கேட்கலாமே. இப்போ நீங்கள் தோட்டத்தில் வந்து நான் ஒரு ஆர்ஜியவாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி பேசுவீங்க, ஒரு நிகழ்ச்சியை வந்து எப்படி தொகுத்து வழங்குனீங்க சொல்லுங்க.
4: வணக்கம் நேயர்களே. அதிகாலை வேளையிலே ஆனந்த பூபாலம் பாடும் நமது கோடை பண்பலையில் வசந்த விடியல், காலைப்பூக்கள் பனியினுடைய வருகைக்காக காத்திருந்த இரவு கடந்து விட்டது. இப்பொழுது சூரியன் வந்துவிட்டான். அந்த பனியின் வளர்ந்த பூக்கள் தடுமாறுகின்றன. எங்கே நம் மீது தெளித்த பன்னீரை சூரியன் அகற்றி விடுவானா என்று. அந்த இனிமையான வேளையிலே நாம் இப்பொழுது இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். காலையிலே வண்ண வண்ண பூக்கள் மலரும் இந்த கோடை பண்பலையிலே இப்பொழுது அழகான ஒரு பாடல், காயத்ரி திரைப்படத்திலிருந்து சுஜாதா அவர்கள் பாடிய காலை பனியில் பாடும் மலர்கள் என்ற ஒரு அழகான பாடலை இப்பொழுது கேட்போம். பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே.
3: நீங்கள் யார் சொன்னால் நீங்கள் வந்து ஆர்ஜே ஆகலை, வயசெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு? நீங்கள் வந்து ஒரு ஆர்ஜேவாக பணியாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க என்கிட்ட, சொல்லுங்கள் அந்த அனுபவத்தை நேயர்களுக்கு.
4: அம்மா, நமது பண்பலையின் போலவே தர்மபுரி பண்பலைன்னு ஒன்று இருக்குது. மதிப்பிற்குரிய ஸ்ரீரங்கம் முரளி ஐயா இங்கே பணியாற்றியவர். அவர் அங்கே நிகழ்ச்சி தலைவராக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாம்மா, கதையோடு காணம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எப்படின்னா, பாடல்களை நம்ம கொடை தின்றல் மாதிரி தான், பாடல்களை தொகுத்து அதற்கு விரிவான விளக்க உரை அனுப்பினோம்னா நன்றாக இருந்தால் வர சொல்லுவாங்க. அப்படி என்னை வர சொல்லி இருந்தார் ஸ்ரீரங்கம் முரளி ஐயா. அங்கே போனால் தான் தெரிஞ்சது ஆர்ஜியாவாக நீங்கள் தான் இருக்கணும், உங்கள் வாய்ஸில் தான் நீங்கள் அதை தொகுத்து வழங்கணும்னாங்க.

0: எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது நம்ம பேசுவோமான்னு. சில அங்கிருந்த ஆர்ஜேக்கள் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு. நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இரண்டு முறை எனக்கு அந்த வாய்ப்பை அந்த தர்மபுரி பண்பலை கொடுத்தது. அதனுடைய தாக்கமே என்னமோ இன்று முறை தேடி வென்றார் வந்தார். நம்ம கோடை பண்பலை எனக்கு இந்த இரண்டாவது முறையும் இந்த வருடம் கொடுத்துருக்குது.
1: சிறப்பு. நீங்கள் நேயர் அப்படின்னே சொல்ல முடியாது, ஒரு ஆர்ஜே அப்படின்னே வந்து சொல்லிக்கலாமா?
0: அப்படி வேண்டாம், மிகைப்படுத்த வேண்டாமா? நான்
1: மிகைப்படுத்தலை. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த பண்பலையோடு இணைந்து
0: இல்லாமல், நீங்களாம் கோயிலில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம், நாங்கள்லாம் அங்கே வழிபடக்கூடிய வந்த பக்தர்கள்.
1: அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. அதாவது உங்களை மாதிரி நேயர்களை வந்து எங்களுக்கு எங்களோட நிகழ்ச்சிகள்லாம் ரசிக்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெளியில் தெரிகிறோம். இதே மகிழ்ச்சியோட இப்போ இன்னொரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: கேட்கலாமா.

0: 2:30 அழகான பாடல் கேட்டு முடித்தோம். நம்மளுடைய அன்பு நேயர் சின்னியம் பாளையம் சரவணன் அவங்களுடைய திருவிழாயா சொல்லுங்க, ரொம்ப அருமையாக பேசிட்டு இருக்கிறீங்க. நேரம் போகிறதே தெரியல, கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் அப்படின்னு சொன்னாலே உங்கள் ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
1: கொடைக்கானல் நம்ம சொல்லுவாங்க, அப்போ ராமர் பட்டாபிஷேகத்தின் போது அனைத்து கண்களும் அயோத்தியை நோக்கின்னு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்னா நம்ம பண்பலை நிலையம். உண்மையாலுமா?
0: சத்தியமாக. இப்ப முதல் முறையா கொடைக்கானல் வந்திருப்பீங்களே? 20 முறை வந்தேன்னு சொன்னீங்க. அந்த முதல் முறையா கொடைக்கானல் வர்றப்போ அந்த குளிர் காத்து, அந்த மலை, அந்த இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன பாடல் ஞாபகம் வந்துச்சு?
1: அந்த பாடல் போய் தான் பார்த்தேன். பாடல் ஞாபகம்னாம உயிரே உனக்காக படத்துல நதியா பாடுவாங்கல்ல, பன்னீரில் நனைந்த பூக்கள், அது பாடலை விட அதை பிக்சரைசிங் பண்ண தினேஷ் பாபு கேமராமேன் அற்புதமா இருக்கு. லட்சுமிகாந்த் பேரலால் மியூசிக் இல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது.
0: இன்னும்
1: மறக்கவே முடியாது,
0: அந்த அளவுக்கு வந்து பிடிக்கும்.
1: பிடிக்கும் நிச்சயம்.
0: இப்ப வந்து இப்பவும் பொழுதுபோக்கு வந்து தினமும் நான் கேட்டுட்டே இருக்கிறேன் ரேடியோ அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து உங்களை வந்து ரேடியோல நீ கேட்க கூடாதுப்பா பெசாமயிரு அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்?
1: அவங்களுக்கு நமக்கு உறவு துண்டிச்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி,
0: உங்க மனைவியா இருந்தாலுமா, ஒரு வேளை இருக்குங்க, ஒரு மாதிரி
1: நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது வேண்டாங்க பொழுது பார்த்தீங்கன்னு வைங்க, அது நமக்கு அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரு. சொல்லி பார்க்கலாம், ஏப்பா உங்களுக்கு இதனால எந்த இடைஞ்சல் இல்லைன்றா. இல்லை நீ கேட்கக்கூடாதுன்னு கட்டளை போடையில் நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அது இழக்கறக்கெல்லாம் நான் கோடை பண்பலையை விட்டாலே இழக்க தயாராக இல்லை.
0: கோடை பண்பலையே யாருக்காக விட்டு
1: கொடுக்க போகிறது இல்லை.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நேயர்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன்.
1: நான் மட்டும் இல்லம்மா, அனைத்து நேயர்களுமே இந்த இதில் தான் இருக்காங்க. குறிப்பா நண்பர் முத்தூர் முத்துராமன் வீட்டுக்கு நேத்து அவர் வீடு கிரக பிரவேசம், அந்த பத்திரிகையில நமது கோடை பண்பலை பொட்டி தான் அந்த அதுல பத்திரிகையிலயும் அடிச்சிருந்தார். அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோடு இருக்காங்கிறது சந்தோஷமா இருந்தது. அது நமக்கு அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரு. சொல்லி பார்க்கலாம், ஏப்பா உங்களுக்கு இதனால எந்த இடைஞ்சல் இல்லைன்றா. இல்ல நீ கேட்கக்கூடாதுன்னு கட்டளை போடையில நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அது இழக்கறக்கெல்லாம் கோடை பண்பலை விட்டாலே இழக்க தயாராக இல்லை.
0: கோடை பண்பலையே யாருக்காக விட்டு
1: கொடுக்க போறதில்ல.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நேயர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறேன்.
1: நான் மட்டும் இல்லம்மா, அனைத்து நேயர்களுமே இந்த இதுல தான் இருக்காங்க. குறிப்பா நண்பர் முத்தூர் முத்துராமன் வீட்டுக்கு நேத்து அவர் வீடு கிரக பிரவேசம், அந்த பத்திரிகையில நமது கோடை பண்பலை பொட்டி தான் அந்த அதுல பத்திரிகையிலயும் அடிச்சிருந்தார். அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட
0: இருக்காது.
1: ஒரு விசேஷத்தில் கலந்துக்கும் பொழுது தெரியாதவங்களை நீங்கள் தான் சரவண்ணாம்பாங்க, இன்னொருத்தர் நான் போய் ஓ நீங்கள் தான் அவங்களா இப்படி கேட்கும்போது அது ஒரு ஆமாம் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும்மா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, கேட்டுகிட்டே இருக்கலாம். இதே சந்தோஷத்தோட இன்னொரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: குடிப்பன்மலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நம்ம ஈரோடு சின்னியம்பாளையம் சரவணன் ஐயா வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜூலை மாதம் உதய விழா நடந்தது இல்லையா? சேலத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க,
4: திருச்செங்கோட்டுக்கு
3: வந்திருந்தீங்க. அப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, நீங்கள் நிலையத்துக்கு வரும்பொழுது கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு.
4: கேளுங்கம்மா.
3: அதாவது நிறைய நேயர்களுக்கு வென்றவங்களுக்கு வந்து பரிசுகள்லாம் நம்ம அறிவிச்சிருந்தோம். அதில் சிறப்பு பரிசு அப்படின்ற பட்டியலில் உங்களுடைய பெயர் வந்து வந்திருந்துச்சு. ஆனால் அந்த சிறப்பு பரிசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. உங்களை கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அலைய விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு கோபமாக இருந்தீங்க. அது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிற விஷயம்தான்.

0: பண்ணுறதுக்கு முன்னாடி கோடை பண்பலை கேட்குறப்போ ஒரு ஒரு கற்பனை உருவம் இருக்குது. அந்த உருவத்தை வந்து நேரில் பார்க்குறப்போ அந்த மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இருக்காது. அப்படி நான் முதல் முதல்ல பார்த்த ஒரு உருவம் அப்படின்னா அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அண்ணாவை தான் நான் வந்து நிலையத்துக்கு வந்து நேரடியாக பார்த்தேன். நம்ம பார்த்த நம்ம நினச்ச உருவத்தை விட அது வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அதெல்லாம் வேறு ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மகிழ்ச்சி வந்து ஈடிணையற்றது. அந்த மாதிரி நீங்கள் நிலையத்துக்கு வந்த உடனே முதல்ல எந்த அறிவிப்பாளரை பார்த்தீங்க?
1: நான் முதல்ல நிலையத்துக்கு வந்தப்பமா மாமா ஜான் புரூட்டோ கூட தான் வந்தேன். நிலையத்துக்கு உள்ள வரையிலேயே நம்ம அறிவிப்பாளர் சகோதரி மகேஸ்வரி இருந்தாங்க. மாமா தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. இவங்க தான் மகேஸ்வரின்னு. ஏன்னா அவங்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமாகவும் கொஞ்சம் மென்மையாகவும் இருக்கு. அப்போ அவர் ரவிச்சந்திரன் சார் கூட நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அது மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அதை கேட்டவொன்னே இவங்க தான் மகேஸ்வரியான்ட்டு கொஞ்சம் பிரமிப்பாக ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தம்மா.
0: எல்லாரும் மாதிரி நீங்களும்
1: ஆமாம் பிரமிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
0: சரி, இப்போ வந்து திக்குமுக்கு வண்ணத்தூரிகை நான் தவறாமல் கேட்டுருவேன். ரவிச்சந்திரன் சாரோட ப்ரோக்ராம்னா நான் இது பண்ணாமல் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து அவர் கூட ஒரு அறிவிப்பாளராக இருந்தால் அந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரி கொண்டு போவீங்க?
1: அம்மா மிகப்பெரிய அவர் ஒரு ஜாம்பாவான் ரவிச்சந்திரன். நாம மலைக்குங்கில் இருக்கிற மடுவுமார அவருடைய அலைவரிசைக்கு ஒத்து போக முடியாது. இருந்தாலும் அவருக்கு ஓரளவு ஈடு கொடுத்து போற அளவுக்கு என்னால ஏதோ பண்ண முடியும்னு சொல்றேம்மா.
0: ஏதோ எல்லாம் பண்ண மாட்டீங்க, ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அதே சந்தோஷத்தோட இன்னொரு பாட்டு வருது, கேட்டு வந்தெல்லாம் 2:40

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இத்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து வாங்க வாங்க எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி நம்ம சின்னியம்பாளையம் சரவணனையம் பார்த்தோம்னா அத்தனை அறிவிப்பாளர்களும் வந்துறாங்க, ஹாய் காட்டுறாங்க, இவரும் கை காட்டுறாரு. இப்போ நம்ம ரகுநாதன் வந்து அப்படி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பின்னாடி என்ன இருக்குது சொல்லுங்கள் கொஞ்சம்.
1: பின்னாடி எதுன்னு இல்லைம்பா, ஒரு உறவு.
0: அந்த உறவை தான் கேட்குறேன்.
1: அதை விவரிக்க முடியாது, அது அட்டி மனசிலிருந்து வரக்கூடிய உறவு. என்ன அவங்க நம்ம ஒரு இமேஜின் பண்ணுற ஒருத்தரை பிடிச்சிருந்தா நம்ம நெஞ்சுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க.
0: அப்படி
1: அவ்வளோ சீக்கிரம் அவங்க தப்பு பண்ணால் கூட அது நமக்கு தப்பாக தெரியாது.
0: அதாவது பொதுவாக நேயர் வந்தாங்கன்னா ஒரு மாதிரி பதட்டத்தோடு பேசுவாங்க, இவங்க பேர் என்னம்மா அவங்க பேர் என்னம்மான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லார் பேரையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து வணக்கம் எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு போகிறாங்க.
1: அதுதான் நட்புங்கிறது. அப்போ நாங்கள் வானொலியோடு இருந்துக்கிறதுல அறிவிப்பாளர்கள் எல்லாம் குறிப்பாக நேற்று நண்பர் முத்தூர் முத்துராமன் வீட்டுக்கு ரவி வந்திருந்தாப்புல. ஏன்னா எங்களுடைய எல்லா நல்ல நிகழ்ச்சிகள்லையுமே விசேஷங்களையும் கலந்துக்கிறாங்க அறிவிப்பாளர்கள்.
0: அதனால
1: ஆமாம், அதனால் எங்களுக்கு எல்லாருமே அவங்க வந்து அறிவிப்பாளர் விட ஒரு நல்ல நண்பர்கள், உறவுகள் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியுமா, பிடிச்சிருக்கும்,
0: மகிழ்ச்சி. இப்போ வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்ததே, நான் வந்து முத்தான நேயரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றதே தெரியாது, அது ஒரு கதை அப்படின்னு சொன்னீங்க, அந்த கதையை சொல்லுங்க.
1: அப்போ போன 1ஆம் தேதி தான் அந்த நிகழ்ச்சி. நான் குரலின் குரல் 4ஆவது நேரம் 5ஆவது நேரம் பேசிட்டு நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு 10:10 இருக்கு காலையில், நண்பர் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வாழ்த்துக்கள்ங்க அண்ணாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குங்கண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு. உங்களை சிறந்த நேயரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னாரு. எதுக்குங்கண்ணா, இன்னையில இருந்துங்க அந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வானவில்லை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, இன்னைக்கு உங்களை அவங்க சிறப்பு விருந்தினர் உங்களை அறிவிச்சாங்கன்னு. எனக்கு கொஞ்சம் அது அப்படியே ஒரு பதட்டமாயிருச்சு. ஓ, நமக்கு கேட்டிருந்தா கூட அந்த இடத்த தெரிஞ்சிருக்காரு. கேட்காத ஒருத்தர் நண்பர் சொல்லியில பார்த்தீங்கன்னா அது கூடுதல் மகிழ்ச்சி. அதை வெளிப்படுத்த முடியல
0: என்னன்ட்டு.
1: உண்மையாலுமே ஏன்னா அந்த இடத்துல நண்பர் ரவிச்சந்திரன் நான் சொல்லணும்னு இருந்தேன். மறவாயில்ல, நீங்க அந்த கேள்வி கேட்டதுனால.
0: என்ன குரல் சொன்னீங்க வானவில் நிகழ்ச்சியில், ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகமா? சரி, ஞாபகம் இல்லை. ஏன்னா நாம
0: அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க.
1: வருஷத்துல ஒரு முறை பேசணும்னா எல்லாம் ஞாபகம் இருக்கு. நாம நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்திலயுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்னா எங்களால விட முடியாது. அதனால என்ன குரல்னு சரியா எனக்கு நினைவு. நண்பரை பற்றி சொன்னணுமா? ஆமா ஆமா, நண்பரை வந்து பகைவரை கூட நம்ம நண்பராக்கிக்கோனு. நம்ம எதையுமே கொண்டு போக போறதுல போகையில அப்ப அந்த இயற்கை சீன நேபாளத்தில் நடந்தது இல்லைங்க, அதை கூட சொன்னா யாருன்னே தெரியாத இன்னைக்கு போயிட்டாங்கல்ல. நம்ம இருக்கையில பகைவரை கூட நம்ம நண்பராக்கணும், நண்பர்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படிங்கிற அந்த குரலை மென்ஷன் பண்ண.
0: நிச்சயம், அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப 2:50 வந்துட்டோம். ஜெயச்சந்திரன் பாடல்களா போயிட்டு இருக்கு இல்லையா? ஜெயச்சந்திரன் அந்த அளவுக்கு பிடிக்குமா, என்ன காரணம்?
1: உறுதியாமல் நிச்சயமாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள்லாம் குறிப்பிட்டு ஒரு 4-5 படம் தான் நடிச்சிருப்பாங்க, ஆனால் மனசில் நிற்பாங்க. 100 படம் நடித்தவங்க கூட நிற்க மாட்டாங்க. அது மாதிரி ஜெயச்சந்திரன் ஐயா மலையாளத்தில் அதிகம் பாடியிருக்காரு, தமிழில் குறிப்பிட்ட பாடல்கள் தான். குறிப்பாக அவர் முதல்ல பாடின பாட்டு அலைகள் படத்தில் பொண்ணு என்ன பூ என்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னேங்கிற பாட்டை ஒரு முறை கேட்டேன். ஒரு வித்தியாசமான வாய்ஸ்,
0: குரல்.
1: ஆமாம், ஜெயசுதாசனுடைய சாயல ஒத்து வந்தாலும் ஒரு தனித்துவமாக இருந்தது. அதுலேருந்து கேட்கல பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இளையராஜா அவர்கள் இசையில் நிறைய பாடல் பாடினாரா, சரி இவர் நமக்கு ஒரு ஆஸ்தான பாடகர் நம்ம மனசில் நிற்கணும்ட்டு அதுலேருந்து ஜெயச்சந்திரன் பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பணுமா.

0: பாடகருடைய குரல்ல இன்னொரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
1: கேட்டு வந்துடலாமா.
2: பாட்டி குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ரெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: அன்பு நேரோட அழகான கருத்துக்களாலையும் அவருடைய தெரிவு பாடல்களாலையும் இசை திருவிழா தான் இப்போ இந்த ஒரு மணி நேரமாக நடந்துட்டுருக்கு. இப்போ 2:55 நிறைவான நேரத்தை வந்து கடந்துட்டோங்கய்யா. இப்போ தொடர்ந்து பல வருடமாக பண்பலை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் உங்களை மாதிரி ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க.
1: முதலியமா வானொலி கேட்கும்போது குறிப்பு ஒரு தலைப்பு வானவில்லே வருதுன்னு
0: வைங்க,
1: அந்த தலைப்பு உங்களை போன்ற ஆர்ஜேக்கள் வந்து முன்னுரை சொல்லுவீங்க, அதை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். அந்த தலைப்பை ஒட்டி நமக்கு என்ன கருத்து இருக்குதுன்னு மறுபடியும் நாம் டெவலப் பண்ணணும். அதை நீங்கள் சொல்கிற முன்னுரை கேட்காமையே தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாதையே பேசக்கூடாதும்மா, அதுதான் முதல்ல மெயினே. அந்த தலைப்பு உள்வாங்கிட்டு அந்த தலைப்பு ரிலேட்டடாக ஏதோ ஒரு சமூகத்தில் நடந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆர்ஜேக்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஓ நம்ம தலைப்பு வெற்றி அடைஞ்சிருக்குது, ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு. தலைப்பு முதல்ல கேட்டுட்டு ஆர்ஜேக்கள் சொல்கிற முன்னுரை முதல் உள்வாங்கி முதன்மையானது. என்ன பொறுத்தளவுக்கு நான் அப்படித்தான் வருவேன்.
0: சரிங்க சரிங்க. அதாவது இவ்வளோ நேரம் போனதே தெரியல, அவ்வளோ படப்படன்னு உற்சாகமாக மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசினோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, அவங்களுடைய வந்து பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிலையத்துக்காக காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பாலெல்லாம் நான் கறந்து வச்சுட்டு என் வேலையிலலாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதே மாதிரி நீங்கள் திருப்பி நல்லபடியாக நீங்கள் ஊருக்கு போகணும், அதே மாதிரி தொடர்ந்து பண்பலை கேட்டுகிட்டே இருங்க, இதே மாதிரி உற்சாகமாக இருங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.
1: இந்த சிறப்பான வாய்ப்பை வழங்கிய நமது கோடை பண்பலை நிகழ்ச்சி தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், குறிப்பாக என்னோட இந்த ஒரு மணி நேரம் இனிமையான கலந்துரையாடி அன்பு சகோதரி சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் சரஸ்வதி சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நேயர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் வரும், நீங்கள் முயற்சி செய்யுங்கள்னு உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன்.
0: நன்றிங்கய்யா, நன்றிங்க.

0: இனி உங்கள் கூடை பண்பலை 100.5 உணர்வுகளின் ஓசையை இசையாக்கி தர உயிரெழுத்து முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்காநூரணியில் 8,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் தியூலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம். உயிர் எழுத்து. தினம் ஒரு எழுத்து, தினந்தேறும் ரசிக்க வைக்கிறது ஒவ்வொரு தலைப்பு. இதுவும் கதை சொல்லும் நேயர்களின் நினைவிலகலை காற்றலையாக மாற்றும் கவிவரிகள் இன்றும் என்றும் எப்போதும் இணைந்தே இருக்கும். ரசிக்கலாம் உயிரெழுத்து.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் பழைய வெள்ளையாபுரம் பா காளீஸ்வரி அவர்களின் தெருவிலிருந்து பலம் பெறுகிறது. தன்னுடைய அறிமுகத்தை இப்படியாக சொல்லியிருக்கிறார். இயற்கை அன்னையின் இனியவளே, எங்கள் இளவரசி 100.5

உடை பண்பலையே, எங்கள் ஆசான் நீதான் இப்போதும். எனது பெயர் பா காளீஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அருகில் பழைய வெள்ளையாபுரம் என்ற சிற்றூர் அலையே கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் ஊரின் அரசு பள்ளி அருகே பெட்டி கடை நடத்தி வருகிறேன். என் கடையில் 5 ரூபாய் பூரிக்கிழங்கு வடை என வியாபாரம்

இன்பத்தை தருவது கோடை பண்பலைதான். நான் வானொலி பெட்டியும் வைத்திருக்கிறேன். நான் வைத்திருப்பதும் பெட்டி கடைதான். நான் 5ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். எனக்கு இப்போது வயது 65 ஆகிறது. எனக்கு பிடித்த பாடலையும் தாலாட்டும் தூக்கமும் என்ற தலைப்பில் எழுதி அனுப்பியுள்ளேன். வரும் என ஆவலாக காத்திருக்கிறேன். முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஆலயமணி. திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். மனதிற்கு அமைதியை தரும் சிறந்த தாலாட்டு பாடலாகும் இது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது எவ்வாறு முக்கியமோ அதேபோல் மன அமைதியும் மிகவும் முக்கியம். இந்த பாடல் அமைதியை நமக்கு நிம்மதியாக சொல்லித்தருகிறது. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நாமால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று எழுதியிருக்கிறார். இதோ அவருக்கான பாடல் வருகிறது.

0: மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ரெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர் எழுத்து. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் பழைய வெள்ளையாபுரம் பா காளீஸ்வரி அவர்களின் தெருவிலிருந்து பலம் வந்து கொண்டிருக்கிறது. கரை கடந்த உறுத்தி என்ற படத்திற்காக பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடலுக்கு இப்படி விளக்கமும் தந்துள்ளார். 1980 காலகட்டங்களில் வானொலியில் அடிக்கடி ஒழித்து மனதை மயக்க பாடல் இது. உண்மையாக காதலித்து பிரிந்தவர்களின் வழியாய் உள்ளது இந்த பாடல். காலம் கடந்தும் என்றும் மனதில் நிற்கும் அருமையான பாடல். இப்போது கேட்கும்போது கூட அழகிய பொற்காலமாக தெரிகிறது என்று கேட்டிருக்கிறார். பாடல் இதோ அவருக்காக பாடல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணி

இருக்கிறார். அந்த பாடலுக்கு இப்படி விளக்கமும் தந்துள்ளார். 1980 காலகட்டங்களில் வானொலியில் அடிக்கடி ஒழித்து மனதை மயக்க பாடல் இது. உண்மையாக காதலித்து பிரிந்தவர்களின் வழியாய் உள்ளது இந்த பாடல். காலம் கடந்தும் என்றும் மனதில் நிற்கும் அருமையான பாடல். இப்போது கேட்கும்போது கூட அழகிய பொற்காலமாக தெரிகிறது என்று கேட்டிருக்கிறார் பாடல். இது அவருக்காக பாடல்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரிழத்து. அடுத்த பாடலை ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்திற்காக பாடலை கேட்டிருக்கிறார். பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். காதலன் காதலியை உறங்க வைப்பதற்காக கொஞ்சம் போது வெளிப்படும் ஆழ்ந்த பாதுகாப்பான பக்தியையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்த இந்த பாடல். உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன் காதல் நிலவே, கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. இதோ பாடல் அவருக்காக.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. அச்சாணி திறப்பதற்காக அடுத்த பாடலை பாடியிரு கேட்டிருக்கிறார். பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். குழந்தையை தூங்க வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தும் பாரம்பரிய தாலாட்டுக்கு மாறாக சிறிய அழகான குடும்பமே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் திறவோல் என்பதை நிலைநிறுத்துகிறது இந்த பாடல் என்று கேட்டிருக்கிறார். இது அவருக்கான பாடல்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

அடி பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார் என் தம்பி திரைப்படத்திற்காக பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். நிலமும் வானும் நிலமும் நீரும் ஒன்றை விட்டு ஒன்று செல்லுமோ, நீயும் நானும் காணும் உறவு நெஞ்சை விட்டு செல்ல என்னுமோ என்று பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். இதோ பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் பழைய வெள்ளையாபுரம் பா காளீஸ்வரி அவர்களின் தெருவிலிருந்து பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நிலவே நீ சாட்சி என்ற படத்திற்காக பாடலை கேட்டிருக்கிறார். பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். சில இல்லத்தில் சுவை பேச்சு, சில உள்ளங்களில் ஏனோ பெருமூச்சு, இருவரை இணைத்து திரை போட்டு இது இறைவன் நடத்தும் விளையாட்டு என்று பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். இதோ நிலவே நீ சாட்சி திரைப்பட பாடல்.

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

அர்த்தம் படத்திற்காக கேட்டிருக்கிறார், பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். தனக்கென குழந்தை இல்லாமல் கண்ணீருடன் இருக்கும் ஒரு பெண்ணிற்கு தாயாகவும் சேயாகவும் இருந்து ஆறுதல் கூறி மனதின் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் இந்த பாடல் கேட்கலாம். இந்த பாடல் இனிமையான பாடல். இதோ அவருக்கான பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4-30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை கேட்டிருக்கிறார். சோலைக்குயில் படத்திலிருந்து பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். அமைதியற்ற மனதிலிருந்து ஒரு கண நேர அமைதியை மென்மையான இரவில் வசந்தை காற்றை அணைக்கிறார். உறங்குவதற்கு தாலாட்டு இது. உண்மையில் இந்த பாடலை கேட்கும்போது மனதிற்கு சந்தோஷம் வருகிறது. கேட்கலாம் பாடலை.

போச்சே, கண்ணீர் கூட எதிரியாச்சு, கண்ணில் தூக்கம் மறந்து கண்ணீர் கூட. வசந்த பூங்காற்றே கொஞ்சம்

இதுவரை இணைந்து ரசித்தோம் உயிரெழுத்து. உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்து விடைபெறுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பழைய வெள்ளையாபுரம் பா காளீஸ்வரி அவர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதுவர்ஜனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: ரகுநாதன்.
1: வணக்கம் பிரேமா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: நல்ல அருமையான பாடல்கள்லாம் போட்டுட்டு இருங்க, கேட்டுட்டு இருந்தோம்.
1: அப்படியா?
0: காலையிலேருந்து கடின உழைப்பு போல இருக்கே, சாப்பிட்டீங்களா?
1: ஓ, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? முகத்தில் தெரியுது.
0: முகத்தில் பார்த்தாலே அப்படியே எப்படி சொல்றது, களைப்பு நல்லாவே தெரியுது.
1: ஓ, களைப்பு தெரியுது. நான் கூட களை தெரியுதுன்னு நினைச்சிட்டேன்.
0: களையும் தெரியுது, உழைப்பும் தெரியுது, களைப்பு எல்லாமே தெரியுது.
1: அந்த அளவுக்கு உழைக்கல, கேட்டு போறாங்க, அந்த அளவுக்கு உழைக்கல.
0: உழைக்கணுங்க, கடினமா உழைச்சு.
1: இல்ல, கொடைக்கானல் கொஞ்சம் வெயில், கொஞ்சம் சாரல், கொஞ்சம் பனி, அப்படி இருக்குது.
0: எல்லாமே இருக்கு,
1: அதனால ஒரு மாதிரி இருக்கு.
0: வழக்கமா பெய்யக்கூடிய மழை வந்து இல்ல
1: இல்ல,
0: ஏன்னா கொஞ்சம் அப்படியே வெக்கையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
1: அதனால அதனால கூட இருக்கலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு எனக்கே
0: சாப்பாடு வருமானு தெரியல. ஆனா 5 மணிக்கு டீ வரும்.
1: டீ வரும், கண்டிப்பா வரும். யார் அங்க வர்றாங்களோ இங்க வரும், அதான் கரெக்டா.
0: கண்டிப்பா வரும். சினிமா அப்படின்னாலே ஒரு உற்சாகம்.
1: ஆமா,
0: இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டோம், சினிமா சினிமா சினிமான்னு. கடைசியா என்ன படம் பாத்தீங்க?
1: கடைசியா நான் பார்த்த படம்
0: வாத்தி. வாத்தி,
1: வாத்தி.
0: சரிங்க, படத்துல நீங்க விரும்பி பார்க்கக்கூடியது எது? எதுக்காக படம் பார்க்கணும் அப்படின்னு திரையரங்குக்கு போவீங்க?
1: ஒரு ஒரு அதாவது போய் பார்த்தோன்னே ஏதோ நம்மளை மனசை பாதிக்கணும், நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நான் அப்படி யோசிப்பேன். நான் நீங்க எப்படி யோசிச்சீங்க தெரியல.
0: இல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக போவாங்க. சில பேர் வந்து

0: பார்த்த படம்
1: வாத்தி வாத்தி வாத்தி. சரிங்க, படத்தில் நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடியது எது, எதுக்காக படம் பார்க்கணும் அப்படின்னு திரையரங்குக்கு போவீங்க?
0: ஒரு ஒரு அதாவது போய் பார்த்தோன்னே ஏதோ நம்மளை மனசை பாதிக்கணும், நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நான் அப்படி யோசிப்பேன். நான் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க தெரியல.
1: இல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக போவாங்க. சில பேர் வந்து நடிகர்களுக்காக போவாங்க.
0: இப்ப பாத்தீங்க அப்படின்னா பூவேனுக்காக அப்படின்னு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துல கிளைமேக்ஸ் உண்மையிலுமே அந்த இறுக்கி விட்டு என்னால வர முடியல.
1: அப்படியா, அங்கேயும் பண்ணிட்டீங்களா? ஆமா, துரத்தி இருப்பாங்களே, ஓடுங்க.
0: அதெல்லாம் போகல, கூப்பிட்டாங்க அப்புறம் கிளம்பி போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு மன நம்முடைய மனசு வந்து ஒரு அப்படியே அளவாய் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி
1: சிந்திக்க வைக்கணும்,
0: சிந்திக்க வைக்கணும்.
1: ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும், அது வந்து நல்ல தாக்கமா இருக்கணும் இல்லையா? சரிங்க, இன்னைக்கும் நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. செவ்வாய்க்கிழமை
0: நிறைய கேள்விகள்னா அத்தனை கேள்விகள்,
1: அது எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நம்ம நேயர்களை பொறுத்து கேட்க வேண்டியது இருக்கு. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4 மணி அப்படின்னாலே நிறைய நேயர்கள், அதாவது இந்த நிகழ்ச்சிக்காகவே நிறைய நேயர்கள் இருக்காங்க, பேசுறதுக்காக ஆர்வமா இருக்காங்க. இதுல அறிமுக நேயர்களா இருந்தா 24, 24, 24 சகோதரிகள் 24, 24, 29 வழக்கமா பேசக்கூடிய நேயர்கள் 24, 24, 26 290, 333 அப்படின்ற எண்கள்ல வரணும். கொடைக்கானலின் முன் இணைப்பா 0-4-5-4-2 சேர்த்து
0: அதுல என்ன வர முடியாது.
1: ஆமா
0: ஆமா, சேர்த்தலாம்.
1: இப்ப முதல் நேயர் யாரு அப்படின்னு பாத்திரலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மாவட்டம் மாலைவந்தன் வட்டிலிருந்து நந்தினி பேசுறேன்க்கா.
1: நந்தினி, என்ன படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா, என்ன சொல்லுங்க உங்களை பத்தி?
2: காலேஜ் படிக்கிறேன்க்கா.
1: லீவா இன்னைக்கு?
2: ஃபர்ஸ்ட் இயர்.
0: ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, இன்னைக்கு லீவ் இல்ல, போயிட்டு வந்துட்டாங்க.
1: போயிட்டு வந்துட்டீங்களா?
0: அதாவது
1: உங்களுக்கான கேள்வி குறிப்பு பாடல் ஒன்னு கொடுப்போம், கேளுங்க. அதுக்கப்புறம் கேள்வி என்னன்னு பாக்கலாம்.

0: என்ன நந்தினி, பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன்க்கா.
0: ரொம்ப பிரபலமான பாடல் இல்லையா?
1: ஆமாக்கா.
0: வேட்டையன் அப்படின்னா அந்த படத்தை எல்லாருக்கும் ஞாபகம் வரும்.
2: தெரிக்கூட
0: கூலி அப்படின்னா மோனிகா மாதிரி, வேட்டையன்னா மனசுலயோ. சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பாட்டோட ஆசிரியர், அதாவது பாடல் ஆசிரியர் யார்? இந்த பாட்டை எழுதுனது யார்? என்ன நந்தினி
2: யோசிக்கிறாங்க?
0: இவர் வந்து மாவீரன், விக்ரம், லியோ, மாஸ்டர், விடாமுயற்சி, மதராசினி, ரொம்ப பிரபலமான படங்களில் பிரபலமான பாடல்களை எழுதியவர். லோகேஷ் கனகராஜ் இயக்குனர், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: தெரியாது.
0: சரிங்க, நீங்க நிகழ்ச்சி கேளுங்க. கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆமா, அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வேட்டையன் அதே மாதிரி லியோ படத்தில் வந்து நான் ரெடி தான் வரியா, அந்த பாட்டை எழுதுனதும் அவர் தான்.
2: நல்லா பாடுறீங்களே.
0: அப்படியா? இந்த மாதிரி மாஸ்டர் படத்தில் எழுதியிருக்காரு.
2: நிறைய, அதாவது நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு.
0: எழுதியிருக்காரு, ரொம்ப பிரபலமான பாடல்கள். என்னங்க?
1: தனுஷ்
0: இல்லையே, அவர் இல்லையே. அவரும் எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் இல்லை. இந்த பாட்டை எழுதுனது அவர் இல்லை. லோகேஷ் கனகராஜன் இயக்குனர் வந்து உதவியாளரா பணிபுரிந்தவர் விஷ்ணு
1: எடமன்.
0: இயக்குனர் அவர் பாடலாசிரியர், ஆனா இப்ப ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு படம், ஒரே ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் யார்? ஒரு ஒரு கோர்வையில வந்து

0: அவர் பேரையும் சொல்லியாச்சு,
1: ஆனா நீங்க கவனிக்கல.
0: என்ன சந்திரசேகர், நீங்க படம் பேரை மட்டும் புடிச்சிட்டீங்க, நல்ல வேலை. சரிங்க சந்திரசேகர், நீங்க நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த நேரே சந்திப்பதற்கு முன்னால்,
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
0: நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:13. கிட்டத்தட்ட 13 நிமிடங்கள் ரொம்ப வேகமா
1: ஓடிட்டு
0: வேகமா நேரம் வந்து ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படின்னா சினிமா சுவாரஸ்யமானது அப்படின்றத நம்ம வந்து,
1: ஆனா சில படங்கள் நேரம் போறதே தெரியறது இல்ல, சில படங்கள் நேரம் போகவே மாட்டேது அப்படின்னு
0: தள்ள வேண்டியதா இருக்கு, தள்ள
1: வேண்டியது
0: இருக்கும். எல்லா படங்களும் வந்து பிரபலமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சில வெற்றிகள் தோல்விகள் வரதான் செய்யும். இப்ப நேர் காத்திருக்காங்க, பேசலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
14: வணக்கம் மேடம்,
0: பேர் சொல்லுங்கய்யா.
14: தேனி மாவட்டம் பாலச்சந்திர ரவிவேஸ்வரன் மேடம்.
0: பாத்தீங்களா, இப்படி படப்படன்னு சொன்னா புரிய மாட்டேன்.
1: தேனி மாவட்டம்,
0: எல்லாருக்கும் தெரியும் ரவி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. கேள்வி கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு
14: இருக்கீங்களா?
0: சொல்லுங்க, அந்த பாடலாசிரியர் யார் கண்டுபிடிச்சிருக்கணுமே? வேட்டையன் படத்துல மனசுலாயோ பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல், அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார், எழுதியவர் யார்?
14: பாடலாசிரியர்
1: அவர் யோசிக்கிறாரு.
0: ஆமா,
1: யோசிக்கிறாரு.
0: ஏன்னா அவர் வந்து இப்ப ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் சமீபத்துல, அதாவது 2026 வந்து ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் யார்? இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர். தற்போது ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த படம் பேர் சொன்னா கூட கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், அந்த படம் பேர் வந்து ஹாய்.
1: ஹாய் ஹாய்
0: ஹாய் அப்படின்னு சொல்கிற படம், அந்த படத்தை இயக்கியிருக்கிறார். யாருன்னு தெரியலீங்களா?
1: கண்டுபிடிக்க முடியுதுங்களா?
14: தெரியல மேடம்.
0: சரிங்க, நன்றிங்கய்யா. அவர் யாருன்னு நம்மளே சொல்லியிருந்தா, அந்த பாடலாசிரியர் வந்து விஷ்ணு எடவன். விஷ்ணு எடவன் இவர் தான் வந்து நிறைய பிரபலமான படங்களில் பிரபலமான பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இப்போது ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த பாடல், அந்த படம் வந்து ஹாய் அப்படின்ற படம். இப்போது 100.5
11: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
15: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் மாலை 4:21. இன்னைக்கு வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகை. சொல்லுங்க ரகு.
1: சினிமா சார்ந்த கேள்விகளை கேட்டுட்டு
0: இருக்கோம். ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்களே?
1: இல்ல, யோசனையில இல்ல, இப்படி கேட்கலாம் அப்படின்னு.
0: கேள்வியே எப்படி கேட்கலாம்?
1: கேட்கலாம், கேள்வி எப்படி கேட்கலாம்?
0: வர நேர்களை எப்படி குழப்பலாம்? அவங்களை பதில் சொல்ல வைக்கலாமா வேணாமா?
1: அவங்க சொல்லிடக்கூடாது.
0: ஏன் சொல்லக்கூடாது?
1: ஏன்னா கேள்விகள் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கணும்ல, அதனால அவங்க சொல்லிடக்கூடாது. இல்ல,
0: சொல்ல வைக்க கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவுல இருக்கீங்க. சொல்ல வைக்கணும், அவங்களை வந்து சொல்ல வைக்கணும். எப்படியாவது குறிப்புகள் கொடுத்து அவங்களை பதில் சொல்ல வைக்கிறதா நம்மளோட நோக்கம், சரிங்களா?
1: நல்ல மனசு,
0: நிஜம்தான். இல்லைன்னா எதுக்குங்க நிகழ்ச்சி? நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே போயிடலாமே. இப்ப நேர்கள் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: உங்களுக்கான
0: குறிப்பு பாடல் இப்ப கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு ரகு. இப்ப கேப்பாரு பாருங்க.
1: ஒரு நடிகர் நடித்த 6 திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியிடப்பட்டது, அந்த நடிகரின் பெயர் என்ன? அதான் கேள்விங்க.
0: காத்து ரொம்ப வீசுதோ உங்க உங்க ஊர் பக்கம்.
2: ஆமாங்க, ஆமா.
0: ஏன்னா சத்தம் எங்களுக்கு அப்படி கேக்குது.
1: இங்க போயிட்டு இருக்காரு.
2: 6
1: திரைப்படங்கள்.
0: ஒரு நடிகர் நடித்த 6 திரைப்படங்கள் ஒரே நாள்ல வெளியானது, வெளியிடப்பட்டது, அந்த நடிகர் யார்? அவர் நடிகர் மட்டும் கிடையாது, இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், குரல் கலைஞர், பின்னணி பாடகர், சமூக ஆர்வலர், இப்படின்னு நிறைய பன்முக திறமை கொண்ட ஒரு இயக்குனர் தான் சொல்லணும் அவரை. ஆனா கிட்டத்தட்ட
1: இயக்குனர் அப்படிங்கறத
0: விட படங்கள் நடிச்சு
1: நடிகர், நல்ல ஒரு நடிகர். அவர்
0: துணை நடிகரா தான் அதிகமா வருவார். துணை நடிகர், துணை கதாபாத்திரங்கள் தான் நிறைய.
1: அவர் வந்தவே அந்த சீன் கலகல பயணம்.
2: பிரபுதேவா?
0: அவர் வந்து நடன கலைஞர் இல்லையா? பிரபுதேவா அப்படின்னாலே
1: எழுதியிருக்கிறாரு.
0: துணை நடிகரா தான் பெரும்பாலும் வருவார். வில்லனாவும் நடிச்சிருக்கிறாரு.
1: எதுங்க?
2: மணிவண்ணன்.
0: நீங்க ஒவ்வொருத்தரா அவரா அவரா
1: கரெக்டா சொல்லணும். சரியா சொல்லுங்க.
2: மணிவண்ணன் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: இல்லங்க, அப்படி நினைக்கலாம் கூடாது இல்லையா?
1: நினைக்கலாம் கூடாது, அதுதான் சொல்லணும் சரியா? அவருதான் சொல்லணும்.
0: சரிங்க, நன்றிங்க கோபாலகிருஷ்ணன் ஐயா. இப்ப இன்னொரு நேயர் காத்திருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்போம், இன்னும் கேள்விகள் கேட்போம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். காங்கயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
0: ரூபா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். உங்க முழு பேரே ரூபா வேல்மணியா இல்ல உங்க வீட்டுக்கார பேரையும் சேர்த்து சொல்றீங்களா?
3: எங்க வீட்டுக்கார பேரு வேலுமணிங்க.
0: சரிங்க,
1: ரூபா வேலுமணி.
0: கேட்டிங்களா கேள்வி? கேட்டிங்களா
3: கேள்வி? கேட்டங்க மேம், குழு கொடுங்க.
0: எந்த கேள்வியை கேட்டீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த கேள்வி? ஆரம்பத்துல கேட்ட கேள்வியா இல்ல இப்ப கேட்ட கேள்வியா?
1: ஒரே நாள்ல
3: ரிலீஸ் ஆயிடுச்சு.
0: அந்த நடிகர் யார்?
3: அதான் தெரியலங்க.
0: அவர் நடிகர் சொல்றத விட இயக்குனர் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். இயக்குனர், குரல் கலைஞர்.
3: நம்ம தமிழ் நடிகர்.
0: ஆமா, தமிழ் நடிகர் தான் அவரு.
1: நடிகர்
0: சென்னை.
1: அவர் பேர சொல்லிட்டோம், இருந்தாலும் சரி கேட்கணும் அப்படிங்கறக்காக கேக்குறோம். உறுதிப்படுத்தணுங்கறக்காக கேக்குறோம்.
0: என்னங்க ரூபாமா, உறுதிப்படுத்துறீங்களா? இல்ல, அவங்க கட்டாய் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 100.5
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன

0: தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
6: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்
7: வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது வண்ணத்தூரிகை. ரகு, நேரம் பாத்தீங்கன்னா 4:32 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடி போயிடுச்சு இல்லையா?
9: ஆமா, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
8: ஆமா, இப்போ நேயர்களும் நிறைய பேர் காத்திருக்காங்க. உங்க கேள்வியை வந்து இன்னும் தொடரலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க?
9: அப்படித்தான் நினைக்கணும்.
8: அந்த நடிகர் இயக்குநரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு.
9: செல்போன் கையில் இருக்கு, எல்லாமே இருக்கு,
8: எல்லாமே இருக்கு, நம்ம கையில இருக்கு, நேயர்கள் கையில இருக்கு,
9: இருக்கு
8: பார்த்து சொல்லுவாங்க. வாங்க, வணக்கம்.
10: இருவருக்கும் அழகான இனிய மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்.
8: எப்படி இருக்கீங்க?
10: என்ன மேடம்,
8: எப்படி இருக்கீங்க?
9: நலமா இருக்கீங்களா
10: மேடம்? நலமா இருக்கீங்களா?
8: பக்கத்துல வாகன சத்தம் எல்லாம் கேட்டதுனால நான் கேட்டது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன்.
10: ஆமா, சரி, கேட்க
8: மாட்டேங்க. தூரமா இருக்கீங்களா? சரிங்க,
9: கடைவீதிக்கு இது போயிடாதீங்க.
8: ஆமா, கேட்டீங்களா? கேள்வி
9: கேட்டீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ.
8: இவரு ஒரு நடிகரை பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். 6 படங்கள்ல நடித்த என்னங்க?
10: மணிவண்ணன்.
8: ஆமா, மணிவண்ணன் அப்படின்னு பதில சொல்லிட்டீங்க. இப்ப என்ன கேள்வினா, அவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது?
10: ஏதாவது குழு தர முடியுங்களா மேடம்?
9: குழுவா? அதான், அவர் அவர்
8: 1982 வெளியான படம்.
9: அது நம்ம ஸ்டார் கோல. அது நம்ம
10: 1982
8: வந்து இயக்கிய படம்.
9: அது ஒரு ஸ்டார் வச்சு
10: வேற ஏதாவது குழு இருக்கலாம் மேடம்.
8: அவர் நடித்த படம் சொல்லட்டுமா? வில்லனா தான் முத முதல்ல நடிச்சாரு. அது வந்து கொடி பறக்குது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் படத்துல வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு.
9: மணிவண்ணன் இருக்காரு இல்லையா, ஒரே நடிகர் வச்சு 25 படங்கள் இயக்கியிருக்காரு. அந்த நடிகரின் பெயர்
10: என்ன?
9: எதுங்க?
8: ஒரு நடிகரை வச்சு கிட்டத்தட்ட 25 படங்கள் நடிச்சிருக்கிறார். நடிக்க வச்சிருக்கிறாரு.
10: ஒரு நடிகரை வச்சு 25 படங்களா?
9: ஆமா,
8: அவரோட நண்பர் தான் அது. அவர் வந்து அவரோட நண்பர்.
10: அவர் பேர் என்னங்க மேடம்?
8: அதை தான் நாங்க கேக்குறோம். மணிவண்ணன் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட நண்பரை வச்சு கிட்டத்தட்ட 25 படங்களை வந்து இயக்கியிருக்கிறார், நடிக்க வச்சிருக்காரு. அவர் நடிகர், நல்ல பிரபலமான ஒரு நடிகர்.
9: நடிகர்
8: யார் அந்த நடிகர்? என்னங்க
10: மேடம்? இப்ப இருக்காரு?
8: இருக்காரு, இருக்காரு, நடிகருக்கு வந்து நண்பரா நடிச்சிருப்பாரு. கூலி படத்துல ரஜினிகாந்த்க்கு நண்பரா தான் நடிச்சிருப்பாரு. பாருங்க, இப்படி எல்லாம் பதில் கொண்டவர்
9: வேண்டியதா சொல்லு. சத்யராஜ்
8: அவரேதான் சத்யராஜ வச்சுதான் கிட்டத்தட்ட 25 படங்கள் வந்து இயக்கியிருக்கிறார். நெருங்கிய நண்பர் மணிவண்ணனும் சத்யராஜையும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
11: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
12: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
11: இது எதுக்கு?
12: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
11: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடைப்பண்பலை 100.5. இன்று மாலை

0: 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: நேரம் மாலை 4:41. கோடை பன்மலையின் 1.5 வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகம்.
4: நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது.
3: நேரம் போறதே தெரியலையா?
4: மாஸ்
3: ஆமா, அந்த 3 மணி நேரம் நம்ம திரையரங்கில போய் உட்காரும் போதே 3 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி தோணும். சில படங்கள் அப்படி இருக்கும், சில படங்கள் என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரையரங்கல்ல நடக்கும்.
4: காலம் மாறி போச்சு. அந்த தைப்பொங்கல் அப்படிங்கிற படம்
3: எல்லாம் நீங்க அந்த 80s வெளியே வரல, காலம் மாறலையே. காலம் மாறி போச்சுன்னு சொல்றீங்க,
4: காலம் மாறி போச்சு.
3: பாடல்கள் வந்த பாடல் வரிகள் தான் தெளிவா
4: கேக்குது.
3: இப்ப இருக்க பாடல்கள்ல கேக்குது, ஆனா இசை வந்து அதிகமாகுது.
4: கேக்குது
3: கேக்கல அப்படின்றீங்க. சரி, இப்ப நேர்கள் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம். அங்க வந்து இந்த போதை பொருள் தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அந்த போதை பொருள் தடுப்பு நடவடிக்கைக்கு ஒரு நல்ல எண்ண தூதராக, அதாவது களப்பணியாளரா, ஒரு தமிழ் திரைப்பட நடிகரை நியமிச்சிருக்காங்க. யார் அந்த தமிழ் திரைப்பட நடிகர்? நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ் திரைப்படம் தான்
4: சொல்ல வேண்டாம், சொல்ல கண்டுபிடிச்சிருக்கோம்.
3: பேர சொன்னா கண்டுபிடிச்சுங்க, ஏன்னா அவ்வளவு பிரபலமான படங்கள் எல்லாமே. ஒரு சின்ன குளூ கொடுக்கலாமா? ஆணழகன் அப்படின்னு படம்
4: ஒரு வைகாசி பிறந்தா சொல்லிருக்கலாம்,
3: ரகுலா நடிக்க போயிருக்கலாம். நேரம் நடிக்கலாம், அவர்லாம் காலத்துல நடிகரா வருவாரு. இன்னும் வந்து அவரு காலம் மாறி போச்சுன்றதே இருக்காரு.
4: காலமே
3: காலம் மாறல, மாறிட்டு தான் இருக்க.
4: மனிதர்கள் தான் மாறி இருக்காங்க, காலம் அப்படி இருக்கு.
3: என்னங்க பாட்டும் கேட்டீங்களா? பாத்தீங்களா? சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நன்றிங்க.
5: நமது கோடை பண்பலை 1.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: கோடைப்பண்பலை 100.5.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கினுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: நேரம் மாலை 4:51, கோடை பன்மலை 1.5 இது வண்ணத்தூரிகை. இன்று சினிமா கொட்டகையாக.
1: சினிமா கொட்டகைனாலே அப்படியே கேள்விகள் வந்து அப்படியே பயங்கரமா இருக்கும் இல்லையா?
0: அப்படியா?
1: ஆமா,
0: பயங்கரமா இருக்கா?
1: ஆமா, பயங்கரமா இருக்கு.
0: ஏன்னா யோசிக்க வைக்கிறோம் இல்லையா?
1: அப்படியே வெறித்தனமா இருக்கு. வெறித்தனம் சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரம் விட வெறித்தனமா இருக்கு.
0: சரி, சினிமான்றது வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. சில விஷயங்கள் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரைப்படங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்னால் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களும் இருக்குது, தன்னம்பிக்கை தரக்கூடிய படங்கள் இருக்குது, உற்சாகத்தை தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடியது, கவலையை போகக்கூடியது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சினிமா பற்றி இப்போ யார் இருக்காங்க
1: அவங்கள்ட்ட உதவி பண்ணணும் கூட சினிமா பற்றி தான் பண்ணுறோம்.
0: ஆமாம், ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அந்த படத்தில், நம்மளும் பண்ணலாமே அப்படின்னா நிறைய உதாரணங்கள் நமக்கு படங்களில் இருக்குது. இப்போ நேயர் வந்துட்டாங்க, பேசலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
0: ஆ, பேர் சொல்லுங்கம்மா.
2: கரூர் மாவட்டம் நெரூர்லேருந்து அருள் தேவி பேசுகிறேம்மா. நல்லா இருக்கிறீங்களா இருவருமே?
0: ரெண்டு பேருமே நல்லா இருக்கும். என்ன பேர் சொன்னீங்க? அருள்
2: தேவி.
1: அருள் தேவி.
0: அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
2: ஆ, கேட்டுட்ருக்கேங்கம்மா.
0: ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினம் தான், இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யுங்க.
1: முயற்சி செய்யுங்க, கடினம் தான் சொல்லியாச்சு.
0: ஏன்னா புது படம் அப்படின்றனால நீங்க
1: சரி விடுங்க, உங்களுக்கு நிறைய குழு கொடுக்குறோம்,
0: நிறைய குறிப்பு தருவோம். 2026, அதாவது இந்த வருஷம் ஒரு படம் வந்து வெளியாயிருக்கு, லெனின் பாண்டியன். படம் பேரை சொல்லிடுறோம், லெனின் பாண்டியன் ஒரு படம். அந்த படத்துல அறிமுகமாயிருக்க நடிகர் யார்? இதுதான் கேள்வி. சரி, அவர் யார் தெரியுமா? அவர் வந்து மறைந்த நடிகர் திலகம் இருக்கார் இல்லையா, சிவாஜி கணேசன் ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட பேரன். அதனால சிவாஜி ஐயாவோட பாதி பேர் அவருக்கு வந்துடும்.
2: என்னங்க?
0: அவர் இல்ல, அவரும் தான்,
1: ஆனா
0: அவர் இந்த படத்துலதான் அறிமுகம் ஆயிருக்காரு.
2: அந்த படத்துல
0: இந்த படம் லெனின் பாண்டியன் படம் தான் அவருக்கு முதல் படம். சிவாஜி ஐயாவோட பாதி பேர் அவருக்கு வந்துடும். முன்னாடி ஒரு பேர் இருக்கு, அது என்ன பேரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா
1: போதும்.
0: படம் பேரு வந்து கூட்டிகிட்டே போறீங்க, லெனின் பாண்டியன் படம். சரிங்கம்மா, நீங்க நிகழ்ச்சி கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு நேரம் அங்க சந்திச்சுட்டு அவங்க பதில் சொல்லலன்னா நம்ம சொல்லிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாண்டியன் ஒரு படம், 2026 இந்த வருஷம் வெளியான படம், 2026 லெனின் பாண்டியன். இதில் வந்து நடித்த நடிகர் யார்? அறிமுக நடிகர். அவர் வந்து மறைந்த
2: என்னங்க?
0: தர்ஷன் கணேசன். தர்ஷன் கணேசன். இவர் யாருன்னு தெரியுமா? நாங்க சொல்லியிருந்தோமே, இப்ப மறைந்த அவரோட பேரன். இவர் வந்து இந்த படத்துலதான் அறிமுகம் ஆயிருக்கிறாரு, தர்ஷன் கணேசன். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்கய்யா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: வடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை இன்று சினிமா கொட்டகையாக ரொம்ப சிறப்பா வளம் வந்தது அப்படின்னு நம்புறோம். மீண்டும் செவ்வாய்தோறும், அதாவது செவ்வாயோறும் மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா வரலாம். நாளைக்கும் வண்ணத்தூரிகை இருக்கு. அது என்ன வண்ணத்தூரிகைனா, விடுகதை வண்ணத்தூரிகை. இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். பிரேமா ஜெகன், நன்றி நேர்களே. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், ஆர் கே ராஜேஷ். கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கோடை பண்பலை 100.5 இனி இடைக்கால இனிசை கானங்களை கேட்கலாம். சித்திர செவ்வானத்தில் நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன்

தன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பொன் மாலையில் வான்மகள் கதிரவனின் கடைக்கண் பார்வையில் ஜொலித்து நிற்க, சோலை குயில்கள் ஸ்வரங்கள் இசைக்க, ஆடம் மயில்கள் தோகை விரிக்க, மழையோடு மாலையும் வந்துவிட்டதோ. கோடை பன்மலை 1.5 சித்திரச்ச வனம்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது உடல். அந்த உடலை மேம்படுத்துவது உணவு. உணவை மையப்படுத்தும் பாடல்களோடு வரையிருக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம். முதல் பாடல் ஒலிக்கிறது உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:11.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: இடைக்கால இனிய கானங்களோடு கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். காத்திருப்பதும் காக்க வைப்பதும் காதலின் இயல்பு நிலை. காத்திருப்பதும் காக்க வைப்பதும் காதலின் இயல்பு நிலை. ஆனாலும் அதீத அன்பிற்கான காத்திருப்பு வரம்

பண்பலை 100.5 இது சித்திரச்ச வானம். என்ன கனவுகள்! வண்ணங்கள் கொண்டாடிட அன்னத்தில் அன்பை கூட்டி இதமாய் பதமாய் பரிமாற காத்திருக்கிறாள் இந்த தங்க பதுமை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் ஒலித்தது ஊர் மரியாதை திரைப்படத்திற்காக.
1: அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 என்றோ 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் திருச்சி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது நேரலை நிகழ்ச்சியாக. தித்திக்கும் கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இது சித்திரச்ச வானம். கேள்வியும் பதிலும் தொடரும் போது கேள்விக்கு இணையான பதிலும் பதிலுக்கு இணையான கேள்வியும் முக்கிய தூண்களாக நிற்கிறது அன்பு எனும் பாலத்திற்கு.

0: என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
2: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
5: பண்பலை படைப்பாளிகள்.
7: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
3: நிலைய இயக்குனர்,
7: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
5: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். நடமாடும் கலைக்கூடம், மிதக்கும் பொன்னூஞ்சில், மிஞ்சியும் கெஞ்சியும் தலையில் கூடை ஆட, கொஞ்சி பேசும் தங்க மகளின் வருகை ஒரு இனிய பொற்காலமாய்த்தான் அமைய இருக்கிறது.

கோடை பண்பலை இன்னொரு புள்ளியைந்தில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன் சன் ப்ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். இன்று உணவை மையப்படுத்தும் பாடல்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆசையில் ஒன்றியது, ஓசையின்றி மனதிற்குள் பேசியது, அசைவின்றி ஆடும் கனவுகள், காட்சிகளில் ஓடுவது எப்போது?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 35, தாயும் மகனும் தொடர்ச்சி. அருள்மொழி ராணியை கண்டதும் விக்ரமன் அவருடைய காலில் விழுந்து நமஸ்கரித்தான். உள்ளே வந்த பொன்னன் அந்த காட்சியை கண்கலங்க பார்த்துவிட்டு கட்டுண்டு கிடந்த குள்ளனையும் பார்த்தான். அருள்மொழி ராணியோ, நீதான் விக்ரமனை காட்டாற்றிலிருந்து காப்பாற்றினாயாமே என்று கேட்டாள். இனி அப்போது விக்ரமன், வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதுதானா? சக்கரவர்த்தியின் சிரசாக்கினையிலிருந்து, காளிக்கு பலியாவதிலிருந்து, இன்னும் எவ்வளவோ விதத்தில் பொன்னன் என்னை காப்பாற்றினான் என்றான். காளிக்கு பலியா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி நடுநடுங்கினாள். குள்ளன் மறுபடியும் ஹிஹிஹி என்று பயங்கரமாய் சிரித்தான். பலி, பலி! இன்று ராத்திரி ஒரு பெரிய பலி விழப்போகிறது. காளியின் தாகம் அடங்கப் போகிறது என்றான். எல்லோரும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று அர்த்தராத்திரியில் சிவனடியார் பலியாகப் போகிறார். மகாபத்ர காளியின் ராஜ்யம் ஆரம்பமாகப் போகிறது. அப்புறம் ஹஹஹஹஹா, அப்புறம் மண்டையோட்டுக்கு பஞ்சமே இராது என்றான் குள்ளன். விக்ரமன் அப்போது துள்ளி எழுந்து, பொன்னா, இவன் என்ன உளறுகிறான் சிவனடியாரை பற்றி என்றான்.

0: ஹிஹிஹி, உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். அந்த கபடச்சாமியாரை இத்தனை நேரம் காலையும் கையையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநிசி ஆச்சோ இல்லையோ, கத்தி கழுத்திலே விழும் என்றான். அப்போது அருள்மொழி தேவி விக்ரமனை பார்த்து, குழந்தாய், இவன் முன்னே இருந்து இப்படித்தான் சொல்லி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். 5-6 நாளைக்கு முன்னால் நான் குகையிலிருந்து தப்பி அருவியில் விழப்போன போது சிவனடியார் தோன்றி சீக்கிரத்தில் என்னை மீட்டு கொண்டு போக ஆட்கள் வருவார்கள் என்று தெரிவித்தார். அந்தப்படியே இவர்கள் வந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார்கள். வழியில் மறைந்து நின்ற இந்த குள்ளனையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்தது முதல் இவன் இன்று ராத்திரி சிவனடியாரை கபாலிகர்கள் பலி கொடுக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட மகானவர்! நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார்! அவருக்கா இந்த பயங்கரமான கதி என்று அலறினாள். விக்ரமன் பொன்னனை பார்த்து, பொன்னா, நீ என்ன சொல்கிறாய்? இந்த கொடும் பாதகத்தை தடுக்காவிட்டால் நாம் இருந்து என்ன பிரயோஜனம் என்றான். அதெப்படி முடியும் மகாராஜா? உங்கள் நிலைமையை மறந்து பேசுகிறீர்களே. நாளை பொழுது விடுவதற்குள் நாம் மாமல்லபுரம் போய் சேராவிட்டால் என்றான் பொன்னன். அதற்கு விக்ரமன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். மண்ணில் வேரூன்றி மலர்ந்து ஆடி மணக்கும் அந்த மலர் கண்களில் பட்டு ரசிப்பை கூட்டி மனதை கொள்ளை கொண்டது. அந்த சின்னப்பூ சிந்தும் புன்னகைக்கு ஈடாக எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது. இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது நாணைகள் சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு. காற்றலையில் விளையாட அழைக்கிறது பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்களை. இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கோடை பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் என்ற முகவரிக்கு.

0: உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு, நன்றி நேர்களே.
1: கல்யாண சமையல் சாதம்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசைவானில் சிறகடித்து விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்செவ்வானம். இன்றைய சித்திரச்செவ்வானம் உணவுகளை மையப்படுத்திய பாடல்களோடு வலம் வந்தது. மீண்டும் கேட்கலாம் சித்திரச்செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கோயில் நகரமாம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடையாளூர் என்ற கிராமத்தின் எல்லையில் குடியிருந்து காத்து கொண்டிருக்கும் அருள்மிகு அன்னை செல்வ மாக்காளி அம்மனை நாம் இன்று தரிசிக்க இருக்கின்றோம்.

அம்பிகையை அன்பர்கள் அனைவரும் அன்போடு செல்லம்மா காளி எனவும் அழைக்கின்றார்கள். செல்வ மகா காளியானவள் சக்தியோடு பல பல அருளி செயல்களை அங்கு இருக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் ஊர் எல்லை தெய்வமாக இருந்து அருள் பாலித்து வருகின்றாள். இந்த தலத்தின் விருட்சத்தை தரிசிக்கின்றோம். இந்த தலத்திற்கு வந்து மரங்களை வலம் வந்து அங்கு இருக்கும் மரங்களில் குழந்தை வரம் வேண்டி பக்த

தொட்டில் கட்டி அதற்கு கைமேல் பலனாக கேட்ட வரத்தையும் அடைகிறார்கள். சுதை சிற்பத்தை காணுகையில் இந்த ஆலயத்தின் தொன்மை நமக்கு புலனாகின்றது. அம்பிகையின் மூத்த குமாரனாம் முழுமுதற் கடவுள் விநாயகரை நாம் தரிசிக்கின்றோம். கால பைரவரை நாம் தரிசிக்கின்றோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரண் அரண் நமக்கே என்று அலங்கார பூஷிதையாக மங்களமான அந்த சிவப்பு ஆடை தரித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் செல்லமாக்காளியை செல்வமாக்காளியை தரிசிக்கின்றோம்.

0: போர் வீரர்களுக்கு உடைவாள் தயாரிக்கும் இடம் இது என்பதால் உடைவாளூர் எனப்பட்டது. அதுவே காலத்தால் மருகி உடையாளூர் என மாறிவிட்டது. இந்த அம்பிகையை பலரும் குலதெய்வமாக வழிபாடு செய்கின்றார்கள். கோடை காலத்தில் அம்பிகையை குளிர்விக்க பால், பன்னீர், இளநீர், சந்தன அபிஷேகமும் சிறப்பாக செய்கிறார்கள். ராஜராஜ சோழனின் பல உறவினர்களும் வாழ்ந்த கீழ பழையாறைக்கு அருகே உள்ள உடையாளூர் இந்த தலம் இருப்பதால் பலமுறை சோழ சாம்ராஜ்ய மன்னர்கள் வந்து திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இங்கே நாம் காவல் தெய்வத்தை துணைவியரோடு தரிசிக்கின்றோம். ஐயனாரே அருள் புரிவாயாக என்றால் ஐயனார் தெய்வம் இந்த ஊர் எல்லை தெய்வமாக அனைவரையும் காக்கின்றார். தொடர்ந்து செல்வமா காளியினுடைய சோதரியாம் அருள்மிகு பால்குளத்தி அம்பிகையை நாம் தரிசிக்கின்றோம். செல்வ மகா காளியம்மன் அம்பிகையை நாடி வருவோரின் குறைகளை நீக்கி சகல சௌபாகியத்தையும் அருளுகின்றாள் இந்த அம்பிகையானவள். சர்வம் சக்திமயம், யாதுமாகி நின்றாய் காளி.
1: கும்பகோணம் உடையாளூர் அன்னை செல்வ மாகாளியம்மன் ஆலயத்தை இன்று நாம் தரிசித்தோம். கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இந்தியாவுடைய முதல் சினிமா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1911 இந்தியாவிலே 5 ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்ட போது ஆங்கிலேயர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்பதான் அங்க கல்கத்தாவில் நடந்த அந்த முடிசூட்டு விழா படம் எடுக்கிறது

பார்த்த இந்தியக்கார ஒருத்தர், ஏன் இதை நம்ம ஊர்ல செஞ்சன்ன அப்படின்னு சொல்லி லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து முதல் படத்தை அவர் தான் உருவாக்குறாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவர் பேர். அவருடைய பேர்ல தான் இன்னைக்கு விருது கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய உயரிய சினிமா விருது எதுன்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே விருது. இது அவருடைய பேர். அவர் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா ஹரிச்சந்திரா, இதுதான் அவர் எடுத்த முதல் படம். அது ஒரு குடும்ப படம்பாங்க. அது எப்படி குடும்ப படம்னா, அவரு அவர் மனைவி மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க, வேற வழி இல்லை, யாரும் நடிக்கவில்ல. ரொம்ப நாளாகவே நம்ம ஊர்களில் ஒன்று தெரியுங்களா, ஃபோட்டோ எடுத்தால் ஆயில் கம்மின்னு நம்மால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாங்க, ஆயில் கம்மி ஆயிரும் அப்படிமா.

0: வந்தோம். மொழி இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மொழி இல்லை, ஊமப்படம் தான். அதில் தான் சினிமாவுக்கு முதல் பேர் என்ன கேட்டுறீங்களா, மூவின்னு தான் பேர். என்னைக்கு அது பேசிச்சோ அன்னைக்கு பிறகு தான் அதுக்கு பேர் டாக்கின்னு பேர். அதுதான் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்கீஸ் அப்படின்னு வச்சான்னா பேசும் படத்துக்கு பிறகு கட்டின தேட்டராக இருக்கும். சென்னையில் முதல் தேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த மவுண்ட் ரோட்டில் இந்த ஹெட்போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒன்று எலக்ட்ரிக்கல் தேட்டர் அப்படிங்கிறான். அதே போல் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நடராஜ முதலியார்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது மேலே ஆர்வம் கொண்டு அவர் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து தானே சில படங்கள் எடுக்கணும்னு கல்கத்தாவில் போய் எடுக்கிறார். கீசகவதம் அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்கிறார். ஆனால் அது தமிழ் படமானு நமக்கு தெரியல. படம் எடுத்தவர் தமிழர், எப்படி தாதா சாஹேப் பால்கே வந்து வடநாட்டுக்காரரோ அதுபோல் நடராஜ முதலியார். சரி, தமிழில் எது முதல்ல பேசின படம் அப்படின்னு கேட்டால், 1931 முதல் தமிழ் சினிமா பேசுது. இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ். இந்த காளிதாஸ் தான் முதல் பேசின படம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதினவர் யாருன்னா மதுரக்காரர், மதுரகவி பாஸ்கர் தாஸ் அவர் தான் பாட்டு எழுதுறார். இதில் கதாநாயகியாக நடித்த நடிகை பேர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இது நூற்றாண்டு விழாங்க. அதாவது இந்திய சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் பேசும் படத்தில் நடித்த கதாநாயகி டிபி ராஜலட்சுமின்னு பேர் அவங்களுக்கு பேர். சகலகலாவல்லி அந்த அம்மா எழுதுவாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க, இயக்குவாங்க, தயாரிப்பாங்க. மிஸ் கமலா அப்படிங்கிற படம் கூட அவங்க தயாரித்த படம் தான். இத்தனை. இன்னொன்று, அந்த அம்மா நாடக நடிகையினால் அவங்களுடைய நாடகத்துக்கு சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுவாங்களாம். இந்த மாதிரியான முதல் படம் வந்து அதுதான் பேசும் படமாக வந்தது தமிழில். பிறகு அதே மாதிரி தமிழில் முதல் வண்ணப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் தமிழ் வந்த முதல் வண்ணப்படம்ங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவையெல்லாம் சினிமாவை பற்றி வரலாறுகள் படிக்கிற போது வெகு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா பொறியியலை பற்றி ஒரு பொறியாளர்கிட்ட பேசலாம், மருத்துவம் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசலாம், சட்டம் பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசலாம், ஆனால் சினிமா பற்றி எல்லாத்தையும் பேசலாம். அதனால தான் எல்லாருக்கும் சினிமாவை பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத், பணியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பந்தலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இப்போது நம் கேட்டு ரசிக்க கதம்ப மலர்கள். பல வண்ணங்கள் கொண்ட மலர்கள் ஒன்றாய் இணைந்து கதம்பம் ஆவது போல, பல எண்ணங்கள் கொண்ட உள்ளங்கள் இணைந்து அன்பாய் மனம் வீச இணைந்து ரசிப்போம் இன்னொரு புள்ளி ஐந்தின் கதம்ப மலர்கள்.

கோடை மண்டலை நொறுபுள்ளியில் நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில் மண் பரிசோதனையின் அவசியம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக நுட்புனர் நாகலட்சுமி அவர்கள். காலை 10 மணிக்கு ஒன் மேன் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. திரையுலக கலைப்பயணமாக முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி மாவட்டம் பொன்னுத்துறை அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம் இரவு 10 மணிக்கு. இவையாவும் கோடை பன்மலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட், உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC India.com பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
5: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் குழக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் குழக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
8: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலையின் 1.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். நேரம் மாலை 6:25.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். 9 மணிக்கு கொடை தின்றல் விருந்தினர் விருப்பமாக சிறப்பிக்கிறார் மதுரை ஜோசப் டிசூசா அவர்கள். 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும்

0: அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
5: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.
6: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
6: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
6: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
7: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
8: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
9: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பூங்குழலி, வானதி, குந்தவை இவர்கள் எல்லோரும் அழைத்துச் சென்ற கரையர் மகள் மந்தாகினியை திடீரென்று காணவில்லை என்று அங்கு வந்த வானமாதேவி சக்கரவர்த்தினியிடம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்போது எப்படி அவர் காணாமல் போனார் என்ற விவரங்களையெல்லாம் வானமாதேவி சேகரித்து கொண்டிருந்தபோது அவருக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் நன்றாக புரிந்துவிட்டது. மந்தாகினி தேவியை குளிப்பாட்டி அவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து கொண்டிருந்தபோது எதிரே கண்ணாடி இருந்ததா என்று கேட்டவுடன் கண்ணாடி இருந்தது என்று அவர்கள் விடை கூற, தன்னுடைய உருவத்தை பார்த்துவிட்டு நாணப்பட்டு கொண்டு அவர்கள் எங்கேயோ ஓடிப்போய் ஒளிந்திருக்கலாம், நன்றாக தேடி பாருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் அந்த புறத்திலே கூட அங்கே இருக்கக்கூடிய பூங்காவிலே கூட அவர் ஒளிந்திருக்கலாம் என்ற ஆலோசனையையும் வழங்குகிறார். பிறகு எல்லோருமாக நந்தவனத்துக்கு சென்று தேடினார்கள். அங்கு வாய் பேச இயலா ராணி அகப்படவில்லை. அவர்களுடைய கவலை அதிகமாயிற்று. முதன் மந்திரியிடமும் சக்கரவர்த்தியிடமும் போய் தெரிவிக்கலாமா என்று அவர்கள் எண்ணத் தொடங்கிய போது எங்கிருந்தோ டனார் டனார் என்று ஒரு சத்தம் வந்தது. கருங்கல்லில் இரும்பு ஒளியினால் ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை. அது எங்கிருந்து அந்த ஓசை வருகிறது என்று காது கொடுத்து கவனமாக கேட்டார்கள். சிற்ப மண்டபத்திலிருந்து வருகிறதென்று தெரிந்தது. உடனே ஒரு தாதி பெண்ணை தீபம் எடுத்து கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு எல்லோரும் சிற்ப மண்டபத்துக்கு சென்றார்கள். சிற்ப மண்டபத்துக்குள்ளே அவர்கள் ஒரு விந்தையான காட்சியை கண்டார்கள். ஓரளவு ஆடை அலங்காரங்கள் அணிந்து விளங்கிய மந்தாகினி கையில் ஒரு நீண்ட பிடியுள்ள கத்தியை வைத்து கொண்டு கைலாச மலையை தாங்கிக் கொண்டிருந்த

0: இராவணேஸ்வரனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டிருந்தாள். மிக உறுதியான கல்லினால் செய்யப்பட்ட சிற்பமாதலால் அந்த தாக்குதலுக்கு இராவணன் அதுவரையில் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனாலும் சீக்கிரத்தில் அவனுக்கு ஆபத்து வந்து விடலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. கைலாசமலையை தாங்கிக் கொண்டிருந்த இராவணனுடைய கரங்களில் இரண்டு மூன்று கைகள் ஒடிந்துவிட்டால் மலையே இடம்பெயர்ந்து அவன் தலைகளின் மீது இன்னும் நன்றாக உட்கார்ந்து விடக்கூடும். தலைகள் சுக்குநூறாக நொறுங்கிவிடக்கூடும். அத்தகைய ஆபத்தான நெருக்கடியிலேதான் குந்தவை முதலியவர்கள் சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தன்னுடைய கையில் பிடித்திருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு வந்தவர்களை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டு நின்றாள். மண்டபத்திற்குள் பிரவேசித்தவர்களில் பூங்குழலியைத் தவிர மற்றவர்களின் உள்ளங்களில் இவள் ஒரு பைத்தியக்கார பிச்சிதான், சக்கரவர்த்தி இவளைக் கண்டு அருவறுப்பு அடைவதில் வியப்பொன்றுமில்லை என்ற எண்ணம் தோன்றியது. மலையமான் மகள் மற்றவர்களை பார்த்து, பெண்களே, இதை பற்றி சக்கரவர்த்தியின் முன்னிலையில் யாரும் பிரஸ்தாபிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தாள். மந்தாகினியை மற்ற அரண்மனை பெண்டர் சிற்ப மண்டபத்தில் கண்டுபிடித்த சமயத்தில் சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. மலையமான் மகள் அங்கிருந்து சென்றவுடனேயே முதன் மந்திரி அனிருத்தர்,
1: மன்னர் பெருமை, பெண்மொழிகள் இருக்கும் போது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது என்றிருந்தேன். இப்போது அவற்றை சொல்லித் தீர வேண்டியதாயிருக்கிறது. வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இன்னமும் இந்த நாட்டில் மறைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொடுமையான சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்
0: என்றார்.
1: இதொன்றும் புதிதில்லையே, எனக்கு தெரிந்த செய்திதானே. பழுவேட்டரையர்கள் அந்த காரணத்தை கொண்டே எனக்கு இத்தனை பலமான பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா
0: என்று சக்கரவர்த்தி ஏளனச் சிரிப்புடன் கூறினார்.
1: ஆபத்துதவிகளின் விஷயம் தங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் அந்த சதிகாரர்களுக்கு சோழ ராஜ்யத்தின் பொக்கிய சத்திலிருந்தே பொருள் உதவி கிடைத்து வருகிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்றார் முதன் மந்திரி.
2: ஆஹா, இதென்ன கட்டுக்கதை
0: என்றார் சுந்தர சோழர்.
1: இதை காட்டிலும் பிரமிப்பான கட்டுக்கதைகள் சிலவற்றையும் தங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து புதிய பொற்காட்சிகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன. கண்ணால் பார்த்தவனாகிய சீடன் திருமலை இதோ இருக்கிறான். தாங்கள் பணித்தால் அதை பற்றி விவரமாகச் சொல்லுவான்.
2: வேண்டியதில்லை. தலைமுறை தலைமுறையாக சோழ குலத்துக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி வந்தவர்கள் பழுவேட்டரையர்கள். அவர்கள் என்னை கொல்லுவதற்காக சதி செய்யும் கூட்டத்திற்கு என் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசு கொடுக்கிறார்கள் என்று அரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்.
1: மன்னிக்க வேண்டும். பழுவேட்டரையர்கள் மீது அத்தகைய துரோகக் குற்றத்தை நான் சுமத்தவில்லை. அவர்களுக்கு தெரியாமலே சதிகாரர்களுக்கு நம் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசுகள் போகலாமல்லவா?
2: அது எப்படி முடியும்? யமனறியாமல் உயிர் போகக்கூடுமா என்ன?
1: யமன் ஒருவேளை கிழப்பருவத்தில் இளமங்கை உருத்தியை மணம் செய்து கொண்டிருந்தால் அதுவும் சாத்தியமாகலாம். அரசே,
2: பெரிய பழுவேட்டரையர் இந்த பிராயத்தில் கல்யாணம் செய்து கொண்டது எனக்கும் பிடிக்கவில்லைதான். அதை அவரிடமே சொல்லி இருக்கிறேன். அதற்காக இம்மாதிரியெல்லாம் அவர் மீது துரோக குற்றம் சுமத்துவதை என்னால் சகிக்க முடியாது.
1: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் மீது நான் துரோக குற்றம் சுமத்தவில்லை. அவர் மணந்து கொண்ட இளையராணி மீதுதான் சுமத்துகிறேன்.
2: ஆண் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துவதையாவது பொறுத்து கொள்ளலாம். துர்பாகியவதியான அவளை பெண் ஒருத்தியின் மீது நீர் குற்றம் சுமத்துவது எனக்கு நாராசமாயிருக்கிறது.
1: எவ்வளவு நாராசமாயிருந்தாலும் பழுவூர்

0: இளையராணியை பற்றிய சில உண்மைகளை தங்களுக்கு நான் சொல்லியே தீர வேண்டும். ஒரு தடவை தங்களுக்கு நான் ஓர் உண்மையை சரியான சமயத்தில் சொல்லாதது பற்றி எவ்வளவோ வருத்தப்பட நேர்ந்தது. சற்றுமுன் தாங்களும் கோபித்துக் கொண்டீர்கள். ஆகையினால் சற்று சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும்.
1: முதன் மந்திரியின் இந்த சாமர்த்தியமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தி புன்னகை புரிந்தார்.
0: என் வார்த்தையை கொண்டு என்னை மடக்குகிறீர்கள்? அது என் சொந்த காரியம். அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஆயினும் சொல்லுங்கள், கேட்கிறேன்
1: என்றார்.
0: பழுவூர் பெரிய அரண்மனைக்கு 3 வருஷங்களுக்கு முன்னால் இளையராணி நந்தினி தேவி வந்து சேர்ந்தாள். அது முதல் பழுவூர் அரண்மனைக்கு சில மந்திரவாதிகள் அடிக்கடி வந்து போகிறார்கள். இது சின்ன பழுவேட்டரையருக்கும் தெரியும். அவருக்கும் மந்திரவாதிகள் வருவது பிடிக்கவில்லை. ஆனாலும் தமையனாரை எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் சும்மா இருந்து வருகிறார். சகோதரர்கள் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? சகோதர விசுவாசத்தினால் ராஜ்யத்துக்கு கேடு வரக்கூடாதல்லவா? இப்போது ராஜ்யத்துக்கு என்ன கேடு வந்து விட்டது? ஒரு பேதை பெண் யாரோ மந்திரவாதிகளை கூப்பிட்டு மந்திரம் போடச் சொல்லுவதனால் ராஜ்யம் கெட்டு போய்விடுமா? பழுவூர் இளையராணி மந்திரம் போட்டுத்தான் எனக்கு நோய் வந்துவிட்டதென்று சொல்லுகிறீர்களா?
2: சக்கரவர்த்தி, பழுவூர் இளையராணியை பார்க்க வருகிறவர்கள் உண்மையில் மந்திரவாதிகள் அல்ல. மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு வரும் சதிகாரர்கள் என்று சந்தேகிக்கிறேன். அவர்கள் மூலமாக நம் பொக்கிஷத்திலிருந்து பொருள் போய்க் கொண்டிருக்கிறது என்றும் நான் சந்தேகிக்கிறேன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நவராத்திரி திருவிழால அரண்மனையில் நடந்த பராந்தக தேவர் நாடகம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அன்னைக்கு ராத்திரி சுந்தர சோழரின் சயன அறையில பெரிய பழுவேட்டரையரின் முன்னிலையில நந்தினி நடத்தின நாடகத்தை பார்த்து பயந்து போய் வானதி மூர்ச்சி அடைந்தாள் அல்லவா? மறுநாள் காலை குந்தவையிடம் தந்தை பகிர்ந்துகிட்ட விஷயங்களையும் கேட்டோம். அதன் தொடக்கத்துல நாடகம் பார்த்தவங்களின் நடத்தையை பத்தி தமது அதிருப்தியை தெரிவித்தார் சக்கரவர்த்தி. இந்த கட்டத்திலேயும் உயர் அதிகாரிகளிடையே நடக்கிற மோதலை கண்டிக்கிறார். ஆனால் பல காரணங்களால் அவங்க எதிர்கொள்கிற சிக்கல்களை பற்றி கவலைப்படுறதில்லை என்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். அலங்காரம். முந்தைய பகுதியில் இது நடந்த போது மந்தாக்கினி தேவி நாணம் மேலிட திடீர்னு ஓடி மறைஞ்சாங்க அல்லவா? இப்போ இந்த சொல்லை எடுத்து ஆராய்வோம். அழகு ஊட்டுவது என்ற பொருள் தரும் அல்ங்கிற சொல்லிலிருந்து பிறக்குது அலங்காரம். அணி ஒப்பனை கூறுகளை உள்ளடக்கியது. தமிழ் இலக்கண வகைகள் 5, அதில் 1 அணி இலக்கணம். ஆங்கில மொழியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், வடமொழியில் அலங்காரம். சுருக்கமாக சொல்வதானா, ஒன்றை முழுமையாக்கிறது அலங்காரம். இசைத்துறையில் ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்வர வரிசையை பயில்வதும் அலங்காரம்தான். லயம் ஸ்வரம் ரெண்டிலையும் ஞானம் முழுமை பெறும். அடுத்து சுக்கு நூறு. இஞ்சி காஞ்சி போய் ரொம்ப கடினமாயிடும், இதுதான் சுக்கு. திருக்கடுகம் என்கிற நூலில் அறக்கருத்துகள் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 3 மருந்து பொருள்களைப் போல பயன் தருவன. சுக்கை பொடியாக்க உரலில் வச்சு இடிக்கணும். இடிக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக செதறி அப்புறம்தான் பொடியாகும். இப்படி உடைஞ்சு நொறுங்கி பொடியாவது தான் சுக்கு நூறு ஆவது. சாத்தியம், நடக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒன்று. மனிதன் 100 ஆண்டுகள் வாழ சாத்தியம் உண்டு, இதை மறுக்க முடியாது. காரணம் நடக்கக்கூடியதுதான். லாஜிக், அதாவது தர்க்கவியல்ல, எதை நிரூபிக்கணுமோ அது சாத்தியம் எனப்படும். நல்லது. நலிந்த உடல்நிலை காரணமாக சுந்தர சோழர் தம்ம மையமாக வச்சுத்தான் பேசுகிறார்னு தெரியுது. வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளை பற்றி சொல்லும்போது

0: இளையராணியின் ரகசிய நடவடிக்கைகள் பற்றி சொல்லும்போதும் தன்னை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற போக்கில் இருக்குது அவருடைய தன்முனைப்பு. எதை சொன்னால் நிலைமையை புரிஞ்சுக்குவாரோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:53. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்பமலர்கள்.

கோடை பன்மலையின் 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் கதம்ப மலர்கள். மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. மாதங்கள் நகர்ந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய நினைவை விட்டு செல்லும். மாதங்கள் கடந்தாலும் இனிய நினைவுகள் மட்டும் நம்மோடு என்றும் தொடரட்டும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 ஆசையில் ஒரு குக்கு கட்சிவி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

நேயர்களின் மனதில் பதிந்த பாடல்கள் இசை மேடையில் அழகாய் பாட காத்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5 லாசை லொரு குக்கு. நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், ஊரு பேரோட 94 86 28 24 24 எனும் கோடை பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு என் மீண்டுமாக 94 86 28 24 24 எனும் கோடை பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜா, அதாவது குரல் பதிவாக அனுப்பி உங்களுடைய பாட்டை கேட்டு ரசிங்க. உங்களுக்கான பாடல் உங்களுக்கே உங்களுக்கு தான்.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் முதல் நேயர் எங்கிருந்து பாடல் கேட்டிருக்காருன்னு கேட்டுடலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு வணக்கம் நேர்களே.
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் நல்லவன், பாடல் வான்மேகம். நன்றி.

கோடை பண்பலைக்கு மாலை வணக்கம். திருப்பூர்லேருந்து சரவணன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் கண்ணேறிய தோன்றினால் இருந்து கனவே கலையாதே சாங்.

இனிய நிகழ்ச்சிகள் அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையலூர் கூக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன். படம் சார்லி சாப்ளின், பாடல் முதலாம் சந்திப்பில். நன்றி, வணக்கம்.

வணக்கம், நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து யுவராஜ் பேசுகிறேன். எனக்கு அள்ளி அர்ஜுனாவிலேருந்து சொல்லாயோ சோலைக்கிளி இந்த பாட்டை வந்து இன்னைக்கு பர்த்டே பேபியான தஸ்வந்துக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன், மற்றும் எல்லா கட்டிங் மாஸ்க்கும் டெடிக்கேட் பண்ணுறேன். நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோ.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: கோடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

வணக்கம் கோடைப்பண்பலை, நான் அஞ்சூர்லேருந்து ஆகாஷ் பேசுகிறேன். எனக்கு வந்து பண்ணையாரும் பத்மனியும் என்னும் படத்திலிருந்து எனக்காக பிறந்தாயே சாங், அதை வந்து ப்ளே பண்ணுங்கள் ப்ளீஸ்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இது நம் கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நாளொரு சொந்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு இளம் பெண்ணிடம் பேச இருக்கிறோம். ரொம்ப அழகா வந்திருக்கிறாங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் என்னைய பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆகுறாங்க, ஏன்னு தெரியல. அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
1: என்னோட பேரு பிரியங்கா.
0: பிரியங்கா, ரொம்ப அழகான பெயர் இல்லையா, பிரியங்கா அப்படின்றது?
1: ஆமா,
0: அது ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல, பிரியங்கான்னு ஒரு படம்லாம் இருக்குல்ல?
1: ஆமா, அதை வச்சுதான் நேம் வச்சாங்க.
0: அப்படியா? அப்படி ஒரு ஹிஸ்டரி வேற இருக்கா?
1: ஆமா,
0: அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். எங்க இருந்து வந்திருக்கீங்க பிரியங்கா?
1: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில இருந்து வந்திருக்கோம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான்.
0: கொடைக்கானல் தான்.
1: கொடைக்கானல் தான்.
0: அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப கொடைக்கானலே இருக்கிறீங்க, எத்தனை தடவை நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருப்பீங்க?
1: ஒரு ரெண்டு தடவை வந்திருப்பேன்.
0: அவ்வளவுதான் வந்திருக்கீங்களா? ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு?
1: இங்க பக்கத்துல கிட்டதான் இருக்கு.
0: பக்கத்துலதான் இருக்குன்னா ஏன் வந்து இங்க ஸ்டேஷன் நீங்க விசிட் பண்றதுக்காக ஒரு தயக்கத்தோட இருந்தீங்களா, இல்ல சும்மா போலாம் அப்படின்னு நினைச்சீங்களா?
1: இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு ரெண்டு தடவை தான் வர முடியறதுக்கான சான்ஸ் கிடைச்சு.

0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரியங்கா?
1: இப்போ வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
0: பட் பேசிக்கலாக என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன்லாம் என்னது?
1: பிஏ பிஎட் முடிச்சிருக்கேன்.
0: என்ன என்ன படிச்சிருக்கீங்க பிஏ பிஎட்ல?
1: இங்கிலீஷ் லிட்ரேச்சர்.
0: இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்போ கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போய் உட்காந்துக்குவேன் நான், கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு. சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: வீட்டில் அத்தை, மாமா, நான், வீட்டுக்காரர், ரெண்டு குழந்தைங்க.
0: ரெண்டு குழந்தைங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ரொம்ப அழகாக இருக்கிறீங்களே, ரொம்ப அழகாக வேற சிரிக்கிறீங்க.
1: இல்லை மேம், அப்படிலாம் இல்லை.
0: உங்கள் குழந்தைங்க பேரெலாம் சொல்லலாமா?
1: பொண்ணு, மூத்த பொண்ணு ஆன்லியா ரினோ,
0: ரினோ
1: ரினோ. குட்டி பையன் பேரு கிரிஃபின் ரினோ.
0: ஓ, ஆன்லியா ரினோ, கிரிஃபின் ரினோ,
1: ரினோ.
0: ஓகே, ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் சொல்றதுக்கு. உங்க கணவர் பெயர், உங்க மாமனார் மாமியார் பெயர்லாம் சொல்லுங்க.
1: கணவர் பெயர் வந்து ஜெனோ, அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை பேர் உஷா, மாமா பேர் சலித்ராஜ்.
0: சரி, உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தவங்க வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க யாருன்னு சொல்லுங்கள்.
1: அது வந்து எங்கள் அப்பா இங்கே ஆர்ஜேவாக இருக்காரு, ஜான்டி பிரிட்டோ.
0: பார்த்தீங்களா, ஒரு ஜான்டி பிரிட்டோவுடைய மகள் வந்து இப்போ சொந்த பந்தத்துக்கு வந்திருக்குது. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நாங்கள்லாம் அவரை பார்த்து தான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இந்த ரேடியோக்குள்ளே வந்தோம். உங்களுக்கு அந்த மாதிரி கனவெல்லாம் என்ன இருந்துச்சு அப்பாவை பார்க்குறப்ப?
1: அப்பாவை பார்க்குறப்ப நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார், ரோல் மாடலாக இருப்பாங்க.
0: ஓகே,
1: அவரை பார்த்து தான் ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு தானது.
0: ஓகே, ஸோ அப்பாவை பார்த்தா நீங்கள் டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்க. அப்பாவை பார்த்து நிறைய பேர் ரேடியோவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா?
1: ஆ, தெரியும்.
0: தெரியும், யாரையாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி?
1: நிறைய பேர் தெரியும்
0: சொல்லியிருக்காங்க.
1: சொல்லியிருக்காங்க.
0: அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அது கேட்குறப்ப?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அப்பாவே நிறைய டைம் இன்வைட்லாம் பண்ணியிருக்காங்க.
0: சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க.
1: சீஃப் கெஸ்ட்டாக
0: ஒரே ஜாலியாக இருக்கும்ல எங்கள் அப்பா தான் அது அப்படின்னு சொல்கிறப்ப?
1: ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
0: உங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து என்னம்மா ஆக்கணும், எங்கள் அப்பா மாதிரி ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா?
1: இருக்கு.
0: யார் அதில் ரெண்டு பேரில் அந்த ரினு ரினு யார் வந்து அது மாதிரி ஆகுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: ரினு பொண்ணு கொஞ்சம் ஆவான்னு நிறைய நம்பிக்கை இருக்கு.
0: ஓகே,
1: ஆமாம்.
0: சரி, உங்களுடைய ட்ரீம்லாம் என்ன, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்க? அடுத்து உங்களுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அடுத்த கட்டமாக இப்போதைக்கு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும், நல்லா வளர்க்கணும், அவ்வளோதான்.
0: நல்ல அம்மா நான் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ரொம்ப அழகான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு, இவ்வளோ நாள் ரேடியோ ஸ்டேஷன் வந்துட்டு, சரி நம்ம ஒரு தடவை போய் பார்ப்போமே அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு புதுசா, இல்லை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு எல்லா குடும்பத்தோடு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்?
1: ரொம்ப நாள் வரணும்னு ஆசை. இன்னைக்கு தான் எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அத்தை, மாமா, வீட்டுக்காரர், குழந்தைங்க, அண்ணா, எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியங்கா. முதல்ல நான் வந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசினது ஒரு ஒரு கனவா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல அம்மாவாக இருக்க, அடுத்து நல்ல
1: ஆசிரியரான ஆசை இருக்கு.
0: என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு பாடல் கேட்கணும், அப்ப நீங்க கண்டிப்பா பாடியே ஆகணும். வார வாரம் உங்க அப்பா பாடுற பாட்டு வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ்.
1: இல்லை மேம், பாட்டெல்லாம் வராது,
0: வராது,
1: த்ரோட் கொஞ்சம் இதாக இருக்கு.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இது எங்க அப்பாக்கும் எனக்குமான பாட்டு, பொம்முக்குட்டி அம்மா படத்துல இருந்து பொம்முக்குட்டி அம்மா.
0: பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ
1: அந்த
0: பாடல் கேட்டலாம். பிரியங்கா, ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்காக இந்த பாடல் பண்பலையில. நன்றி,
1: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

அழகான கோடை எஃப்எம் 100.5க்கு அழகான இரவு வணக்கம். கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலட்சணாபேசரி. எனக்கு பிடித்த பாடல் இந்த மாமனோட மலசு. படம் வந்து உத்தம ராசா. நன்றி, வணக்கம்.

கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் குழிபெரியிலிருந்து நாகஜோதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். நன்றி.

அரசுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி

வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.

உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம்

18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலையின் 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. வணக்கம் நேர்களே, வணக்கம் அன்பு மாணவ கண்மணிகளே. சிறகுகள் இருப்பவர்களுக்கு வானம் எப்போவுமே தூரமே இல்லைங்க. நம்பிக்கை இருக்கிற இடத்துல புதிய பாதை பிறக்குமா. தன்னம்பிக்கை அப்படின்ற பாதையில் வாழ்க்கை எப்போதுமே அழகான பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு வாழ்த்தி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் நெகிழ் சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்குது. செவ்வாய்தோறும் 8:00 அப்படின்னாலே நான் நெகிழ் சிக்கு புக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டதே இல்லை, விளையாட்டுகளை நாங்கள் விளையாண்டதே கிடையாது. விளையாட்டோட விதிமுறைகள் என்ன, எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரியாத குட்டிச்சலங்களுக்காக விளையாட்டுகள் எப்படின்னு சொல்லிடலாமா? நான் நெகிழ் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா டங் ட்விஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை வந்து நாக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு விளையாட்டு. சொல்லக்கூடிய வாக்கியத்தை நீங்கள் பிழை இல்லாமல் அப்படியே திரும்ப சொல்லணும். அப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் நான் நெகிழ். சிக்கு புக்கு அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் ரெண்டாவது கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூன்றாவது கேள்விக்கான பதில், இப்படி பதில்களை மட்டும் முதல் இருந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் முதல்ல இருந்து பதில்களை மட்டும் சேர்த்து சேர்த்து சொல்லணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் சிக்கு புக்கு. என்ன குட்டிச்சலங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். மாணவ கண்மணிகள் விளையாட வரவேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26

24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42 சேர்த்துக்கங்க. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 8:13. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல நான் நிகழ்ச்சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ நம்ம கூட விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? யோக ரத்தினமா? இன்னைக்குதான் முதல் முறையா பேசுறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சா? ஏன்னா உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா தான் கேட்டேன். எவ்வளவு நாள் இருக்கும்? அடேங்கப்பா, 2 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப என்ன படிக்கிறீங்க? வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா?

0: முடிச்சாச்சு மேம்.
1: ம், சாப்பிட்டுட்டே பேசுகிறீங்களா?
0: இல்லை இல்லைங்க மேம்.
1: இல்லை. வீட்டில் யார் யார் இருக்கா? ஒரே சத்தமாக இருக்கே.
0: அம்மா அப்பா
1: ம்,
0: நான்
1: ம்,
0: பசங்கள்லாம் அங்கே விளாண்டுட்டு இருக்காங்க.
1: ஓ, அந்த சவுண்டு தான் கேக்குதா?
0: ம்,
1: சரிங்க. எப்படி இன்னைக்கு பேசலான்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
0: தினைக்குமே ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன்.
1: கிடைக்காதா?
0: ம்,
1: சரி. இன்னைக்கு வந்து ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, நான் நெகிழ் சிக்கு புக்கு. என்ன விளையாட போறீங்க?
0: சிக்கு புக்கு.
1: சிக்கு புக்கு எப்படின்னு தெரியும் இல்லையா?
0: முதல்ல ரூல்ஸ் மட்டும் சொல்லிட்டு
1: எப்படி எப்படி
0: ரூல்ஸ்
1: எப்படி விளையாடணும்னு சொல்லணுமா?
0: ஆமாங்க மேம்.
1: ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோமே, நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே எப்படி விளையாடணும்னு சொன்னோம். கேட்டிங்களா? கேட்கல. கேட்கல தானே?
0: கேட்கலங்க மேம்.
1: அதாவது முதல் கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லிடுங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் ரெண்டாவது கேள்விக்கான பதிலை மட்டும் சேர்த்து சொல்லணும்.
0: ஓகேங்க மேம்.
1: அப்படி எத்தனை கேள்வி கேட்குறோமோ அத்தனை கேள்விக்கும் முதல் கேள்விக்கான பதிலிருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும். சரிங்களா? ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். விளையாடலாமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச வண்ணம் எது, அதாவது கலர்?
0: கிரீன்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடம்?
0: இங்கிலீஷ்.
1: ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அந்த அம்மா சொல்லித்தராங்களே. அம்மா சொல்ற மாதிரியே சொல்லுங்க. ஆனா அவங்க சொல்லித்தரக்கூடாது, அவங்கள தூரமா போக சொல்லிடுங்க. நம்ம மட்டும் விளையாடலாம். சரிங்களா? இப்ப பதில சொல்லுங்க, ரெண்டு பதிலையும்.
0: பச்சை, இங்கிலீஷ்.
1: எத்தனை நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு?
0: பச்சை, இங்கிலீஷ், ரெண்டு.
1: பிடிச்ச தோழி பெயர் என்ன?
0: புரியலங்க மேம்.
1: உங்களுக்கு பிடிச்ச அந்த நண்பியோட பேர் என்னன்னு கேக்குறேன். ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, சொன்னீங்கல்ல, அதுல வந்து யார ரொம்ப பிடிக்கும்?
0: பச்சை, இங்கிலீஷ், சுஜை.
1: ஒரு கேள்விக்கான பதில விட்டுட்டீங்களே.
0: ரெண்டு சுஜை.
1: சரி, நீங்க சுத்தி பார்க்க நினைக்கக்கூடிய இடம் எது?
0: பச்சை, இங்கிலீஷ், ரெண்டு, சுஜை, ஊட்டி.
1: உங்களுக்கு பிடிச்ச பூ எது?
0: பச்சை, இங்கிலீஷ், ரெண்டு, சுஜை,
1: மறந்துருச்சே. ஊட்டி அப்படின்னு யாரோ சொல்லித்தராங்க. ஊட்டி. இப்போ கேட்ட கேள்வியை மறந்துட்டீங்க. கேள்விகளை ஞாபகம் வச்சா மட்டும்தான் பதிலை வந்து நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? பக்கத்தில் யாரையுமே விடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் மட்டும் இருந்தால் தான் கவனம் வந்து நம்ம ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு சரியாக இருக்கும். அங்கே அப்பா சொல்கிறது, அம்மா சொல்கிறதுலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி மறந்துடும். சரிங்களா? என்ன யோகரத்னம், சரியாக சொல்கிறேண்ணா? சரியாக சொல்கிறேண்ணா? அடுத்து வரும்போது எப்படி வரணும்? நீங்க தனியா வந்துருங்க. சரிங்களா? சரிங்க. யோக ரத்தினம் எப்படி கூப்பிடுவாங்க
0: உங்களை?
1: யோகாவா? பள்ளியில
0: பள்ளியில சில பேர் யோக ரத்தினம் கூப்பிடுவாங்க, சில பேர் யோகான்னு கூப்பிடுவாங்க.
1: நீங்க எனக்காவது கேட்டிருக்கீங்களா வீட்டுல, எனக்கு ஏன் யோக ரத்தினம்னு பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லையா? பிடிச்சிருக்கா உங்க பேரு? சரிங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க யோகரத்னம், நல்லா படிங்க. அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம். சரிங்களா? ரெண்டு வருஷம் இடைவேளையெல்லாம் ரொம்ப அதிகம், அதனால மாசம் மாசம் வந்துருங்க, பேசிடலாம். சரிங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்திலது இளமை பேசுகிறது. நேரம் இரவு 8:23. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், நான் நெகிழ் சிக்கு புக்கு. இப்போ நான் நெகிழ் விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? அர்னிதா. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, என்ன பண்ணலாம்? சரியான இடத்துல வந்து நின்னு பேசுறீங்களா? வந்துட்டீங்களா? சரி, என்ன என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
3: 9th ஸ்டாண்டர்ட்.
2: நீங்க முடிச்சிட்டீங்களா வீட்டு பாடம்லாம்? சரிங்க. இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? ஏதாவது இல்லை, நிறைய பாடங்கள் நடத்தியிருப்பாங்க, இருந்தாலும் இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கே, புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்களா?
3: தமிழ்.
2: தமிழ் என்ன கத்துக்கிட்டீங்க தமிழ்ல?

0: வித்யா.
1: கலைகள்
0: என்னம்மா? கலைகளா?
1: கதைகள்
0: கலைகள். ஆ,
1: கதைகள்
0: கதைகள். என்ன கதை நடத்துனாங்க? ஸ்கூலில் தான் நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்களும் கேட்குறீங்களே அப்படின்னு நினைப்பீங்கல்ல. சரி, விட்டுடலாம். பள்ளியில் நடந்ததை விட்டுடலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து நீங்கள் நான் நெகிழ் விளையாடணும். விளையாடலாமா? நீங்கள் தேனின்னு சொன்னீங்கல்ல, தேனிலேருந்து தானே பேசுகிறீங்க? அதனால் இந்த தேன் மாதிரி இனிப்பா தேனி பற்றி பேசலாமா? சொல்லிடவா? தேன் துளியை தேடி தேடி கண்ட தேனீக்கள் தேன் துளியை சிறு சிறு துளிகளாக தேன் கூட்டில் சேர்த்தன. புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லிடவா? தேன் துளியை தேடி தேடி கண்ட தேனீக்கள் தேன் துளியை சிறு சிறு துளியாக தேன் கூட்டில் சேர்த்தன. சொல்லுங்க பாப்பா. தேன் துளியை இல்லையே. தேன் துளியை தேடி தேடி கண்ட தேனீக்கள் தேன் துளியை சிறு சிறு துளியாய் தேன் கூட்டில் சேர்த்தன. என்ன பண்ணுச்சு தேனீக்கள்? தேன் துளியை தேடி தேடி கண்ட தேனீக்கள் தேன் துளியை சிறு சிறு துளிகளாக தேன் கூட்டில் சேர்த்தன. அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். சிறு சிறு சிறு சிறு துளியாக தேன் கூட்டில் சேர்த்தாங்க இல்லையா? ஆ, இப்போ நீங்கள் கோர்வையாக சொல்லணும். இன்னும் ஒரு வாட்டி சொல்லவா? ரொம்ப கஷ்டமாக இருக்கோ. நீங்கள் அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா அழகாக சொல்லிடலாம். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், சரிங்களா? தேன் துளியை தேடி தேடி கண்ட தேனீக்கள் தேன் துளியை சிறு சிறு துளிகளாக தேன் கூட்டில் சேர்த்தன. என்ன பண்ணாங்க தேனீக்கள்? என்ன பண்ணுச்சு? அச்சோ, சிறு சிறு ஆஹா, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கல. என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கல. சரி, பரவாயில்ல, முயற்சி செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும்போது என்ன பண்ணணும்? கவனமாக கவனித்து அழகாக விளையாடணும். சரிங்களா? சரிங்களா? ஆ, சரிங்க அருண்யா, ரொம்ப அழகாக பங்கெடுத்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
2: ஓ நண்பா, கவலைப்பட வேணா, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தானா, கஷ்டம் எல்லாம் பாரு.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் 1.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:33 ஆயிடுச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல நான் நெகிழ் செக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள். இப்போ செக்கு புக்கு விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நீங்க
0: எத்தனை தடவை முயற்சி பண்ணீங்க? எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க?
1: அம்மா வந்தாக்கா ஒரு

0: என்னம்மா, ஒரு மணி நேரமா? சரிங்க, வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா?
1: எக்ஸாம்க்கா படிச்சுட்டு இருந்தேக்கா.
0: படிச்சு முடிச்சிட்டீங்களா?
1: இல்லக்கா, இன்னும் ஒரு இது இருக்கா.
0: இன்னும் கொஞ்சம் இருக்கு. எப்ப படிப்பீங்க?
1: படிச்சு முடிச்சிருவேன்க்கா.
0: நைட்டே படிச்சிருவீங்களா இல்ல காலையில எழுந்திரிச்சு படிப்பீங்களா?
1: நைட்டே தான்க்கா.
0: ஏன், காலையில என்ன பண்ணுவீங்க? காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு படிக்கலாம்ல.
1: ஆமாங்க்கா,
0: காலையில படிச்சா அப்படியே மனசுல பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க்கா.
0: ஒரு நாளைக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சு படிச்சு பாருங்க. சரிங்க, இப்ப நம்ம என்ன விளையாடணும்? விளையாடலாமா? சரி, பிரகலாதனுக்கு பிடிச்ச விளையாட்டு எது?
1: எனக்கு பிடித்த விளையாட்டு ஃபுட்பால்.
0: எத்தனை நண்பர்கள் உண்டு உங்களுக்கு?
1: எனக்கு பிடித்த விளையாட்டு ஃபுட்பால். எனக்கு நண்பர்கள் கிடையாது.
0: பிரகலாதன், நீங்க வந்து பதில மட்டும் சொல்லுங்க, கேள்வியோட சொல்ல வேண்டாம், பதில் மட்டும் சொல்லிட்டே வாங்க, சரிங்களா? சரி, பிரகலாதன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லையே, ஃபர்ஸ்ட் கேள்வியை மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நீங்க வந்து பதில மட்டும் சொல்லுங்க, சரியா?
1: எனக்கு நண்பர்கள் கிடையாது.
0: என்ன படார்னு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க?
1: ஆமாக்கா, யாருமே இல்லக்கா.
0: இப்பதானே சொன்னீங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு.
1: ரெண்டு பேர் நான் சொல்லவே இல்லைக்கா.
0: சொல்லவே இல்லையா? நண்பர்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா?
1: ஆமாக்கா.
0: ஏன் நண்பர்கள் இல்லை உங்களுக்கு?
1: யாருமே பேச மாட்டாங்கக்கா.
0: ஏன், சண்டை போடுவீங்களா நீங்க?
1: இல்லக்கா.
0: அப்புறம் ஏன் உங்களுக்கு நண்பர்கள் இல்லை சொல்லுங்க, என்ன காரணம்?
1: புது ஸ்கூல்க்கா.
0: புதுசா போயிருக்கீங்க. 4 மாசம் ஆயிடுச்சுல, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 4 மாதம் ஆகிவிட்டது. 4 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னுமா நீங்க பழகல யார்ட்டையும்? ஆமாவா, அழகா பேசுறீங்க, இனிமையா பேசுறீங்க. இந்நேரம் ஒரு 10-15 ஃப்ரெண்ட புடிச்சு வச்சிருக்கணும்ல. சரி, இனிமேட்டு நல்லா பேசி நண்பர்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா?
1: இப்போ
0: விளையாட்டை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிட்டோம்
1: இல்லை?
0: மறுபடியும் விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: முதர்ந்து விளையாடலாம், சரிங்களா?
1: சரிங்க்கா.
0: உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள்.
1: ஜிலேபி.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு காய் சொல்லுங்கள்.
1: ஜிலேபி, உருளைக்கிழங்கு.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர்?
1: ஜிலேபி, உருளைக்கிழங்கு, பச்சை.
0: உங்களுக்கு பிடித்த ஒரு விலங்கு?
1: ஜிலேபி, உருளைக்கிழங்கு, பச்சை, சிங்கம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பறவை?
1: ஜிலேபி, உருளைக்கிழங்கு, பச்சை, சிங்கம்.
0: என்ன பறவை அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? கேள்வியை மறந்துட்டீங்களா? சரிங்க பிரகலாதன், ரொம்ப அழகாக விளையாடுறீங்க, அழகாக பேசுகிறீங்க. அடுத்து வரும்போது சொல்லணும் எத்தனை நண்பர்களை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு, சரிங்களா? சரிங்க, நல்லா படிங்க, அடிக்கடி வாங்க பேசலாம், சரிங்களா?
1: சரிங்க,
0: நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிங்கக்கா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5.
2: இப்பொழுது நாம் கேட்கலாம்
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
3: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
4: வாழ்நாள் முழுக்க ஓடி ஓடி உழைக்கிறோம். உழைக்கிறதுலேருந்து வர்ற பணத்தை நம்ம செலவு பண்ணுறோமான்னா பண்ணுறதில்ல. நமக்கு ஆசை சொத்து சேர்த்து வைக்கணும். யாருக்கு சேர்த்து வைக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது முன்கூட்டியே தீர்மானித்து வைக்கிறோமா? அப்படி இந்த தீர்மானித்து வைக்கிறதுக்கு உதவுறது தான் உயில். நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்முடைய சொத்துக்கள் யாருக்கு போகணும், எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறத சட்டப்படி தெரிவிக்கிற ஒரு விருப்பம் தான் உயில்ங்கிறது. இந்த உயில் எழுதுறதுல ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உயில் எழுதி வச்ச உடனேயே அந்த சொத்து யாருக்கு எழுதி வைக்கிறோமோ அவங்களுக்கு கை மாறுறது இல்லை. உயில் எழுதுறவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் சொத்து அவங்களுடையது தான். அது வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் அவங்க உயிலை மாற்றலாம், ரத்து பண்ணலாம், திருப்பி எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். அவங்க கடைசியாக எழுதுகிற உயில் தான் செல்லும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் எதுவும் தேவையில்லை. சாதாரண வெள்ளை பேப்பர்லேயே கூட நம்ம எழுதி தந்துடலாம். அதை பதிவு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவும் கட்டாயம் இல்லை.

0: ஆனால் உண்மைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையாகவே எழுதுனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த உண்மைத்தன்மைக்கு ஒரு கூடுதல் ஆதாரமாக அது இருக்குமே தவிர உயிலை பதிவு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. இப்போ உயில் எழுதாமல் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கலாம். அங்கே தான் ஒரு பிரச்சனை என்னன்னா, உயில் நம்ம எழுதாமல் இறந்து போனால் அந்த வாரிசு உரிமை சட்டம் குறுக்க வந்து நிற்கும். வாரிசு உரிமை சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் சொத்து பங்கு பிரிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மூணு பிள்ளையும் ஒரே சூழ்நிலையில் இருந்துட்டா மூணு பேருக்கும் சமமாக போகும், அதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதில் ஒரு குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளியாகவோ மனநிலை சரியில்லாத குழந்தையாகவோ இருந்து அந்த குழந்தைக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஒரு அதிகமாக சொத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதை உயில் எழுதியிருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா வாரிசு உரிமை சட்டப்படி தான் போகும். அதை தவிர உயில் எழுதுறதுக்கு வேறு என்ன முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா உயில் எழுதணும்னாலே பாபசகுனமாக இருக்குமோ, எழுதி வச்சா நமக்கு எதாவது ஆகிடுமோ அப்படிலாம் இல்லை. உயில் எழுதுறவங்க தெளிவான மனநிலையில் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருடைய வற்புறுத்தலோ கட்டாயமோ இல்லை செல்வாக்க பயன்படுத்துகிறதோ மோசடி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை எழுத வச்சிருந்தா அந்த உயில் செல்லாது. அந்த உயிலில் நீங்கள் தெளிவான மனநிலையில் சிந்திச்சு எழுதுனீங்கிறத காட்டுறது வந்து நீங்கள் கைப்பட எழுதுறதும் ஒரு ஃபேக்டராக அங்கே வந்து இருக்கும். உயிலில் வந்து ரெண்டு சாட்சி குறைஞ்சது வேணும். அந்த ரெண்டு சாட்சியோடைய சான்றொப்பம் ரொம்ப அவசியம். உயில் எழுதி முடித்த உடனே உங்களுடைய கையெழுத்தும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு சொத்து செல்லுமோ அந்த அளவுக்கு தான் உயில் எழுத முடியும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எழுதிட முடியாது, எழுதுனா அது செல்லாது. உயில்ங்கிறது இறப்பை பற்றிய ஆவணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். நமக்கு பிறகு குடும்பத்தில் தெளிவும் அமைதியும் வேணும்னா அதற்கான முன்னேற்பாடு அப்படின்னு தான் உயிலை நீங்கள் எடுத்துக்கிட்டால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உயில் எழுத முடியும். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-24.
3: கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில் மண் பரிசோதனையின் அவசியம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக நுட்புனர் நாகலட்சுமி அவர்கள். காலை 10 மணிக்கு ஒன் மேன் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. திரையுலக கலைப்பயணமாக முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி மாவட்டம் பொன்னுத்துறை அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம் இரவு 10 மணிக்கு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க நான் நெகிழ்ச்சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுக்களை. இப்போ நேரம் பாத்தீங்கன்னா இரவு 8:49 ஆயிடுச்சு. இணைப்பில் காத்திருக்கும் குட்டி செல்லம், வாங்க. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க தவஸ்ரீ?
7: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி
3: வடுகப்பாளையம் பேசுறேன். இணைப்பு சரியா கிடைக்கிற இடத்துல நின்று பேசுறீங்க.

0: லா விட்டு விட்டு கேட்குது நீங்கள் பேசுகிறது.
1: ஆ சரிங்க.
0: தேவஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
1: நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: உங்களுக்கு இப்போ பரீட்சை நடக்குதா?
1: இல்லைங்கக்கா.
0: இல்லை. வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டிங்களா நீங்கள்?
1: முடிச்சிட்டேங்கக்கா.
0: எத்தனை மணிக்கு தூங்குவீங்க?
1: அக்கா
0: பேசி முடித்த உடனே தூங்கிடலாமா?
1: ஆ சரிங்க.
0: பேசுகிறதுக்காக தான் காத்திருந்தீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க. வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாரும்?
1: நல்லாயிருக்கு.
0: நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்க. நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடணும்னு தெரியுமா? இப்போது நான் நெகிழ், அதாவது சொல்லக்கூடிய வாக்கியத்தை நீங்கள் அப்படியே சொல்லணும், சரியாக சொல்லணும். சரிங்களா? சொல்லட்டுமா? பொட்டு பொட்டாக வைத்த பட்டு பாவாடை போட்ட பாப்பா பட்டுப்பூச்சி போல பாட்டு பாடி பறந்தாள். ரொம்ப பெருசாக இருக்கோ? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? பொட்டு பொட்டாக வைத்த பட்டு பாவாடை போட்ட பாப்பா பட்டுப்பூச்சி போல பாட்டு பாடி பறந்தாள். சொல்றீங்களா? நிலுங்க நிலுங்க, நீங்க சொல்றது எனக்கு எப்படி தெரியுமா கேக்குது? விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேட்டுச்சுன்னா எப்படி கேட்கும் பட்டு பாவாடை? நல்ல தெளிவாக இருக்கிற கேட்குற இடத்துல, அதாவது சிக்னல் இருக்க இடத்துல நின்று பேசுகிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்லை இல்லை, நீங்கள் பேசுறது சரியாக கேட்கல. என்ன பண்ணலாம் தவஸ்ரீ? சரி, சரியாக கேட்கலையே. சரி, இன்னொரு நாளைக்கு நீங்கள் வாங்க, நம்ம விளையாடலாம், பேசலாம். சரிங்களா? நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி.

கோடை பன்மலை 100.5 இதுவரை இளமை பேசுகிறதில் கலந்து கொண்ட மாணவ கண்மணிகள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றி கூறி நிறைவுக்கு வருகிறது இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. இளமை இருக்கும் வரை கனவுகளுக்கு எல்லை இல்லை, முயற்சி இருக்கும் வரை வெற்றிக்கு தூரமில்லை. விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களை. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம், கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் மதுரை நாடகம் மற்றும் குரல் கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை இன்று இரவு 9 ஆயாச்சு. விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியும் வளம் வர துவங்கியாச்சு. இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஒலிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்னே சொல்லலாம். எப்படி அப்படி சொல்லலாம்னா, குரல் சார்ந்த பன்முகத்திறமை கொண்டவங்க, ஒரு நல்ல நாடக நடிகர், பல விளம்பரங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவங்க. அது மாதிரி அங்கங்கே அவங்களுடைய குரல்கள் ஒலித்து கொண்டு இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்கள் பொதுமக்களே அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஒலி சார்ந்த பன்முகத்திறமை கொண்டவங்க, அதோடு நல்ல ஒரு மனிதரும் கூட, வானொலி மீது அதீத பிரியம் கொண்ட நபரும் கூட. இப்படியே நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம நிலையத்திற்கு வந்திருக்க விருந்தினரை பத்தி அவங்க வாயாலே ஒரு சில வார்த்தைகள், அவங்கள பத்தின அறிமுகத்தையும் நம்ம கேட்டுடலாம். முதல்ல அவங்கள நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலை சார்பாகவும் வருக வருகன் வரவேற்றுவோம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. நான் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல 32 பணிபுரிந்து 2016 நான் ஓய்வு பெற்றுட்டேன். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்புன்னு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு 10:30. தொலைநிலை கல்வி வழியாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்துறோம். அப்ப பேராசிரியர்கள் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல இருந்து வருவாங்க. நாங்க அந்த பாடத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை பிராட்காஸ்ட் பண்ணுவோம். ப்ரோக்ராம் 20 போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கோடை FM இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லா ஸ்டேஷன்ஸும் இதை ரிலே பண்ணுவாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை 2, இப்படி. அது பல்வேறு காரணங்களால 2000 அது நிறுத்தப்பட்டது. பிறகு நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் போய் பல்வேறு பணிகளில் இருந்து 2016 ஓய்வு பெற்றியாச்சு.
1: ஓய்வு பெற்று ஏறக்குறைய 10
2: முடிஞ்சிச்சு.
1: சரி, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லாமா?
2: ஆ சொல்லலாம் சொல்லலாம். என்னுடைய மனைவி, அவங்க மேத்ஸ் டீச்சரு, அவங்களும் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு அவங்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. எனக்கு 2 ரெண்டு பேருமே மெரெயின் இன்ஜினியர்ஸ். பெரிய பையனை கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 இருக்கிறாங்க. பேர பேத்திகளோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக. ரெண்டாவது பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
1: அப்படியே அந்த பொறுப்புகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு.
2: ஆமாம், நிச்சயம்.
1: சரி, முதல் பாடல் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணம் சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிற இருக்கோம். முதல் பாடல் என்ன கேட்கலாம்?
2: எங்கிருந்தாலும் வாழ்க.
1: இன்னும் 2 சேர்ந்து பாடுறீங்களே.

0: இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு வச்சுங்களேன்.
1: உங்களோட விருப்பத்துல முதல் பாடல் எங்கிருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தியாச்சு. அந்த வாழ்க வாழ்கன்னு வாழ்த்து முழக்கம் வானொலியில கேட்கறதுக்கு கோடை பண்பலை வாயிலாக உங்களின் விருப்பத்தில் இதோ உங்களுக்காக.

0: ஐயா உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 16 ஆண்டுகளுக்கு மேலே, அதற்கு முன்பாக தொலைநிலை ஒளிபரப்பு சார்ந்த பணிகளும் 20 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு. சரி, நீங்கள் ஒரு நாடக கலைஞர் அடிப்படையில், அப்படிதான் அறிமுகமும் கூட. அது என்ன உங்களுக்கு நாடகத்துக்கு மேலே பிரியம்? அதற்கு முன்பாக ஒரு கேள்வி முன்வைக்கணும்னா, வானொலி கேட்கிற வழக்கம் எப்ப இருந்து துவங்கியது அப்படின்னு சொல்லலாமா?
1: அப்பா, அது சின்ன வயசுல இருந்தே. சின்ன வயசுல இருந்து நாடகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வானொலி நாடகம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பள்ளி படிக்கும் போதும் சரி, கல்லூரி படிக்கும் போதும் சரி, நிறைய நாடகங்கள் எல்லாத்திலயுமே எனக்கு கூப்பிட்டுருவாங்க. எங்கடா அந்த பையன், அப்போ வந்து பையன் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சிருவாங்க. அப்போது வந்து வானொலியில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 மணிலிருந்து 4 மணி வரை ஒரு மணி நேரம் நாடகம் நடக்கும். நான் வந்து திருச்சி தான் எனக்கு சொந்த ஊர். அப்போ ஒரு பெரிய ரேடியோ செட்டு ஒன்று இருக்கும், பெருசாக இருக்கும். அது வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் அப்போ தூங்கிட்டு இருப்பாங்க ஹாலில். அப்போது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 3 மணி 4 மணி மதியான நேரம் தூங்குவாங்க இல்லையா, அந்த ரேடியோ பெட்டி அப்படியே அலாக்காக மெதுவாக, நானும் என்னுடைய அண்ணனும் அப்படியே மெதுவாக தூக்கிட்டு வந்து, அது பின்னாடி கொல்லப்பக்கம் ஒன்று இருக்கும், இது வேப்பம் மரம் ஒன்று இருக்கும், அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அந்த இதை வச்சு அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ரேடியோவில் ஒரு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்து அந்த நாடகத்தை வந்து அவ்வளோ ரசித்து பக்கத்தில் உட்காந்து மெதுவாக வைத்து அந்த காதோடு காதாக கேட்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதுவும் நீங்கள் சொல்கிறத நினைக்கும் போது

0: நல்ல வெயிலும் இருக்கும், 3 மணிக்கு அப்படி இளம மாலை வெயில் ஆரம்பிச்சிடும், வேப்ப மரத்து கீழே உட்காந்து கேட்க சுகமா இருந்திருக்கும் நிச்சயமா. சரி, இப்படி நாடகம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாடகத்தின் மீது ஒரு பற்று அப்படி சொல்லலாம், அது எப்படி நாடக கலைஞர் ஆகுனீங்க?
1: நான் வந்து சார் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப வந்து ஒரு நான் டீடைல்டு ஸ்டடி ஒன்று இருக்கு, சிந்துபாத்தின் கதைகள், அது வந்து நான் டீடைல்டு தானே. அப்ப வந்து ஆசிரியர் நடத்தமடர் வந்து உட்காந்துருப்பாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பேரா, நீங்க அதாவது வாசிப்பு திறன் அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு மாணவரா வாசிக்க வைப்பாரு, அப்படி
0: ஆளுக்கு ஒரு பேரா மாதிரி,
1: ஆளுக்கு ஒரு பேரா. நான் வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அல்லது செகண்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். என்னுடைய டேர்ன் வந்தப்போ நான் வாசித்தேன். வாச உடனே என்னுடைய குரல் அவருக்கு பிடிச்சிருச்சு, ஏ நல்லா வாசிக்கிறான்டா. அடுத்த பேராவை நீயே வாசினாரு, அடுத்த பேரா நானே வாசித்தேன், அடுத்த பக்கம் வாசினாரு, அடுத்த பக்கம் நானே வாசித்தேன். உடனே ஒவ்வொருத்தரையாக வாசிட்டு ஒரு 2-3 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த கிளாஸில். இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த பீரியட் இருக்கும், அது வந்து இனிமேல் இந்த டிசோசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 பேரை இவங்க தான் வாசிப்பாங்க. முதல் 3 பக்கம் இவர் வாசிப்பார், இந்த பையன் வாசிப்பான், அந்த அடுத்த 3 பக்கம் அவன் வாசிப்பான், அடுத்த 3 பக்கம் அவன் வாசிப்பான், இப்படி தான்.

0: உடனே ஒவ்வொருத்தரையா வாசிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த கிளாஸ்ல. இனிமே வாரத்துக்கு ஒரு நாள் அந்த பீரியட் இருக்கும், அது வந்து இனிமே இந்த டிசோசா அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணு பேரை இவங்க தான் வாசிப்பாங்க. முதல் மூணு பக்கம் இவர் வாசிப்பாரு, இந்த பையன் வாசிப்பான், அந்த அடுத்த மூணு பக்கம் அவன் வாசிப்பான், அடுத்த மூணு பக்கம் அவன் வாசிப்பான், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் திருச்சியில இருந்ததுனால மணிமலர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி திருச்சி வானொலி நிலையத்தில் பிராட்காஸ்ட் ஆகும், அதுக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. முதன் முதலாக நாங்க அப்பதான் போறேன். அப்ப அவர் எழுதின நாடகம் ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும், குழந்தைங்க எப்படி பள்ளி மாணவர்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நாடகம். அந்த நாடகத்திலேயே நான் வந்து என்னதான் ஒரு மெயின் பார்ட் நடிக்க சொன்னார். அப்படி நைன்த்ல ரெண்டு தடவை, அப்புறம் டென்த்தில் ஒரு தடவை நினைக்கிறேன், கிட்டத்தட்ட மூணு தடவை அவர் என்னை கூட்டிட்டு போனார். அப்பயே எனக்கு வந்து வானொலி வந்து எனக்கு வந்து அது ரொம்ப தொடர்புள்ள ஒரு ஒரு ஊடகமாக எனக்கு தென்பட்டது. அப்போ நம்முடைய குரலுக்கு அது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி நானே நினைச்சுக்கிட்டு பின்னால் அதை பற்றி நான் நிறைய வளர்த்துக்கிட்டேன்.
1: குரல் சார்ந்த விஷயங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. என்ன பாடல் உங்களுடைய விருப்பத்தில் இரண்டாவது பாடல்?
0: குங்கும பூவே
1: கொஞ்சம் புறாவே.
0: நல்லா இருக்கும் அது கேட்கறதுக்கு, ஒரு மாதிரி ஜம்பிங் குரல், அந்த இசை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்.
1: குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் நம்மளை இப்ப கொஞ்சிட்டு போக வர இருக்கு காற்றலைகள்ல. உங்களுக்காக, உங்களின் விருப்பத்தில், எல்லோருக்காகவும் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அகில இந்திய வானொலியில் நான் வந்து ஒரு அறிவிப்பாளர் ஆக வேண்டும். அதுக்காக நான் பல முறை இந்த அறிவிப்பாளர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கால் ஃபார் பண்ணுவாங்க, எல்லா வானொலி நிலையங்களுக்கும் போனேன். அந்த
1: 1980களில் சொல்லுங்களேன்,
0: சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, கடைசியாக வந்து அந்த ரிட்டர்ன் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அப்புறம் அடுத்த நாளே அது ஒரு வாரம் கழிச்சோ ரிட்டர்ன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவாங்களா ஆடிஷன் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஆடிஷன் டெஸ்ட்டுக்கெல்லாம் போவேன், எல்லா டெஸ்ட்டுக்கும் போவேன். அதில் அரசல் புரசலாம் சொல்லுவாங்க, உங்கள் பேர் அதில் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தோணுது அப்படிம்பாங்க. ஆனால் கடைசியாக கிடைக்காது, அது என்னன்னு தெரியல, கடைசி வரைக்கும் அது கிடைக்கல. அதனால் என்ன பரவாயில்ல, அவை சார்ந்த ஒரு வேலை எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது எம்ப்ளாயி ஆஃப் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அந்த முன்னுரை கொடுக்கறது அந்த வேலையெல்லாம் நான் ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு அந்த கனவு ஓரளவுக்கு நனவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம்.
1: நீங்க சொல்றது 1980களில் முழு நேர அறிவிப்பாளர்.
0: ஆமா, முழு நேர அறிவிப்பாளர். ஆமா, அப்போ வந்து ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நிலைய கலைஞர், அப்புறம் அறிவிப்பாளர்னே இருப்பாங்க. அவங்க 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து அறிவிப்பாளராக பணிபுரியலாம்.
1: அதுதான் கனவாக இருந்து அப்படி கை நழுவினாலும் நான் அது சார்ந்த வேலையை தான் செஞ்சேன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்ததா இன்னொரு விஷயம்னா நாடகம். இது வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்கு பரிச்சயம்ன்றது, ஓரளவு நாடகம் கேட்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஜோசப் டிசோசா அப்படின்ற பேர் வந்து மனதில் பதிஞ்சிருக்கும். குறிப்பாக ஏதாவது ஒரு வரலாற்று நாடகம், ஏதாவது ஒரு ராஜா, ஒரு சிக்கலான கதாபாத்திரம், குரலில் பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு மதுரை வானொலியிலேயே நான் உங்களை அழைத்து பார்த்துருக்கேன் கண்ணாலேயே. இந்த அளவுக்கு வரணும்னா நாடகத்தில் முதல் முறை ஆடிஷன் பண்ணியிருப்பீங்க, அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா? முதல் முறை
0: 78 பிஏ முடிச்சிட்டேன். பிஏ முடிச்சுட்டு இருக்கும்போது அகில இந்திய வானொலி திருச்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி வானொலி கலைஞர்கள், வானொலி நாடகத்தில் நடிப்பதற்கு வானொலி நாடக கலைஞர்கள் தேவையாக இருக்குது, அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன விலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 ரூபா.
1: 1 ரூபா?
0: ஆமாம், 1 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம். அது மாதிரி 1 ரூபா மணி ஆர்டர் பண்ணி அது வீட்டுக்கு வரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அதை ஃபில்லப் பண்ணி பிறகு அனுப்பிச்சேன். ஆடிஷன் டெஸ்ட்டு கூப்பிட்டாங்க, ஆடிஷன் டெஸ்ட்லேயும் நான் பாஸ் பண்ணிட்டேன். அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தார். அந்த நாடகத்தினுடைய தலைப்பு வந்து சட்டை, அதில் வந்து ஒரு காதலன், ஒரு காதலி, ஒரு அப்பா கேரக்டர். அதுக்கு ஒரு தனி ஒரு ரிஹர்சல் ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த ரிஹர்சல் ரூமில் சார் படிச்சுட்டு இருங்க, வந்துடுவாங்க ஹீரோயின்லாம் வந்துடுவாங்க, நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஒரு தடவை வாசிக்கிட்டு இருங்கன்னாரு. சரி, என் கூட நடிக்க வந்திருக்கிறவங்க வேறு யாருன்னு பார்த்தேன். ஒரு அப்போ எனக்கு வயசு 22, ஒரு 50 வயதுடைய ஒரு நபர் வந்திருந்தார். சரி, அப்பாவை நடிக்க போகிறவர் வந்துட்டார், எனக்கு காதலியாக நடிக்க போகுது யார்,
1: அந்த டிஸ்ட் எனக்கு பிடிபட்டுருச்சு, நீங்க சொல்லுங்க
0: அப்படின்னு வெகு ஆர்வமாக காத்துக்கொண்டே இருந்தேன். கதவு திறந்தது, ஒரு 55 வயசு இருக்கும், ஒரு பாட்டி. அப்போ வந்து பாட்டி, எனக்கு நான் 22 வயசுங்கிறனால அவங்க 55 வயசு பாட்டி தானே. அப்பாடி ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்றாரு அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர். அப்படி அந்த வசனமெல்லாம் சொன்னா நீங்க ஒரு மாதிரி வேடிக்கையாக தான் இருக்கும். அந்த அம்மா அந்த பாட்டி வசனம் சொல்றாங்க, அத்தான் இன்னும் நாம எத்தனை நாளைக்கு அத்தான் இப்படி காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது, உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அத்தான் அப்படி அந்த பாட்டி. எனக்கு ஒரு வசனம், எனக்கு ஒரு வசனம், உன்னோட தங்க கழுத்துல எப்ப நான் தாலி கட்ட போறேன்னு தினந்தோறும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியாதா. அப்படி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வசனம் பேசி முடிச்சாச்சு. பிறகு 4-5 வருடங்கள் கழித்து அப்போ மதுரை வானொலி நிலையம் அப்போ ஆரம்பிக்கப்படலை, திருச்சியிலேருந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. அப்போ திருச்சி வானொலி நிலையத்தில் நான் வந்து ஒரு நிகழ்ச்சியினுடைய அந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பினுடைய உதவி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ அவங்கெல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்கள வந்து அக்கான்னு கூப்பிடுவோம், அவங்க பேர் கமலா. சில சமயம் நாங்கள் உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். மத்தியான நேரத்தில் ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வந்து ஒரு 2 இன்லைன் லெட்டர்களை கொண்டு வந்து அக்காட்ட கொடுத்துட்டு போனார். அக்கா வந்து பிரித்து படித்தாங்க. பிரித்து படிச்சுட்டு நான் அப்படி எதித்தாப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், தம்பி இதை படித்து பாருப்பான்னு என்கிட்ட கொடுத்தாங்க.
1: காதல் கடிதமா?
0: நான் உடனே, அக்கா இது உங்களுக்கு வந்து பர்சனல் கடிதம், என்கிட்ட கொடுக்குறீங்களே? இல்லை இல்லை, சும்மா படிப்பா, சும்மா படிப்பான்னு. நாங்கள் அதில் பிரித்து படித்தேன். நான் சொன்னேன் அக்காட்ட, அக்கா ஃபோட்டோ அனுப்பி விடுக்கா ஃபோட்டோ. அப்போ அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, வேணாம்ப்பா, அவன் கனவு உலகத்தில் இருக்கான், அப்படியே இருக்கட்டும். அப்போது வானொலியில் ஒரு குரலை கேட்டு, இந்த குரலே இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த குரலுக்குரிய நபர் எவ்வளவு அழகாக இருப்பார்.

0: ஐயா, இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு நான் டீடைல்டு சிந்துபாத் கதையை வாசிச்சதுதான் அந்த வாசிப்புக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. என்ன ஆகணும்ன்றது உங்களோட ஆசையாக இருந்தது?
1: ஒரு வகையில அது வந்து அந்த கனவு நனவாச்சுன்னு சொல்லலாம். ஆனா முழுமையாக அது அந்த கனவு நனவாகல.
0: என்ன கனவு சொல்லுங்களேன்.

0: இன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேயரும் அவனுடைய மனசுல ஒரு ஒரு ஒரு ஒரு ஓவியத்தை வரைந்து வைத்துக் கொடுக்கிறான். அந்த ஓவியத்துக்கு ஒரு உயிர் கொடுத்து விடுகிறான். பிறகு அது மேல காதலிக்கும் ஆரம்பிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த குரலை கேட்கணும். அதனாலதான் அது கல்ச்சர்ட் வாய்ஸ் சொல்றோம்.
1: ஒரு நாடகத்துடைய அனுபவத்திற்கு பின்னால் இவ்வளவு பெரிய வரலாறே இருக்கு. சரி, மூன்றாவது பாடல் என்ன பாடல் கேட்கலாம் உங்களுடைய விருப்பத்தில்?
0: தில்லானா மோகனம்பாள் படத்துல நலம்தானா பாடல்.
1: நலம்தானான்னு
0: அது வந்து ஒரு கிளாசிக் ஃபில்ம். அது
1: இப்ப நலம்தானா பாடல் நலம்தானான்னு நம்மளை விசாரிக்க வருது. நம்ம எல்லாரும் நலம்ன்றத சொல்லிடலாம் கோடை பண்பலையின் வாயிலாக. இதோ உங்களுக்காக பாடல். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இசையின் நீர்வீழ்ச்சி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை நாடகம் மற்றும் குரல் கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள்.

0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது நாடக நடிப்பு சட்டை இந்த முதல் நாடகம் நீங்கள் நடித்த அனுபவத்தையும் சொன்னீங்க. இப்போ பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நாடக கலைஞராக இருக்கும்போது வாய்ப்புகள் ஒரு அளவுக்கு உங்களுடைய குரலுக்கு ஏற்றாற் போல கிடச்சிருந்துருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கடினமான கதாபாத்திரங்கள், நான் சொன்ன மாதிரி ராஜா, ஒரு சவாலான கதாபாத்திரம் உங்கள் கையில் வந்து சேருது. ஆரம்ப நிலையிலேருந்து இந்த நிலைக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மறக்க முடியாத நாடகம் இந்த நாடகத்தில் நடித்தது இன்னால் வர என்னால் மறக்கவே முடியாது. இது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்லலாம், கடவுள் கொடுத்த வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா?
1: பொன்னியின் செல்வன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வன் வந்து திரைப்படமாக வந்துச்சு, கல்கி எழுதியது. கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற அது ஒரு புதினமும் இருந்துச்சு. அந்த புதினத்தை முதன் முறையாக மதுரை வானொலி தான் எடுத்து 52 வாரங்கள், ஒரு வருடம் முழுவதும் வியாழக்கிழமை நினைக்கிறேன் 12 மணி நேரத்தில் தான் அதை ஒளிபரப்புவாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியை அதை வந்து வானொலி நாடகமாக்கி அதை வந்து ஒளிபரப்புனாங்க மதுரை வானொலியில். மதிப்புக்குரிய நண்பர் பூர்ணகுமார் தான் அதை வந்து அந்த வானொலி வடிவமாக்கினார். அதில் நாகநந்தி என்று சொல்லக்கூடிய
0: புத்த பிக்ஷு
1: வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆள். சிவகாமி இப்படி தான் பேசுவார், ஆனால் அவர் மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு
0: வன்மம் இருக்கும்.
1: வன்மம் இருக்கும். அந்த சிவகாமி மேலே ஒருதலை காதல், அந்த ஒருதலை காதல் சிவகாமி இன்னொரு நபரை காதலிக்கிறான்னு கேள்விப்பட்டோடனே ஒரு கோபம் வந்துடும். அப்போது சாதாரணமாக சிவகாமி அப்படி தான் பேசுவார் அவர். புத்த பிக்ஷு தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டுவார் பாருங்க, திடீர்னு ஒரு நாள் சிவகாமி அப்படின்னாரு. அந்த அம்மா பயந்துருவாங்க. அந்த நாடகத்தில் வந்து யார் வந்து அதை சிவகாமியை நடித்தாங்க அப்படின்னா, முத்து படத்தில் நடிகை மீனாவுக்கு பின் குரல் கொடுத்துருப்பாங்க, டப்பிங் வாய்ஸ், உமாபரணின்னு சொல்லி அவங்க நிறைய தொலைக்காட்சி நாடகத்தில் நடித்தவங்க. அப்போ வந்து அந்த உமாபரணி மேடம், அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு, எப்படி சார் இவ்வளோ குரலை மாற்றி அப்படியே வில்லனாக மாறினீங்க, எனக்கே ஒரு மாதிரி டக்குன்னு பயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாடகம் அப்படின்னு சொல்ல முடியும். 52 வாரங்கள் அது வந்து ஒளிபரப்பாச்சு.
0: இது ஒரு நல்ல நினைவாகவும் அனுபவமாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அந்த பாட்டு.
0: கருப்பு தான் எல்லாருக்கும் பிடிச்ச கலருன்னு பாடல் வர இருக்கு, கேட்டுடலாம். கோடை பண்பலையின் வாயிலாக இதோ அனைவருக்குமான பாடல், உங்களுக்குமான பாடல், விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, பொதுவாக உங்களை அடையாளம் காணும்போது குரல் சார்ந்த ஆளுமை மிக்க நபராக அடையாளம் காண முடியுது. மேடை நாடகங்கள் பார்க்குற வழக்கம் உண்டா? பார்த்துருக்கீங்களா, ரசிச்சிருக்கீங்களா?
1: மேடை நாடகங்களை நானே நடிச்சிருக்கேன்.
0: அப்படி சொல்லுங்க, என்ன நாடகம்?
1: நான் சொல்றது நிறைய ஒலி ஒளி காட்சி நாடகங்கள். அப்போ வந்து ஒலி ஒளி காட்சினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம்னு. முக்கியமாக எங்களுடைய சர்ச்சில் அதை நடத்துவோம். அது எப்படின்னா, நாலு ஸ்டேஜ் போட்டிருப்போம். ஒரு ஸ்டேஜ் இங்கே இருக்கும், இன்னொரு ஸ்டேஜ் இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு ஸ்டேஜ் அந்த பக்கம் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய நபருக்கு அவர் ஒரு வசனம் பேசுவார், அல்லது ஒரு நாலஞ்சு வசனம் பேசிட்டு அதற்கு பதில் யார் கொடுப்பாங்கன்னா, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் பதில் கொடுப்பார். உடனே அங்கே ஒரு ஸ்பீக்கரும் ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் போட்டிருப்போம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணுறது, அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணுறது, இப்படி ஒரு பிரமிக்கத்தக்க வரை வகையில் இருக்கும். ஏற்கனவே நம்ம வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு நாடகம், ஒரு வானொலி நாடகம் மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நிகழ்ச்சியாகவும் நம்ம மேடையில் அதை நிகழ்த்தி காட்டுறது. அது மாதிரி நிறைய நாடகங்களில் நான் நடிச்சிருக்கிறேன். மேடை நாடகங்களில் சங்கரதாஸ் சுவாமிகள், நேற்று அவருடைய பிறந்த நாள். சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகத்தில் நடித்த எண்ணன் கண்ணப்பா, அவருக்கு சொந்த ஒரு மதுரை. திரைப்படங்களில் ஒரு 10 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அதற்கு முன்னால் திரைப்படங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அந்த நாடகங்களில் நிறைய நடிச்சிருக்கிறார். அப்போ அவருடைய அந்த அனுபவங்களெல்லாம் சொல்லுவார். அவர் சினிமாவில் அவர் நடித்த அனுபவங்களாக சொல்லுவார். நிறைய இளைஞர்களுக்கு இதை கேட்கக்கூடியவர்களுக்கு கூட எண்ணன் கண்ணப்பா அவர்கள் யாருன்னு தெரியாது. நான் ஒரு பாடலை சொன்னால் ஓரளவு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி, செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கண்

0: கணவன் வீடு திரும்பல
1: பாடல் இடம்பெற்ற படம், அதுக்கு பேரு டவுன் பஸ். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் தான் என்ன கண்ணப்பா அவர்கள். அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாடகங்கள்ல மதுரை வானொலி நிலையத்தில் நடிச்சிருக்கேன். பிரமாதமான நடிகர். வானொலியில வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தேவையில்லை, குரல்ல மட்டும் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா போதும் அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, முகத்துல அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்தாதான் அந்த குரல்லையும் அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வர முடியும். அப்படி அந்த அவர் சில சமயம் காதல் வசமெல்லாம் பேசும்போது நான் ஏத்தாப்புன்னு பார்த்துருக்கேன், அப்படியே ஒரு சின்ன பையன் மாதிரி மாறிடுவார் அவர். அவ்வளோ அந்த குரல்ல அந்த நயம், அந்த இளமை, அது எல்லாமே அவருடைய முகத்தில் இருக்கும். முகத்திலே வரும். அவர் கேட்கும்போது முகத்தில் வந்து வந்தாதான் ஐயா குரல்ல வரும். அது நான் அப்படியே நடிச்சு நடிச்சு பழகிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார்.
2: மேடை நாடகங்கள் அனுபவம், நல்ல ஒரு நடிகர்களுடைய அனுபவம், அதாவது நாடகம் சார்ந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய ஊத்தி சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. நல்ல பாடு.
2: சரி, தஞ்சாவூர்ல இருந்து மண் எடுத்துட்டு தாமிரபரணியில தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் காற்றலைகள்ல. இதோ உங்களின் விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வர இருக்கிறது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் சொல்லும்போது மேடை நாடகம் அனுபவமும் சொன்னீங்க, நிறைய குரல் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சரி. வாழ்க்கையில் இந்த சவாலை நான் சந்தித்தேன், அப்பா கடினமான சூழல், ரொம்ப மனமும் வருத்தப்பட்டேன், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, இது என்ன புதுசாக ஒரு சவால், இல்லை இது என்ன புது சங்கடம் அப்படின்னு, ஏதாவது ஒரு கடினமான சூழல் என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி மனதை உலுக்கிய உணர்வு இல்லை நிகழ்வு ஏதாவது சொல்ல முடியுமா?
1: என்னுடைய தாய் இறந்தபோது அவங்களுக்கு வயசு 83 இருந்துச்சு, உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து இருக்கும்போது திடீரென்று அவங்களுக்கு அந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் அது மாதிரி வந்தது. அந்த சமயம் பாருங்கள், நான் வெளியில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் எனக்கு ரெக்கார்டிங்கில் இருந்தேன். அப்போ என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரு மாதிரி இருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்ட்டு. ரெக்கார்டிங் முடிய போகிற சமயம், அதனால் இன்னொரு அந்த இன்னும் பத்து நிமிஷம் சொல்லியே நான் லேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது அம்மா உயிரோடு இல்லை,
0: தாமதமானது வந்து கொஞ்சம் கடினமான சூழலாக இருந்துருச்சு.
1: அம்மா நிச்சயமா.
0: சரி, இப்போ இந்த தருணத்தையும் சொன்ன மாதிரி, இந்த தருணம் இது ரொம்ப இனிமையான தருணம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எனக்கு கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி, பிறவி பலனை அடைந்தே விட்டேன் ஐயா அப்படின்னு ஏதாவது ஒரு இனிமையான தருணம் பகிர்ந்துக்கலாமா?
1: நிச்சயமாக. மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பில் ஒரு 20 நிமிஷம் அந்த நிகழ்ச்சி, 10:30 10:50 வரைக்கும். அதில் பேராசிரியர்கள் வந்து ஒரு பாடம் இருக்குன்னா அதை பற்றி அப்படியே மனோட்டனஸாக அப்படியே வாசிட்டு போவாங்க. 20 நிமிஷம் அந்த ப்ரோக்ராமு, அவருடைய குரல் மட்டும்தான் இருக்கும், அது 10:30 வேற. அப்போது மதுரை வானொலி நிலைய இயக்குநராக இருந்த மரியாதைக்குரிய என்னுடைய குருவின் கூட சொல்லலாம், திருவேங்கடம் ஐயா, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க,
0: முதல் நிலைய இயக்குனர் மதுரைக்கு.
1: அவர் வந்து என்னை கூப்பிட்டு, என்னப்பா வந்து ராத்திரி 10:30 போகுது, எல்லாம் தூங்குற நேரம், இது ஒரே ஆள் இப்போ ஒரே மாதிரியே வாசிச்சு போனால் நல்லா இருக்குமா, கேட்க மாட்டுறாங்களப்பா, இதான் மாற்ற முடியுமான்னு யோசிப்பாரு. ஏதாவது மாணவர்களை கூப்பிட்டு அவர் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டு, மீதி ஒரு 8 நிமிடங்கள் மாணவர்களுக்கும் அவருக்கும் உள்ள உரையாடல் மாதிரி, அந்த பாடத்திலேயே உரையும் விளக்கமும் அப்படி கூட தலைப்பு வச்சுக்கலாம், அது மாதிரி செய்ய முடியுமா, நடுவில் ஏதாவது மியூசிக்கை போடு, நீ ஏதாவது ஒரு முன்னுரை கொடு, அந்த நிகழ்ச்சி எப்படியா கேட்க வைப்பா, ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு சொன்னார். ஆஹா, அடிச்சுதுரா சான்ஸ் இதான், நமக்கு இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதுக்கான முன்னுரையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். நெப்போலியன் அப்படின்னு ஒரு பாடம்னு வச்சுங்களேன் வரலாறுல. அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இளங்கலை 2ஆம் ஆண்டு வரலாற்று மாணவர்களுக்கு நெப்போலியன் என்ற பாடம் இப்போ ஒலிபரப்பாகுது. இந்த பாடத்தை வந்து நடத்துகிறவர் பேராசிரியர் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி தான் அனௌன்ஸ்மெண்ட். சரி, நெப்போலியன் அப்படின்னா நான் அவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு முன்னுரை கொடுன்ட்டு, நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? நெப்போலியன் ஒரு நெருப்போலியன், அவன் இதயத்தில் எழுந்த ஆதிக்க தீ, அவன் ஆட்சி செய்த பிரான்சை சீர்திருத்தி, உலக அரங்கில் உயர்த்தி தனக்கென ஒரு இடத்தை நிலை நிறுத்தி கொண்ட சக்கரவர்த்தி நெப்போலியன், இறுதியில் அவனுடைய ஆதிக்க தீயே அவனை அழுத்தி வாட்டர்லூ போரில் அவனை வீழ்த்தி ஹெலினா தீவுக்கு நாடு கடத்தி அணைந்து போனது, ஆனால் அவன் கீர்த்தி உலகமெலாம்.

0: பரவி நின்றது.
1: ஆம், நெப்போலியன் ஒரு நெருப்போலியன். இப்போது நெப்போலியன் என்ற தலைப்பில் இந்த பேராசிரியர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி. இப்படி அந்த முன்னுரைங்கிறது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஒரு மேக்ஸிமம், அவ்வளோதான் கொடுக்கணும். அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யோசித்து வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு எழுதிட்டு வந்து அதை நான் வந்து வாசிப்பேன். அது மாதிரி நிறையா நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். மகா அசோகர், அசோகா த கிரேட் அப்படின்னு ஒரு பாடம். அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நானே அசோகராகவே மாறிடுவேன். அப்போ அந்த கலிங்க போர், இதுதான் வெற்றியா, இதுதான் நான் விரும்பிய சாம்ராஜ்யமா, இந்த போர் வீரர்கள் என்னை நம்பி போராடினவர்கள், என் வெற்றிக்காக தங்கள் உயிர்களை கொடுத்தவர்கள், ஆனால் இப்போது இவர்கள் உயிரற்ற உடல்கள், இந்த போர்க்களம் ரத்தம் குடித்து சிவந்து கிடக்கிறதே, ஐயோ இதுதானா வெற்றி. இந்த போரால் எத்தனை மனைவிகள் விதவைகளானார்கள், எத்தனை குழந்தைகள் தங்கள் தந்தையரை இழந்தனர், இதுதான் வெற்றியா? இல்லை இல்லை, இது தோல்வி. நான் மன்னன் அல்ல. இதோ இறந்த உடல்களை தின்னவரும் பிணம் தென்னி கழுகுகள், இவற்றுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நானும் ஒரு பிணம் தென்னி கழுகாகிவிட்டேனே. ஐயோ, இனி ஒரு காலம் என் கரங்களில் வாழிருக்கப் போவதில்லை, என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அகிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த இரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. அப்படி நானே ஒரு அசோகராக மாறி அந்த கலிங்கத்து போற அப்படி ஒரு கற்பனை செய்து அது அப்படியே அந்த வால் சண்டை இதெல்லாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பின்னாடி போட்டு இதை பார்த்து இதை கேட்டு நான் குருவாக நினைக்கக்கூடிய திரு திருவேங்கடம் ஐயா அவர்கள், ஏய் என்னப்பா இவ்வளோ பிரமாதமாக பண்ற, நான் ஒன்று உன் ஃபேன் ஆகிட்டேன். அப்பா எவ்வளோ பெரிய மனிதர். அப்போ நான் வந்து சின்ன பையன் தானே, எனக்கு வந்து ஒரு 32-33 வயசு தான் இருக்கும். நான் உனக்கு ஃபேன் ஆகிட்டேன், அது வந்து எனக்கு மிக வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேருன்னு நான் நினைக்கிறேன்.
2: பிறவி பலனை அடைந்த தருணம் அது.
1: நிச்சயமா.
2: சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் பே

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன கேட்கணும்னா, நீங்கள் ஒரு நாடக கலைஞர், நாடகம் சார்ந்து குரல் சார்ந்த தொழிலை பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிற மனிதர்னே சொல்லலாம். நாடகத்துக்கு முக்கியம் குரல் தான். அதுவும் குறிப்பாக வானொலிக்கு வந்து குரல் மட்டுமே உயிர், ஒளிதான் உயிரே. இங்கே காட்சி ஊடகம் இல்லை, குரல் வழி ஊடகம் மட்டுமே இது. குரலை இல்லாமல் பேசாமல் மௌனமாக ஒரு நாடகம் நடிங்க ஐயா அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு வந்திருக்கா, பண்ணியிருக்கீங்களா?
1: சாதாரணமாக நான் வந்து என்னுடைய நண்பர்கள்கிட்ட அல்லது ஒரு சில பேர் சொல்லும்போது ஒரு கிண்டலுக்காக ஒரு ஜாலிக்காக கேட்பாங்க, சார் வானொலி நாடகத்தில் நீங்கள் வாய் பேச முடியாதவராக நடித்தது உண்டா அப்படின்னு. இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்தான்.
0: அப்படியா, பேசாமல் நடிச்சிருக்கீங்களா?
1: அதாவது அது ஒரு நாடகம், நல்ல நாடகம் தான் அது. ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், அவர் வந்து அந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரம் சொல்கிறார். பாரதியினுடைய வேஷம் போட்டு தான் அவர் மேடையில் ஏறுவார். பாரதியை பற்றி மிக அதிகமான அவருக்கு அன்பு, அவருடைய பாடல்களில் அவ்வளவு அவருக்கு பரிச்சயம். அந்த பாடல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி அவரே நடுவராக இருந்து பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னா நிறையா நேரம் இரவில் தூக்கம் இல்லாமல் இப்படி வெளியூரில் அங்கங்கெல்லாம் பேசிட்டு உடம்பை கவனிச்சிக்கல. திடீர்னு அவர் அந்த கதாபாத்திரம், அவருக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டு விடுகிறது. பக்கவாதம் ஏற்பட்டு பேச முடியாமல் போயிடுச்சு. வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய டிப்ரெஷன். நம்ம இவ்வளவு பிரமாதமாக பேசிகிட்டு இருந்தோம், என்னால் பேசவே முடியலையே அப்படின்ட்டு. அப்போ வந்து யார் மருந்து கொடுத்தாலும் மாத்திரை கொடுத்தாலும் பேச மாட்டார். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு சீன் வரைக்கும் நான் நடித்தேன். அதாவது அப்படி ஒரு 10 நிமிஷம் அந்த நாடகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பேச முடியாமல் இருக்கிறது, அவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள், தண்ணியை குடிச்ச கூட அது பிடிச்சி தள்ளி விடுவார் அப்படிம்பார். அப்புறம் அவங்க மகள் வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு விஷயம் கேள்விப்பட்டு அவங்க வந்து வர்றதுக்கு உடனே வர முடியல, ஒரு மாதம் கழிச்சு தான் வர்றாங்க. வந்து அப்பா வந்து எப்போதுமே பாரதியார் வேஷம் போட்டு தானே நடிப்பாங்க பேசுவாங்க, அதனால் நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோன்னு சொல்லி அந்த கோட்டு போட வச்சு அந்த தலைப்பாயை கட்டி அந்த பாரதியனுடைய மீசையெல்லாம் வச்சு அப்பா ஒரு கண்ணாடி எடுத்து காமிக்கிறாங்க, நீங்கள் பாரதிப்பா பாரதிப்பா அப்படின்னோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். அரிதான
0: வாய்ப்பும் கூட தான். பேச்சை பிரதானப்படுத்தி இருக்கக்கூடிய ஊடகத்துல பேசாமலும் நடிப்பதற்கு ஓர் வாய்ப்பு அப்படின்னு அதற்கு சொல்லவே செய்யலாம். நிறைவு பாடலாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர்.
0: தமிழ் அமுதுதான், உயிருக்கு நேர் தான் சொல்லலாம் நிச்சயமாக. நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு குறிப்பா பின்னணி குரல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, குரல் சார்ந்த திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆசை உடைய இளைஞர்களுக்கு ஒரு அந்த துறையில நல்ல ஒரு நிலை நிறுத்திய ஜாம்பவானாக நீங்க இருக்கீங்க, என்ன செஞ்சா அதில் நீ முன்னேறுவார் ஆசான்னு நீங்கள் என்ன வழி சொல்லிருக்கீங்க?
1: நிறைய நாடகங்கள் கேளுங்க, வானொலியில் நிறைய நாடகங்கள் கேளுங்க. நீங்கள் வந்து வானொலி நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லை, சினிமாவில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் வானொலியை கேட்கலாம். எப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லுவாங்க அம்மா அப்பாலாம், சைக்கிள் ஓட்டி பழக அப்படி. அது மாதிரி சினிமாவோ இங்கே வேற எங்கேயோ நீ ஒரு பெரிய

0: விளம்பரத்தில் நீ குரல் கொடுக்கணும் அப்படின்னா கூட முதல்ல வானொலி நாடகத்தை கேளு. அந்த இல்லு இல்லு இழு இதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும்னு நீ பாரு. ஏன்னா ஒலி என்பது வேறு, ஒளி என்பது வேறு, ஒழிஞ்சு போ என்பது வேறு. அடுத்ததாக நான் என்ன சொல்லுவேன்னா, பெண்களுக்கு வந்து வானொலி என்பது ஒரு கண்ணியமான மீடியா. ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. அந்த ஊடகத்தில் நடிப்பதற்கு நிறைய நான் பெண்கள் முன் வரலாம். அதனால் நல்ல குரல் வளம் அது எப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி இல்லு இல்லு இழுங்கிறத, அது மட்டும் இல்ல நிறைய எப்படி அந்த குரலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் அந்த டோன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ராதா ராதா ராதா ராதா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா தன்னுடைய மனைவியே சாதாரணமாக கூப்பிடுறான்னு அர்த்தம். ராதா ராதா ராதா அப்படின்னா கோபம் வந்துருச்சு. அப்படின்னா வரும்போதே அவரு
1: மதுவிற்கு அடிமை ஆகி
0: ராதா ராதா ராதா ராதா ராதா அப்படின்னா ஒரு ரொமான்டிக் ஃபீல் பண்றாரு. அப்படின்னா ஏதோ ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்ப ராதா என்கிற பெயர் ஒன்றுதான், என்னுடைய குரல் ஒன்றுதான், ஆனா அவருக்கு கொடுக்கறமல்ல அந்த பாவம் அது வேறு வேறு. அந்த பாவத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது கற்றுக்கொண்டாங்கன்னா வானொலி என்பது மிக ஒரு சுலபமான ஒரு ஊடகமாக அவர்களுக்கு இருக்கும்.
1: நல்ல வாய்ப்பும் இருக்குன்னு வானொலிக்கு சாதகமாகவே நிறைய விஷயமும் சொல்லிட்டீங்க. உண்மைதான், ஒரு கண்ணியமான ஊடகம், வாய்ப்புகளும் நிறைய இருக்கக்கூடிய ஊடகமாக இன்றைய நிலையில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை, வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக குரல் வழியான உங்கள் அனுபவத்தை மீறி நீங்கள் யாருன்றத குரல் மூலமாகவும் பிரஸ்தாபிச்சிட்டீங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குரல் ராதா ஒரு உதாரணமாக எடுத்தாலும் சரி, அசோகரை ஒரு உதாரணமாக சொன்னாலும் சரி, அழுதிங்க, எங்களையும் நெருக்கி அழுக வச்சுட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு திறனுடைய நபர். இன்னும் நீங்கள் நிறையா குரல் சார்ந்த துறையில் இன்னும் நல்ல உயர்வை தொடணும்னு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை என்னை கொடுத்த இந்த கோடை எஃப்எம் பண்பலை நிலையத்தாருக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் மதுரை நாடகம் மற்றும் குரல் கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நாடி, நாளும் உங்களை நாடி, கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்க தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். மீண்டும் இரவு வணக்கம் நேர்களே,

0: வாழ்க்கை முன்னோக்கி பயணித்தாலும் மனம் மட்டும் சில நேரம் நேற்றை தேடிச் செல்லும். ஒரு பாடல், அதை கேட்டாலே மனம் ஏனோ கடந்த கால நினைவுகளுக்குள் மூழ்கிவிடுகிறது. அந்த இன்ப நினைவுகளை மீட்டெடுக்க கூடை பன்னலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கோவில்களின் பெருமை, காவிரியின் வளமை, கல்லணையின் பழமை, கல்வி, தொழில் வளர்ச்சி இவை அனைத்தும் தன்னகத்தை கொண்ட மாவட்டமான திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். திருச்சிராப்பள்ளியில் உள்ள நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியாங்குட்டம் போகை கிராமம் வரதம்பத்திலிருந்து டெய்லர் சுதா சத்தியல் பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காரமாவுக்கு பிடிச்ச பாட்டுங்க, இது வந்து ராஜபாண்டி படத்துல இருந்து அத்திப்பழம் சேர்ப்பா என் அத்தமாங்க சேர்ப்பாங்கிற பாட்டு வேணுங்க.
0: பாடல் கேட்கலாங்க, நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பந்தலின் ஒரு புள்ளியாய்ந்தெளிது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான் காத்திருக்கும். இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் உடையாத்தான் மகேஸ்வரி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து ஊரு சனம் திறந்திருக்கு பாட்டு.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

இசையால் உங்கள் இதயங்களை வருடி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:13. இன்றைய நினைவே சுகம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க வணக்கம்.

0: தான் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதம் தரும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் டைலர்மா.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து சிவப்பு மல்லிங்கிற படத்துல இருந்துமா சுஷிலம்மா பாடியிருப்பாங்க, ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும் அந்த
0: பாடல் உங்களுக்காக கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றிமா. நன்றிமா. நன்றி.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இணைந்திருக்கிறோம் நினைவே சுகத்தில் காத்திருக்கும் இனிய நேயர். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கங்க.
1: திருச்சிலிருந்து சாரதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரஜினியோட படிக்காத படத்துல இருந்து பாட்டு போட்டு
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 11:29. இன்றைய நினைவேசுகம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கமா.
0: வணக்கம் ஐயா.
1: திருச்சி மாவட்டம் வல்லுப்பட்டி டைலர் ராஜா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணாமலையிலிருந்து
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: கோடை பந்தலின் இன்னொரு பள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம். நினைவே சுகத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதம் தரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5. காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. திருச்சி மாவட்டமா இல்ல தேனி மாவட்டமா?
1: திருச்சி மாவட்டம்.
0: இந்த மாவட்டத்தையே குழப்பறீங்களே.
1: இல்ல மேடம்,
0: முதல் முறையா பேசுறீங்க அப்படிதானே?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, பதட்டப்படாம பேசலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன சேமசான பாத்து வந்து சோறு கொண்டு போற பாடல் போடுங்க.
0: பாடல் உங்களுக்காக கேட்கலாம். நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:38. இதம் தரும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நினைவி சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நல்லா இருக்கோம். பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றா கம்பட்டி, உங்க நேர் பி குண்டுமணி.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், உங்க ஆசிரியத்தால் நல்லா இருக்கும்.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மனசுக்கேத்த மகாராஜா வந்து ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள இந்த பாடல் வந்து ஆனக்கல்பட்டி துபாகரன் பையனுக்காக வழங்குற அனைத்து நேர்களுக்காகவும்
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி மேடம்.

0: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கூடை பன்மலை இன்னொரு பள்ளி ஆய்ந்துள்ளது நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமசாமி கோணம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எஜமான் படத்துல உன்னை மறவா
0: பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்தது நினைவே சுகம். நேரம் 10:50. காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அருள்ராஜ் பேசுறேன் மேடம்.
0: பாடல் சொல்லுங்கய்யா.
1: உரிமை படத்துல மேடம், மலரே நலமா.
0: பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 10:55. இன்றைய நினைவீசுகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: திருச்சி லால்குடி நெய்க்குப்பை வசந்தா திரிங்கணம்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நிறைவான நேரம் வந்திருக்கீங்க.
1: பொன்மன செல்வன் நீ போட்டு
0: வச்சேன்
1: மணி பேசுறாங்க.
0: கொடுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா. ஐயா பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
2: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்கம்மா. கோடை பன்மலை 100.5 இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் நாளை 10:00. நேற்றைய நாட்கள் திரும்ப வராவிட்டாலும் நேசித்த தருணங்களை இனிய கானங்கள் வழியே

உங்கள் இதயம் சேர்த்து விடைபெறுகிறேன். பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

முழு நாளின் அழகான நகர்வு, அதை அமைதியாய் அசை போடுகிறது மனது. மகிழ்வை தந்து இனிமை கூட்டிய நாளின் இந்த நிறைவை கொண்டாட இடைவிடாத பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை நொறுபுளியைந்தில் இரவு சிறகு. இடைவிடாத பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா குமரகுரு, இனிய இரவு வணக்கம் நேர்களே.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு வலம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த வெடியில், 6:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வசந்த வெடியில். நிகழ்ச்சியில் ஆலய உலா, கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நீரம் ஆகியவை இடம்பெறும். 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமான் சின்னர்வாரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், சைபாலின் இன்று ஒரு தகவல் ஆகியவை இடம்பெறும். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளோர் ஆயிலின் வானவில். காலை 9:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். வானவில்லி

0: வண்ணம் மண் பரிசோதனையின் அவசியம். சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக நுட்புனர் நாகலட்சுமி அவர்கள். காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம். சிறப்பு விருந்தினராக ஒன் மேன் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தென்காசி மாவட்டம் பொன்னுத்துறை அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ண தோரிகை. 4:30 ரசிக்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் விடுகதை வண்ண தோரிகை. 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது. நாளை இளமை பேசுகிறது ஆனா அவனா கொண்ட கமண்டக்க விளையாட்டுகளோடு விளம்பரம். 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1164.

0: காமம் கடல் போல்தான் பறந்து கிடக்கின்றது. அதை நீந்தி கடப்பதற்கான வலிமையான படகுதான் தென்படவே இல்லை. குறள் எண் 1164, அதிகாரம் படர் மெலிந்திரங்கன்.
1: காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல்.
0: காமம் கடல் போல்தான் பறந்து கிடக்கின்றது. அதை நீந்தி கடப்பதற்கான வலிமையான படகுதான் தென்படவே இல்லை. குறள் எண் 1164, அதிகாரம் படர் மெலிந்திரங்கன்.
2: பண்பலையோடு பயணித்த நெய்ய நெஞ்சங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:53 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்திய மகிழ்ச்சி மல்லி தந்து இந்த புதிய நாளோடு உற்சாகமும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 MHz. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை உலகெங்கும் உள்ள அனைத்து நேயர்களும் நியூஸ் ஆன்யர் மற்றும் வளமையான அலவரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். இன்று சகவருடம் 1948, பாத்திர 18, பராபவ ஆவணி 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, செப்டம்பர் மாதம் 2026, 9 தேதி புதன்கிழமை, நேரம் காலை 4:57.

இசையால் இறைவனை தொழ, இன்முகத்தால் இந்த இனிய நன்னாளை வரவேற்க, பக்தி மனம் கமழும் பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

திறந்தே இருக்கும் செவியில் கவலை மறந்தே இருக்க பறந்து வருகிறது, காற்றலையில் மிதந்து வருகிறது. கோடை பண்பலை 100.5 இன் அரு